0: இதற்கிடையே பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் சந்திக்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேர் மகாராஷ்டிரா மாநிலம் அகில்யா நகர் மற்றும் நாசிக்கைச் சேர்ந்தவர்கள் என்றும், 3 பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமைச் சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் தாவேக்க அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்களுக்கு தேவையான திட்டங்களும் சட்டங்களும் இயற்றப்படும் என்று கூறியுள்ளார். திமுக தம் மீது கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள அவர், தோல்வியில் சிக்கி திணறிக் கொண்டிருக்கும் அக்கட்சி சேற்றை வாரி இறைக்கத்தான் செய்யும் என்றும், அதுகுறித்து கண்டுகொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெறாத அக்கட்சியைச் சேர்ந்த சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் வழக்கம்போல் பழைய வாதத்தையே வைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். திமுகவுக்கு யதார்த்தம் புரியாமல் வாக்கு சதவீதம் குறித்து தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள கணக்கின்படி தாவேக்க பெற்ற வாக்குகள் 34.92% என்றும், திமுக பெற்ற வாக்குகள் 24.19% என்றும் அவர் கூறியுள்ளார். மதச்சார்பற்ற நிலைப்பாட்டில் தமது அரசு உறுதியாக இருப்பதால்தான் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் ஆதரித்ததாக திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. 5 நாட்கள் நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் ஆயிரக்கணக்கான ரோஜா மலர்களை கொண்டு பல்வேறு வடிவங்கள் காட்சிப்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை ஒட்டி நாள்தோறும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்குகிறது. 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60,000 ரோஜாக்களை கொண்டு அன்னப்பறவைகள் மற்றும் கழுகு, இருவாச்சி பறவை, புல்புல், ஆங்கிரிபர்ட் உள்ளிட்ட 14 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர பூங்கா முழுவதும் சுற்றுலாப் பயணிகள் கண்டரசிக்க 4,310 ரகங்களில் 33,000 செடிகளில் பல வண்ண ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டலில் நாளை முதல் 3 நாட்கள் கொங்கு நாட்டு உணவுத் திருவிழா நடைபெறவுள்ளது. உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலாப் பயணிகள் இந்த உணவுத் திருவிழாவில் பங்கேற்குமாறு சுற்றுலாத்துறை அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டல் தமிழ்நாட்டில் வரும் 15, 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் கொங்கு நாட்டு உணவுத் திருவிழா நடைபெறவுள்ளது. கொங்கு மண்டலத்தின் தனித்துவமான சுவைகளை அறிமுகப்படுத்தும் வகையில் ஹோட்டல் அமுதகத்தில் மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை இந்த திருவிழா நடைபெறும். இதில் கொங்கு உணவுகளுக்கே உரிய மிதமான காரம் மற்றும் இயற்கையான நறுமணத்துடன் கூடிய பாரம்பரிய உணவுகள், உயர்தர சைவ உணவு பரிமாறப்பட உள்ளன. இந்த உணவுத் திருவிழாவிற்கு வருகை தருபவர்களுக்கு தலா ஒருவருக்கு 250 ரூபாய் வசூல் செய்யப்படும். உணவகத்தில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய கொங்கு நாட்டு சமையல் செயற்கை நிறமூட்டிகளோ சுவையூட்டிகளோ சேர்க்கப்படாமல் தரமானதாக தயார் செய்து வழங்கப்பட உள்ளது. இவ்விழாவிற்கு இருக்கைகள் முன்பதிவு செய்வதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9566968130, 7358103076 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என சுற்றுலாத்துறை மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: இருவரிச் செய்திகள். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 பேச்சுகள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு நேற்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்று அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேசினார். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர்

0: கொல்லப்பட்டனர். மேற்கு வங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசால் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் பணியமர்த்தப்பட்ட அரசு பணியாளர்களை அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் இம்மாதம் 26 பொது சிவில் சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 43 பேர் உயிரிழந்தனர். மணிப்பூர் மாநிலத்தில் அடையாளம் தெரியாத ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர், 4 பேர் காயமடைந்தனர். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் எழுத்தாளருமான பேராசிரியர் சுந்தரமூர்த்தி நேற்று காலமானார். அவருக்கு வயது 84. ராமநாதபுரம் அரசின தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 18 பிரதமரின் தேசிய தொழில் பழகுநர் பயிற்சி தேர்வு முகாம் நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். விளையாட்டுச் செய்திகள். வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் சென்னை அணி 5-1 கோல் கணக்கில் அரியலூரை வென்றது. மூன்றாம் இடத்திற்கான போட்டியில் தூத்துக்குடி அணி 7-1 கோல் கணக்கில் தஞ்சாவூர் அணியை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பையை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா சாக்கெட் மைனி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 செட் கணக்கில் தைவானின் குவான் மலேசியாவின் மிட்சுக்கி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். நீட் வீணாத்தாள் முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். உலகம் எதிர்கொள்ளும் முக்கியமான சுற்றுச்சூழல் மற்றும் சமூக சவால்கள் தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
3: வறட்சி 1951 2016 வரைக்கும் இருந்த ஒரு படிப்பனையை வைத்துக் கொண்டு பார்க்கின்ற பொழுது அடுத்த 10 கிட்டத்தட்ட 1.3% அதிகரிக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. அடுத்தபடியா வந்து கடல் பகுதியினுடைய வெப்பநிலை வந்து 1 டிகிரி சென்டிகிரேட் வந்து உயர்ந்திருக்கு. பர்டிகுலரா இந்திய பெருங்கடலினுடைய வெப்பம் அளவு பார்த்தோன்னா 1 டிகிரி அதிகமாயிருக்கு. இது வந்து உலக கடல்களினுடைய வெப்ப அளவு வந்து 0.7 தான் சென்டிகிரேட் தான், ஆனா இந்திய பெருங்கடலினுடைய வெப்பநிலை வந்து 1 டிகிரி சென்டிகிரேட்டா மாறி இருக்கு. இதனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டோம்னா, கடலினுடைய வெப்ப அளவுகள் வந்து மாறுகிற பொழுது கடலினுடைய நீர் ஓட்டமானது மாறும். இந்த நீர் ஓட்டமானது மாறுகிற பொழுது அது உப்பினுடைய அடர்த்திக்கு தகுந்தாற் போல ஒரு நீரோட்டம் இருக்கும். இந்த காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுகின்ற வெப்பத்தினுடைய ஒரு எல்லையில அந்த நீரோட்டமானது பாதிக்கப்படும். இந்த நீரோட்டம் பாதிக்கப்படுகின்ற பொழுது இதனால வருகின்ற இந்த காற்று அழுத்தமும் வேறுபடும். இதனால மழை பொழிவு வந்து நிலப்பகுதிகளில் இல்லாம திசை மாறி கடல்ல பெய்ய ஆரம்பிக்கும் பொழுது கடல் நீர் திரும்பவும் டைல்யூட் ஆகி இதனுடைய ஓஷன் கரண்ட் வந்து அதிகமாக பாதிக்கப்படும். இதனால மழைப்பொழிவு அந்த சிவியரான ஒரு வறட்சி பஞ்சம் இது மாதிரி விஷயங்களை வந்து நம்மளுடைய பழங்காலத்தில் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். அது மாதிரியான வருவதற்கான சாத்தியங்கள் வந்து இதுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாமல் நம்மளுடைய ஹிமாலயன் ரேஞ்சில் வந்து அதனுடைய டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. அதாவது அங்கே ஏற்கனவே

0: ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் தான் இருக்கும். அதனால பனிப்பொழிவோ இல்லை பனி வந்து உற்பத்தி ஆகிறது அங்கே அதிகமாக இருக்கும். ஆனால் டெம்பரேச்சர் அங்கே கொஞ்சம் அதிகமானா கூட அந்த பனி எல்லாமே என்ன செய்யணும், உருக ஆரம்பித்து தண்ணியாக வர ஆரம்பிக்கும். அதனால என்ன ஆகும்னா கடலினுடைய நீர் அளவு வந்து அதிகமாகிறதால அதுவும் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த மாதிரியான காரணங்களினால காலநிலை மாற்றம் வந்து நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்குது. மூணாவது வந்து அதிகப்படியான வளங்களை பயன்படுத்துகிறோம், அதனால உயிரினங்கள் வந்து தொடர்ந்து அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு அழிந்து வருகின்றது. இது எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா உணவு பாதுகாப்பு, அப்புறம் வந்து சூழலியல் ஈக்வாலிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். எனக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நாளைக்கு 135 லிட்டர் தண்ணி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம நிலத்தடி நீர்லேருந்து எடுக்கிறோம். தினமும் பயன்படுத்துகிற தண்ணியை இயற்கை வளம் வந்து நமக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. இங்கே இருக்கின்ற எல்லா மனிதர்களும் வாழ்வதற்கு தேவையான வளங்களை உற்பத்தி செய்கிற அளவில் உலகம் இருக்குதா அப்படிங்கிறது தான் சூழலியல் ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு தேவையான ரிசோர்ஸை கொடுக்க அதற்கான ஒரு தகுதிகளை உலக வளங்களை வந்து நம்ம வச்சுருக்கோமா? அப்போது ஒரு மனிதனுடைய தேவையை விட வளங்கள் வந்து குறைவாக இருக்கின்ற பொழுது நமக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுது. இயற்கை வளங்களை நம்ம வந்து பாதுகாக்க முடியாததுனால பயோடைவர்சிட்டி லாசஸ் ஏற்படுது. மனிதர்களுக்குள்ளே உள்ள பிரச்சனைனா மனிதம் வாழ்வதற்கான வளங்களை ஆதரிக்கின்ற உயிரின பன்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த உயிரின பன்மை குறைய குறைய குறைய நம்மளுடைய மனிதம் வாழுகின்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோனும் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த காலநிலை மாற்றமாக இருக்கலாம், இல்லை உயிரின பன்மை இழப்பாக இருக்கலாம், இல்லை வளங்களினுடைய சுருக்கமாக இருக்கலாம், சமத்துவ இன்மை இந்த ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம். இவைகள் எல்லாமே வந்து நமக்கு ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லுது. அதாவது எல்லா நாடுகளுமே என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப வேகமாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த வளர்ச்சியினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை பொறுமையாக பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நமக்கு வளர்ச்சி தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால எக்கனாமிக் குரோத்தை முன் வச்சு அவங்க வந்து வேகமாக முன்னேற ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒரு காலத்தில் அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம தொடர்ந்து எக்கனாமிக்கல் குரோத்தை நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம், இனி வந்து நம்ம வந்து வளங்களை சரிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி வளங்களை சரிப்படுத்த முயற்சி பண்ணும்பொழுது எந்த வளங்களை இழந்து அவர்கள் சம்பாதித்தார்களோ அந்த சம்பாத்தியம் அந்த வளங்களை திரும்ப எடுத்துட்டு வருவதற்கு சாத்தியம் இல்லாமல் போய் முடிந்தது. இதை வந்து க்ரோ நவ் கிளீன் அப் லேட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நிறைய நாடுகள் வந்து வளர்ந்தாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை முன்வைத்து தான் வளரும் நாடுகள் இனி அந்த தவறை செய்யக்கூடாது என்று எல்லா நாடுகளும் வலியுறுத்துகின்றன.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உலகம் எதிர்கொள்ளும் முக்கியமான சுற்றுச்சூழல் மற்றும் சமூக சவால்கள் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வாசித்தவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:14. சிந்தனை மலர்.

இன்றைய சிந்தனை மலரில் மலரும் வரிகள். நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் உள்ளத்திற்கும் உலகத்திற்கும் உண்மையாகவே நடந்து கொள்ளுங்கள். இது மகாத்மா காந்தியின் சிந்தனை வரிகள். மீண்டும் நம் நினைவிற்கு, நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் உள்ளத்திற்கும் உலகத்திற்கும் உண்மையாகவே நடந்து கொள்ளுங்கள். இது மகாத்மா காந்தியின் சிந்தனை வரிகள்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில். உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் நேரம்.

0: ஏழு மணி 2 நிமிடம் 7 நொடி.
1: நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து வழக்குரைஞர் டி ராமநாதன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: உங்களை பற்றி அறிமுகப்படுத்துங்களே.
3: பாண்டிச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன்.
2: நுகர்வோர் பாதுகாப்பு, அதை பற்றி சொல்லுங்களேன்.
3: நுகர்வோர் பாதுகாப்பு அப்படிங்கிறது, நம்ம கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறோம், 5 ரூபா கொடுத்து ஒரு கற்பூரம் வாங்குறதுலேருந்து 5 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு பெரிய பொருள் வாங்குற வரைக்கும் நம்ம பைசா கொடுத்து வாங்குறோம். அந்த வாங்குற பொருட்களை நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்து போச்சுன்னா, அந்த பொருளில் தரமற்ற பொருள் இருந்தாலோ, இல்லை 5 ரூபா பொருளை 50 ரூபாய்க்கே விற்றுருந்தாலோ, இல்லை காலம் கடந்து விற்பனை பண்ணியிருந்தாலோ, பாதிக்கப்படுறது நுகர்வோர் தான்.
2: அதாவது காலம் கடந்த பொருளும் விற்கக்கூடாது, நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு மேலவும் விற்கக்கூடாது.
3: அந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி அப்படின்னு ஒன்று இருக்கும். எம்ஆர்பிங்கிறது மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்ஸிமம் ரெக்கமெண்டட் ப்ரைஸ் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம், அதிகபட்ச விற்பனை விலை.
2: அது ஒவ்வொரு கடைக்காரரும் அதை ஃபாலோ பண்ணுறாங்களா சார் இந்த எம்ஆர்பி?
3: எம்ஆர்பியை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. எம்ஆர்பி வந்து அதிகபட்ச விற்பனை விலைன்னு இருக்கிறதுனால அது அவங்களுடைய இலாபத்தையும் சேர்த்தது தான் அது. ஸோ கடைக்காரங்க பார்ப்பாங்க, நீங்கள் சாதாரணமாக ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினாலே தெரியும், எம்ஆர்பி ரேட்லேருந்து 5 ரூபா குறைச்சி தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு வியாபார யுக்தியும் கூட. அதனால் மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் ஆர் மேக்ஸிமம் ரெக்கமெண்டட் ப்ரைஸ் எதுவாக இருந்தாலும், 100 ரூபா எம்ஆர்பி இருந்ததுன்னா அதில் 95 ரூபாய் விற்றா கூட அவங்களுக்கு நிர்ணயப்பட்ட லாபம் அவங்களுக்கு அதில் கிடச்சிடும்.
2: இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சார், அந்த கடைக்கார நம்ம போய் ஒரு பொருள் வாங்கினா சார் எம்ஆர்பியோட உங்களுக்கு 5 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குற சொன்னோடே நமக்கு ஒரு ஒரு பூரிப்பாக இருக்குது,
3: சந்தோஷம் வந்து
2: பரவாயில்லையா,
3: 5 ரூபா கம்மியாக இருக்கு
2: அப்படின்னு.
3: ஆனால் நம்ம அங்கே என்ன அங்கே நம்மளுக்கு சூட்சமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது மேக்ஸிமம் ரெக்கமெண்டட் ப்ரைஸ், நீ 100 ரூபா வரைக்கும் விற்கலாம், அப்ப 90 ரூபாய்க்கு விற்றாலும் உனக்கு லாபம் இருக்குங்கிறது அதுல அர்த்தம்.
2: அதுல இன்னொன்று சார், 100 ரூபா போட்டுருக்கு எம்ஆர்பி, இவர் வந்து 60 ரூபா கூட கொடுக்குறாங்க சார், அதுல ஒரு நமக்கு ஷாக்கா இருக்கும், எப்படி இவங்க 100 ரூபா போட்டு 60 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு.
3: ஒரு சில யுக்திகள் இருக்கலாம் சார் அதுல, ஒரு யூகத்தின் அடிப்படையில் அதை சொல்லலாம். என்கிட்ட இந்த ஒரு பேனா இருக்கு, நான் விற்கிறேன், எனக்கு ஒரு நாளைக்கு 1000 கணக்கில் பேனா விற்குன்னா நான் கொள்முதல் பண்றதே 5000 கணக்கில் பண்ணுவேன். ஸோ அப்ப 5 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பேனாவா எனக்கு 1 ரூபாய்க்கு கூட தருவாங்க, ஏன்னா பல்க் பர்ச்சேஸ் தருவாங்க. அப்ப அதனால நான் என்னுடைய லாபத்தை குறைச்சிட்டு விற்பேன், அதனால 50% அப்படிங்கிற அளவு சிலது குறைச்சி தருவாங்க. அதெல்லாம் வியாபார யுக்திகள் தான். இல்லை எந்த பொருள் எத்தனை ரூபாய்க்கு விற்றாலும், 1 லட்சம் ரூபாய்க்கு விற்றுருந்தாலும், 1 ரூபாய்க்கு விற்றுருந்தாலும், அந்த பொருள் அந்த பொருளுக்கான தரத்தில் இல்லை என்றால் அந்த பொருளை கொள்முதல் செய்தவர் நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகி அவருக்கு உரிய நிவாரணம் பெறத்துக்கு சட்டம் வழிவகுப்பண்ணுது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், அந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு வழக்கு தொடுத்தோம்னா அதான் கன்சியூமர் கேஸ். அது நுகர்வோர் பாதுகாப்பு மன்றத்தில் போய் கன்சியூமர் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறோம். இதில் 26 அதில் ஒரு 15, 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு நேரடியான நிவாரணம் எதுவும் இல்லாமல் இருந்தது. 1985 யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபை கைட்லைன்ஸ் வெளியிடுது, நுகர்வோர்கள் பாதுகாக்க வேண்டும்னு கைட்லைன்ஸ் வெளியிடுது. அந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் இந்த சட்டம் 1986 ஏற்றப்படுகிறது. 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் முதல்ல நம்மளுக்கு ஏற்றப்படுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பழைய பில்லெல்லாம் பார்த்துக்கலாம், குட்ஸ் ஒன்ஸ் சோல்டு கனாட் பி ரிட்டர்ன்டு அப்படின்னு இருக்கும். உதாரணமாக ஒரு ரேடியோ வாங்குறாங்க, அப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ரேடியோ வாங்குறாரு, ரேடியோ வாங்க அந்த ரேடியோ ஒரே வாரத்தில் அது ஏதாவது ரிப்பேர் ஆகிடுது, அது எடுத்துகிட்டு போய் அந்த கடைக்கார்ட்ட கேட்டார்னா, பாருங்கள் நான் பில்லில் போட்டிருக்கேன், குட்ஸ் ஒன்ஸ் சோல்டு கனாட் பி ரிட்டர்ன் அப்படின்னு இருக்கும். அதே போல் பாதிப்புகள்லாம் 1986 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 வந்த பிற்பாடு நிவாரணம் வந்துடுச்சு, அங்கிருந்து நம்மளுக்கு நிவாரணம் தொடங்குது பொதுமக்கள். அப்போ இன்னொரு கேள்வி எழும், 1986 முன்னாடி நிவாரணம் எதுவும் இல்லாமல் இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். 1986 முன்னாடி நிவாரணம் இருந்தது, அது சிவில் வழக்குகளாக இருந்தது, காலம் கடந்ததாக இருந்தது. இந்த 1986 இந்த சட்டம் இயற்றப்பட்ட பிறகு நுகர்வோருக்கு கிடைக்கும் நிவாரணம் எளிமையாக்கப்பட்டு விட்டது. இப்போ இந்த 1985 யுனைடெட் நேஷன்ஸ் சில வழிகாட்டுதல் வெளியிட்டுன்னு சொன்னேன், அதில் பேசிக்காக ஒரு 4 பிரின்சிபல் வச்சாங்க. பாதுகாப்பு, ஒரு நுகர்வோர் ஒருத்தர் ஒரு பொருளை வாங்குறாருன்னா அவருக்கு பாதுகாப்பு வேணும், நம்பிக்கையோடு வாங்கணும். அடுத்து வந்து தகவல் அறியும் உரிமை, அப்புறம் தேர்வு செய்யும் உரிமை. 10 பேனா எடுத்து அதில் ஒரு பேனாவை நான் தேர்வு செய்யலாம், இதை தான் நீ வாங்கினு அவர் நம்மளை நிர்பந்தம் பண்ண முடியாது. தேர்வு செய்யும் உரிமை ரொம்ப முக்கியமாக, நிவாரணம் பெறும் உரிமை, இதெல்லாம் வலியுறுத்தப்பட்டது. அப்புறம் தான் 1986 முதல்ல கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 ஏற்றப்பட்டது.
2: சார் இப்போ 1986 பிறகு இந்த சட்டத்தில் ஏதாவது மாற்றம் இல்லையா சார்?
3: 1986 பிரகாரம் சட்டத்தில் மாற்றம் இருந்திருக்கு சார். 2002 ஒரு சில முக்கியமான திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. 2019 வேற ஒரு புது சட்டமே வந்து போச்சு. அந்த புது சட்டத்தில் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019. இந்த பொது சட்டத்தில் பிரதானமான அம்சங்கள்

0: ரெண்டு இடம் பெற்றது. ஒன்று வந்து ப்ராடக்ட் லயபிலிட்டி, அப்படின்னா பொருள் பொறுப்பு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். இன்னொன்று வந்து சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டி அப்படின்னு ரெண்டு ஒரு விஷயங்கள் அதில் வந்தது. இந்த ப்ராடக்ட் லயபிலிட்டி அப்படின்னா ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் நாம் கொள்முதல் பண்ணுறோம், அந்த பொருள் கெட்டதாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கான உரிய நிவாரணம் கிடைத்தே ஆக வேண்டும், அதுக்கான பொறுப்பை அந்த பொருள் எவர் விற்றாரோ அவர் ஏற்றுக்கொள்ளணும். ஸோ அது ப்ராடக்ட் லயபிலிட்டி. இன்னொன்று வந்து சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிறது மத்திய அரசால் அமைக்கப்பட்ட அமைப்பு. இது தவறாக விளம்பரம் பண்ணது அதை கட்டுப்படுத்தும், மோசடி விற்பனை நடவடிக்கை எடுக்கும், நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்கும். நாம் வாங்கும் பொருள்களில் ஏதாவது பிரச்சனை அல்லது தவறு இருந்தால் அந்த தவறு அதை சரி செய்வதற்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையை எப்படி, அந்த பொருள் வேற பொருள் வாங்கலாம் இல்லை இழப்பீடு தொகையாக வாங்கலாம், அப்படிதான் அதில் வந்து சட்டம் நமக்கு வழிகாட்டுது.
1: இப்போ கன்சியூமர் கேஸ், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பற்றி விளக்கமாக சொன்னீங்க. நுகர்வோருக்கான வெற்றி கதைகளில் முதல் கதையாக என்ன சொல்ல போறீங்க?
0: ஒரு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ். அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது அந்த சட்டத்தில் இருக்கிற ஒரு விளக்கம். அதை நியாயமற்ற வர்த்தகம், உதாரணமாக ஒரு சமீபமாக ஒரு வழக்கு, அதில் ஒருத்தர் ஒரு எக்ஸ் எக்ஸ்னா ஒரு செல்லப்பான்னு ஒருத்தர் வச்சுப்போம். அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக அவர் கடைக்கு டூ வீலர் வாங்கணும்னு போகிறார், ஒரு குறிப்பிட்ட பிராண்டு வாங்கணும்னு போகிறார். அந்த பிராண்டில் அவருக்கு நல்ல மோகம். அந்த போய் அவர்கிட்ட போய் விசாரிக்கும் போதே அந்த பொருள் விற்பனை பண்ணுறவர் அவருடைய ஆர்வத்தையும் தெரிஞ்சுன்றார். ஸோ அவருக்கு வந்து ப்ரைஸ் கோட் பண்ணுறார். போய் ஒரு ரெண்டு நாள் கழித்து வர சொல்கிறார். ரெண்டு நாள் கழித்து போகும்போது உங்களுக்கான வாகனம் இன்னும் வரலங்கிறார். அங்கே ஒரே ஒரு வாகனம் இருக்குது, அந்த வாகனம் வேணால் எடுத்துங்க, புது வாகனத்துக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகணும்னு சொல்கிறார். அப்படி ஒரு நெருக்கடி வந்தவுடனே அவர் அங்கே இருக்கிற வாகனத்தை எடுத்துன்னு வந்துடுறார். அவருக்கு ஒரு ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் கழிச்சு தான் ஆர்சி புக்கு கொடுக்குறாங்க. அந்த ஆர்சி புக்கு அவர் கையில் வந்த உடனே தான் அவருக்கு தெரியுது தான் அதில் இரண்டாம் ஓனர்னு. ஆனால் வாகனத்தை எப்படி விற்கிறாங்கன்னா அவருக்கு முதல் விற்பனைங்கிற மாதிரி வித்துடுறாங்க. அவர் தான் தான் ரெண்டாம் விற்பனை அப்படின்னு அப்போ தான் தெரிய வருது. அப்போ அங்கே போய் அந்த விற்றவற்றை போய் விளக்கம் கேட்கும்போது அவங்க உரிய விளக்கம் தரல. அப்போ வழக்கறிஞர் வச்சு நோட்டீஸ் அனுப்புறாரு. அந்த நோட்டீஸுக்கு பதில் வரல. அந்த வாகனத்தை அவங்க தான் விற்றுருக்காங்க. அந்த வாகனத்தை விற்கும்போது இவருக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் அவங்களே பண்ணியிருக்காங்க. சிஸ்டர் கன்சர்ன், விற்றவங்களும் ஒரே கம்பெனி, அதில் லோன் கொடுத்தவங்களும் ஒரே கம்பெனி, சிஸ்டர் கன்சர்ன் கொடுத்துட்றாங்க. ஸோ இவர் வந்து நீதிமன்றத்தை அணுகிறார், உரிய வழக்கு போடப்போகுது. வாகனம் விற்றவர், வாகனம் விற்றதுக்கு அந்த கடன் கொடுத்தவர் எல்லாம் போடுறாங்க. எல்லார் மேலேயும் வழக்கு தொடுக்கிறார். வழக்கு நடக்குது. வழக்கு நடக்கும்போது அந்த வாகனம் இரண்டாம் நிலை வாகனம்தான் முதல் நிலை வாகனமாக விற்கப்பட்டது என்று நிறுவனம் ஆயிடுது. கோர்ட்டில் நிறுவனம் ஆனால் அவருக்கு வந்து கோர்ட்டு ஒரு உத்தரவு போட்டுறாங்க. உத்தரவு போட்டுட்டு ஒரு வழக்குன்னு வரும்போது முதல்ல நம்மளுக்கு உத்தரவு வந்துடும். உத்தரவு வந்து அப்புறம் அதை நிறைவேற்று மனுன்னு ஒன்று போடுவோம். நிறைவேற்று மனு போடும்போது அந்த விற்பனையாளர் வராங்க, வந்து சமாதானமாக பேசி அவருக்கு ஒரு புது வாகனம் கொடுத்துட்றாங்க, இழப்பீடாக சில தொகையும் கொடுக்குறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ரெண்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம வழக்கு தொடுத்து தான் நிவாரணம் பெறணுங்கிறது இல்லை. எந்த நிலையில் இருந்தாலும் சமாதானமாக போய் கூட செய்யலாம். விற்பவர் தன்னோட தவறை உணர்ந்து நான் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது, ஆமா, வாங்குவோரும் நம்மளுக்கு சரி இது வந்தா போறோம், நம்மளுக்கு 100 ரூபா நஷ்டம் போயிருக்கும், அவர் 100 ரூபா கொடுத்துட்டாரு அது போதும்,
1: நுகர்வோர் கோர்ட்டு போக தேவையில்லை,
0: நுகர்வோர் கோர்ட்டுக்கு போயும் சமாதானமா
1: போகும்.
0: சோ அந்த சமாதானம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சமாதானம்ங்கிறது தான் வின் வின் சிச்சுவேஷன். வழக்கு போட்டவரும் தோக்கல, யார் மேல் வழக்கு தொடுத்தாரோ அவங்களும் போக்கல, அது ஒரு வின் வின் சிச்சுவேஷன். ஸோ இந்த நுகர்வோர் பிரச்சனைகள் கூட சமாதான முறையில் தீர்த்துக்கலாம். ஸோ இந்த கதையிலேயே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இழப்பீடு அல்லது வேறு பொருள் ரெண்டும் நிச்சயமாயிடுது. இன்னொரு விஷயம், வழக்கு தொடர்ந்தா கூட விற்றவரும் வாங்கிவரும் சமாதானமாக போய் நீதிமன்றத்தின் சுமையும் குறைக்கலாம், அவங்களுடைய கால விரயத்தையும் தவிர்த்துக்கலாம். அப்படி வரும்போது ஒரு வின் வின் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்துடுறாங்க.
1: சார், அடுத்ததான் நுகர்வோரின் வெற்றி கதைகள்ல என்ன கதை சொல்ல போறீங்க?
0: ஒரு டிஃபெக்டிவ் சர்வீசஸ் பத்தி பார்க்கலாம். இப்ப ஒருத்தர் அவர் கிராமத்துல பஸ் ஏறுறார். பஸ் ஏறி அவர் அலுவலகத்துக்கோ வேற எதுக்கோ வரார். அந்த நடத்துனர்கிட்ட அவர் வந்து காசு கொடுத்து டிக்கெட்டு கேட்கிறார். நடத்துனர் அந்த பணத்தை வாங்கி போட்டுறார், டிக்கெட் கொடுக்கல. இவர் பல முறை கேட்கிறார், டிக்கெட் கொடுக்கல. இப்ப அந்த பயணிக்கு ரெண்டு விதமான பிரச்சனை வருது. நம்பர் ஒன், பயணம் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த செக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிசோதகர் வந்துட்டாருன்னா அது ஒரு பிரச்சனை. இவர் கடைசி வரைக்கும் டிக்கெட் தரலன்னா இவர் பயணச்சீட்டு வாங்கினதுக்கு அப்புறம் இவரால் பயணிக்கவும் முடியாது. ஸோ அவர் காசு கொடுத்தும் பயணச்சீட்டு இல்லாமல் பயன்படுத்ததான் வரும். இப்போ உதாரணமாக அந்த பரிசோதகர் வந்துட்டாருன்னா பரிசோதகர் வந்து விசாரிக்கும் போது இவர் கையில் டிக்கெட் இல்லை. இவர் என்ன சொல்லுவார்? நான் பணம் கொடுத்துட்டேங்க, நடத்துனார் எனக்கு டிக்கெட் தரலை அப்படின்னு சொல்லுவார். அவர் பரிசோதகர் ஏதாவது ரெண்டு கேள்வி கேட்பார். பரிசோதகர் சப்போஸ் அந்த நடத்துனருக்கு ஆதரவாக இருந்து நீங்கள் டிக்கெட் வாங்கலை ஆயினா 500 ரூபா ஃபைன் கொடுங்க, பஸ்லேயே வேற
1: எழுதியிருப்பாங்க.
0: ஆமாம், வாட்ச் பண்ணி
1: வாங்கவில்லை என்றால்
0: 500 ரூபாய் வரும். மோட்டார் வாகன சட்டத்தின் அடிப்படையில் 500 ரூபாய் வசூலிக்கப்படும் போட்டிருப்பாங்க. ஸோ 500 ரூபாய் வசூலிச்சிடுறாரு. அப்போ இவருக்கு என்ன, டிக்கெட் காசு நஷ்டம், 500 ரூபாய் நஷ்டம். இறங்குற வரைக்கும் டிக்கெட் வரலைன்னா கூட அதுவும் அவருக்கு நஷ்டம். ரெண்டாவது ஒரு 10 ரூபா டிக்கெட்டு, நான் ஒரு 50 ரூபா கொடுக்குறேன்.

0: பொருள் வாங்கிட்டு சில்லற அப்புறம் தரேன் அப்படி சொல்லி எழுதி கொடுப்பாங்க பின்னாடி. அது கடைசி வரைக்கும்
1: இறங்கிடுவாங்க.
0: அப்புறம் பின்னால இறங்கி நான் பஸ் போன ஒரு படம் தருவாங்க. சோ ஒரு பயணிக்கு இது மூணு இடர், ஒரு பயணம் பண்ணும்போது இது மூணு இடர். எந்த ஒரு பயணியும் வந்து 9:30 ஆபீஸ்னா 8:30 புறட்டு வர முடியாது. அவர் டிராவலிங் டைம்ல அட்ஜஸ்ட் பண்ணி தான் வருவார். ஆபீஸோ எங்க போனாலும் அவர் இடம் வந்து இறங்கி அவசரத்துல ஓடிடுவார். சோ இப்ப இத போல சூழ்நிலை அவருக்கு என்ன பிரச்சனை, டிக்கெட் கொடுக்கல அனுமதிச்சுட்டு தரல அப்படின்னா பரிசோதனை வரும்போது அவர் தண்டம் அழ வேண்டியதா இருக்கு. வாங்கின டிக்கெட்டுக்கு பேலன்ஸ் எழுதி தரலன்னா அப்பயும் அவருக்கு அவஸ்தை. இதுக்கெல்லாம் வந்து கன்சியூமர் கோர்ட்ல ஒரு நிவாரணம் வாங்க முடியும்.
1: அவர் யாரை அணுகணும்
0: இல்ல அவர் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது தரல அப்படின்னா அவரு ஒரு முறைக்கு 4 முறை பயணிச்சுட்டு கேட்கணும். கேட்டுட்டு அந்த பரிசோதனையுடைய பேரை தெரிஞ்சுக்கணும். பரிசோதனை பேரை கேட்டா அவரு சொல்லணும். எல்லாரும் பேர் நேம் பேட்ச் குத்திருக்கணும் இருக்கு. எல்லாரும் குத்திருக்கிறது இல்ல, அரசு பஸ்ல குத்திருப்பாங்க. பேர் எழுதிக்கலாம் இல்ல கேட்டு வாங்கிக்கலாம். போட்டோ எடுக்கலாம். வண்டி நம்பரை நோட் பண்ணிக்கலாம். தான் பயணம் செய்ததற்கான ஒரு ஆதாரங்களை அவரே உற்பத்தி பண்ணலாம்.
1: இது தனியார் பேருந்து அரசு பேருந்து ரெண்டுக்கும் பொருந்தும்.
0: ரெண்டும் பொருந்தும். இப்ப இன்னொரு இது வரும், அவர் கூட பயணிக்கிறவர் அவருடைய ஹெல்ப் எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு வரும். என் கூட பயணிக்கிற ஒருத்தர் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்து இருந்தார்னா அவர் என்ன உதவிக்கு வர தயாரா இருந்தா அவருடைய உதவி நம்ம ஏற்றுக்கலாம். அது நம்மளுடைய வழக்குக்கு ஒரு வலு சேர்க்கும். ஸோ அப்போ நேரடியாக வழக்கறிஞர் மூலம் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு நடவடிக்கை எடுத்துடலாம். அதே அரசு பஸ்ஸாக இருந்தால் அந்த அரசு பஸ்ஸினுடைய அலுவலகத்தில் போய் இதை போல் நடந்திருக்கேன் எனக்கு டிக்கெட் தரல அப்படி சொல்லி கேட்டு நிவாரணம் வாங்கலாம். பேலன்ஸ் தரல அப்படின்னு கேட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா அவையும் ஒரு வழக்கறிஞர் மூலம் நடவடிக்கை எடுக்கலாம். எடுத்து இப்போ கூட சமீபமாக கர்நாடகாவில் பேலன்ஸ் தரல அப்படின்ட்டு 2000 ரூபாய் இழப்பீடு வாங்கியிருக்காங்க. இதே போல சிறு சிறு தகவல்லாம் நிறைய இருக்கு. ஆனா இப்ப வந்து ஜனங்கள் கொஞ்சமா அவேர்னஸ் வருது. லீகல் எய்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ஒரு ஊர்லயும் இருக்கும் இலவச நீதிமன்றம், இலவச நீதி சேவைன்னு சொல்லுவோம். அங்க போய் அணுகி உரிய மனு கொடுத்து நம்மளுக்கு இந்த வழக்கை நடத்துறதுக்கான சக்தி இல்லை அப்படி சொல்லி சொன்னோம்னா அவங்க வந்து அவங்களே வழக்கறிஞர் வச்சு கொடுத்துருவாங்க. சோ வழக்கறிஞர் செலவினம்லாம் இல்லாம போயிடும். அந்த வழக்கறிஞர் பார்த்துப்பாரு நடத்துவாரு.
2: இதுவரை நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து வழக்குரைஞர் டி ராமநாதன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்று நோக்கி வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி, தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு ஷிகாஷக், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமைச்சர் திரு கலிஃபா ஷஹின் அல் மரார் உள்ளிட்ட தலைவர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இதற்கிடையே பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்டு லமோலா பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரா வியேராவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பரஸ்பரம் நலன் சார்ந்து பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான கூட்டாண்மை குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பிரேசில் வெளியுறவு அமைச்சருடன் இருதரப்பு உறவுகள், பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரம் குறித்து திரு ஜெய்சங்கர் விவாதித்தார். முன்னதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவ் தலைமையிலான பிரதிநிதிகளை வரவேற்று பேசிய திரு ஜெய்சங்கர், இந்தியாவும் ரஷ்யாவும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் விரிவான ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கிடையே கடந்த சில ஆண்டுகளாக இருதரப்பு உறவில் சீரான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.

0: இந்நிலையில் புதுதில்லி வந்துள்ள மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் திரு இருத்திஷாம் ஆடமுடனும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்தியா மாலத்தீவின் வளர்ச்சிக்கு உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலகளாவிய போட்டித்தன்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் நாட்டை கட்டமைப்பதற்கும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் உள்ள புத்தொழில் நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் நாட்டின் பொருளாதார சாத்தியக்கூறுகளை வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உலக வர்த்தகத்தில் 1/3 அதிகமானதை உள்ளடக்கியுள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேர் மகாராஷ்டிர மாநிலம் அஹில்யா நகர் மற்றும் நாசிக்கைச் சேர்ந்தவர்கள் என்றும், 3 பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமைச் சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரீப் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு உரிய லாபகரமான விலை பெறுவதை உறுதி செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயு வாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்புக்கு வகை செய்யும் என்றும், முதலீட்டிற்கு ஊக்கமளித்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்குவதற்கு ஒப்புதல் அளித்ததன் மூலம் போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்றும், வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக பதோகி மாவட்டத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மிர்சாபூரில் 10 பேரும், ஃபதேபூரில் 9 பேரும், பதாயூனில் 5 பேரும், பரேலியில் 4 பேரும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மின்னல் தாக்கியதால் அதிக எண்ணிக்கையில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. புயல் மற்றும் மழையால் சுவர்கள் இடிந்து விழுந்தும் மரங்கள் விழுந்தும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் சாய்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மின் விநியோகமும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக பயிர்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் உரிய நிவாரணம் அளிக்குமாறு உயரதிகாரிகளுக்கு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதி மற்றும் ராஜஸ்தானின் மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் இன்று மிக கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களின் குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக வெப்பநிலை இருக்கும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை

0: மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள இரண்டு நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. ஈரானுடனான மோதல், தைவானுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை செய்தல், வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். அதிபர் திரு டிரம்ப்புடன் அந்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு முன்னணி தொழில் அதிபர்களும் தொழில்நுட்ப பிரதிநிதிகளும் சீனா சென்றுள்ளனர். தமது இந்த சீன பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுப்படுவதற்கு வழிவகைகள் ஏற்படும் என்று திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த 2017 ஆண்டுக்கு பிறகு திரு டிரம்ப் சீனா சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா சாக்கெட் மைனின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டை பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர், சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் கவுன், மலேசியாவின் மிட்சுக்கு இணையை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, சந்தோஷ் ராமராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அஷ்மிதா சாலிகா 21-19, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சாகுரா மட்சுக்கியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சந்தோஷ் ராமராஜ் 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீராங்கனையை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படும் உடல் பருமன் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
4: வணக்கம். நம்ம இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுற பிரச்சனைகள்ல முக்கியமான இன்னொரு பிரச்சனைகளா சைல்டுஹுட் ஒபிசிட்டி, குழந்தைகளுக்கு ஏற்படுற பருமன், அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு ஏற்படுற மாதிரி இந்த ஒபிசிட்டி பிரச்சனை குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. சைல்டுஹுட் ஒபிசிட்டி குழந்தைகளுடைய வெயிட் 95th percentile விட அவங்களுடைய வயதுக்கும் அவங்களுடைய செக்ஸுக்கும் அதிகமா இருக்கிறதுனா நம்ம சைல்டுஹுட் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்றோம். வெளிநாடுகள்ல விட இந்தியாலையுமே வந்து குழந்தைங்களுக்கு இந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டி பிரச்சனை ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு ஐஏபியில ஆய்வு அறிக்கையில நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் இந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டி வர்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ஹெல்தி டயட் தான், அவங்களுடைய டயட், அவங்களுடைய சாப்பிடுற சாப்பாடுடைய ஹேபிட்ல இருக்க சேஞ்சஸ் தான் காரணமா சொல்லப்படுது. அதுலும் முக்கியமா வந்து அதிகப்படியான ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது, சுகர் ட்ரிங்க்ஸ் அதிகமாக அதில் சாப்பாட்டில் ஆட் பண்ணிக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ் அவங்களுடைய சாப்பாடில் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறது தான் முக்கியமான காரணமாக கருதப்படுது. இரண்டாவது காரணமாக இந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டிக்கு சொல்லப்படுற காரணம் செடன்டரி லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய ரொம்ப விளையாட்டில் ஆர்வம் இல்லாமல் வெளியே போய் விளையாடாமல் ஆக்டிவாக இல்லாமல் ஒரே இடத்துல உட்கார்ந்து அந்த மாதிரியான அவங்களோட லைஃப் ஸ்டைல் தான் இரண்டாவது முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. குழந்தைகள் வீட்டிலே இருக்கிறாங்க, வெளியே போய் ஒரு ஆக்டிவாக ஒரு ஒரு கேமில் இன்வால்வ்டாக விளையாட மாட்டுறாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே குழந்தைங்களுக்கு அவங்களுடைய ஒரு டே ரொட்டீனில் இல்லை. வீட்டிலே நிறைய நேரம் வந்து டி டிவி பாக்குறதோ இல்ல மொபைல் பாக்குறதுலயோ ஒரே இடத்துல உட்கார்ந்து அவங்களோட வேலைகள் எல்லாம் செய்யும் போது இந்த மாதிரியான செடன்டரி லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா சைல்ட்ஹுட் ஒபிசிட்டிக்கு ஒரு முக்கியமான காரணமா கருதப்படுகிறது. மூணாவது, அவங்களுடைய லேக் ஆஃப் ஸ்லீப், தூக்கம் அவங்களுக்கு சரியா இல்லாததுனாலயும் அது மூலியமாவும் உடல்ல ஏற்பட்ட

0: இந்த பிரச்சனைகள்னால குழந்தைகளுக்கு ஒபிசிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ குழந்தைகள் நம்ம பெரியவங்களை மாதிரியே ஒரு 6 மணி நேரம் முதல் 8 மணி நேரம் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றது குழந்தைகளுக்கும் ரொம்ப அவசியம். ஸோ ரொம்ப லேட்டா தூங்குறாங்க, நைட்ல ரொம்ப நேரம் டிவி பாக்குறாங்க, அந்த மாதிரி டைம் குறையும் போது இந்த லேக் ஆஃப் ஸ்லீப் காரணத்தினால உடம்புல ஏற்படுற ஹார்மோனல் பிரச்சனைகள் மூலமா ஒபிசிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களோட அடிக்வெட் ஸ்லீப் இல்லாததும் ஒரு முக்கியமான காரணமா கருதப்படுகிறது. மற்ற காரணங்கள்னு பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் அண்ட் பிஹேவியர் ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளோட சுத்தி இருக்கிற சில காரணங்களாலேயோ, அதிகப்படியான ஜங்க் ஃபுட்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க, இல்ல அவங்களை வந்து எக்ஸசைஸே பண்ண முடியல, பிசிக்கல் ஆக்டிவிட்டியே பண்ண முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற காரணங்களும் நம்ம ஒரு சின்ன காரணங்களா எடுக்கலாம். கடைசியா ஜெனட்டிக் காரணங்களும் ஒரு பகுதியான காரணமா சொல்லப்படுது. மரபணுத்தினால குழந்தைங்களுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் ரொம்ப ஒபீஸா இருக்காங்க அப்படின்னா குழந்தைகளுக்கும் அந்த மரபணு பாஸ் ஆகும் போது அவங்களுக்கும் வந்து இந்த ஒபிசிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுவும் ஒரு விதமான காரணம். ஸோ இந்த மாதிரி பல விதமான காரணத்தினால குழந்தைங்களுக்கு சைல்டுஹுட் ஒபிசிட்டி வருது. சரி, சைல்டுஹுட் ஒபிசிட்டி வர்றதுனால ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. அவங்களுக்கு பிற்காலத்துல Type 2 diabetes, ஹைப்பர்டென்ஷன், அவங்களுக்கு சில மன அழுத்த பிரச்சனைகள், இதெல்லாமே குழந்தைங்களுக்கு இந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டினால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒபிசிட்டியை நம்ம ப்ரிவென்ட் பண்ணல அப்படின்னா அதோடைய காம்ப்ளிகேஷனா வர நான் சொன்ன அந்த பிரச்சனைகளும் எதிர்கொள்ற மாதிரி வரலாம். ஸோ குழந்தைங்களுக்கு சைல்டுஹுட் ஒபிசிட்டி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? குழந்தைங்களுடைய ஏஜுக்கு அப்ராக்ரியேட் வெயிட் அவங்களுக்கு இல்லை அப்படின்னுடைய BMI கால்குலேட் பண்ணும்போது அது ஒபிசிட்டி ரேஞ்சில், ஓவர் வெயிட்டோ இல்லை ஒபிசிட்டி ரேஞ்சில் வருது அப்படின்னா அவங்கள நம்ம சைல்டுஹுட் ஒபிசிட்டியில் டயக்னோஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அவங்களுக்கு வேற காரணங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம என்னென்ன சாப்பிட்றாங்க 24 மணி நேரம், அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், அவங்களுடைய ஃபேமிலியில் யாராவது ரொம்ப ஒபீஸாக இருக்காங்களா அப்படின்ற ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சில டெஸ்ட்டுகள் பண்ணலாம். ஸோ அவங்களுடைய வெயிட்டு ஹைட்டு அவங்களுக்கு தேவையான சில டெஸ்ட்டுகளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஒபிசிட்டி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோன்னா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அவங்களுடைய வெயிட்டை எப்படி குறைக்கலாம் அப்படின்றது தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ வெயிட்டை குறைக்கணும் அப்படின்றது வந்து ஒரே நாளில் குறையாது, அது ஒரு ஹேபிட்டாக மாற்றணும். ஸோ குழந்தைங்களுக்கு தினமும் 1 மணி நேரம் உடல் பயிற்சி இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு விளையாட்டில் ஈடுபடுத்துகிற மாதிரி, ஒரு கேம் ரன்னிங்லையோ இல்லை ஒரு ஸ்விம்மிங்லையோ அந்த மாதிரி ஒரு கேமை சூஸ் பண்ணி அவங்கள 1 மணி நேரம் தினமும் வந்து அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும். இரண்டாவது, அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும், ஆரோக்கியமான உணவை நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மூலமா நம்ம சைல்டுஹுட் ஒபிசிட்டியை மோஸ்ட் ஆஃப் த காரணங்களை நம்ம கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படும் உடல் பருமன் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தர்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 7:30 PM.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: மனிதர்களில் சில பேர் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்குவாங்க, மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்கும். அந்த ஆள் ஒரு மாதிரி பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. இவங்கள பார்த்து நாம் பித்து குழியும்போம். உளவியல் இவங்களை வந்து எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இவங்களை வந்து மனநோயாளிகள்னு தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. அவங்க வேற இவங்க வேற. எக்ஸென்ட்ரிக்ஸ் பற்றின சில விவரங்கள் ஒரு புத்தகத்தில் இருக்குது. அதாவது ஸ்காட்லாந்தில் ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் பேர் டாக்டர் டேவிட் வீக்ஸ். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம். அவர் பேர் கேட் உட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிலாந்து பூரா சுற்றி பார்த்துருக்காங்க. 3 வருஷம் சுற்றினாங்களாம். நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்தித்து பேசி அவங்கள பற்றி ஆய்வுலாம் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி நடத்தி அதை ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் இவங்கள பார்த்து பித்துக்குழிங்கிறோம், எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கிண்டல் கூட பண்ணுறோம். ஆனால் அவங்களோட அறிவு வந்து ரொம்ப தெளிவானதான். இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குது தான், உடம்புலையும் எந்த கோளாறும் இல்லையா. அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக, ஆயுளும் அதிகமாக. அவங்களில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்கள், ஆனால் நாங்கள் மற்றவங்கள்லேருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம். இந்த உலகம் பிறந்ததுலேருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறார். ஒரு கோடீஸ்வரர்

0: தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூராவும் எழுதி வச்சிருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் உண்டு. சில பேர் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு வசதியில் எந்த குறையும் இருக்காது, வீடு காரு பணம் எல்லாம் தாராளமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார், அவங்க ரொம்பவும் மரியாதையாக வரவேற்று எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இவர் அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு வந்துடுவார். அப்படி வந்தால் தான் இவருக்கு திருப்தி. பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால் சமாதி கட்டி வச்சுருக்கிறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க. பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி தாடி வச்சுக்கிறது, உடை உடுத்திக்கிறது, மலை குகையில் போய் குடியிருக்கிறது, இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள். இவங்களையெல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா, பொதுவாக இவங்க வந்து உயர்ந்த புத்திசாலிகளாக இருக்கிறாங்க, ஒருமைப்பட்ட மனம், கருமையுமே கண்ணான பண்பு, தனிமையை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு. அவங்களில் பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை, இப்படி தான் இருக்கிறாங்க. இது மாதிரியானவங்க பெண்கள் வந்து ஒரு பங்குன்னா ஆண்கள் வந்து ரெண்டு பங்கு. இவங்கள்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்கக்கிட்ட அன்பு காட்டுறவங்களாக இருக்கிறாங்க, உற்சாகம் ஊட்டுறவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும், ஆயுளும் கூடும். இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு. பித்துக்குழித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்கிறது தான் இந்த தகவல். அதனால் ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு நண்பன் ஒருத்தனை பற்றி சொல்கிறோம், அவன் எந்த வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். அவன் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். அவன் கூட வெளியில் வந்த உடனே ரொம்ப நேரமாக தன்னோட செருப்பை தேடிக்கிட்டு இருந்தான். என்னப்பா இன்னுமா உன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம். இல்லை இல்லை, என்னது முன்னாடியே கிடைச்சிட்டுது, அதை விட நல்லதாக ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னா அவன்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: உண்மையா, பயனுள்ளதா,
3: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
2: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
3: தினமும் காலை 8:02 to 8:30
2: நமது முதன்மை அலைவரிசையில்
3: தகவல் தளம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 7:35. 10 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி நகர்வுலா. நகர்வுலா என்றாலே சுற்றி பார்க்கும் மனதை மயக்கும் பயணம் இது.

இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில இயற்கை எழில் கொஞ்சம் பசுமையான புல்வெளிகள், ஆடம்பரமான தோட்டங்கள், அழகிய நீர்வீழ்ச்சி நீர்த்தேக்கங்களை கொண்ட கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் கொச்சிக்கு அருகில் அமைந்திருக்கும் ஒரு அழகான தீவு கடமக்குடி பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். கடமக்குடி சொன்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது அங்கே இருக்கிற பச்சை பசையில் நின்று விரிந்து கிடக்கும் பொக்கோலி நெல் வயல்கள், அமைதியாக ஓடும் உப்பங்கழி நீர் மற்றும் வானத்தை முட்டும் தென்னை மரங்களும் தான். இங்கே போனால் எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னா, பொக்கோலி ஃபீல்ஸ், மூலம்பள்ளி சன்செட் வியூ பாயிண்ட், மடுவன் சதுப்பு நில பாதைகள், பறவைகள் சரணாலயம் என நிறைய இருக்குது. தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஒலிக்க வரும் பாடல் இட்லி கடை திரைப்படத்திலிருந்து தனுஷ் அறிவு பாடியது.

மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு, புதுவை 110/22 kV தொண்டமானத்தம் துணைமின் நிலையத்தில் மற்றும் 22 kV 10 கண்ணு மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 14/5/2026 வியாழக்கிழமை இன்று காலை 10 மணியிலிருந்து பகல் 3 மணி வரை குறிப்பிட்டப்பட்ட பகுதிகளில் அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் முற்றிலும் தடைப்படும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. 22 kV சேதராப்பட்டு மின்பாதை உழவக்காயில் பொறையூர் உசுடு ஒரு பகுதி உயர்மின்னழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளும் மற்றும்

22 கேவி 10 கண்ணு மென்பாதை முத்தமிழ் நகர் ஒரு பகுதி, கரசூர், கரசூர்பேட், கரசூர் வானூர் சாலை ஒரு பகுதி, உயர்மின் அழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளுக்கு மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நகர் உள்ள நிகழ்ச்சியில் நம்ம கடமக்குடியை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடமக்குடியில் ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா பொக்கோலி வயல்கள். இது உப்புத்தன்மை கொண்ட நீரில் விளையும் பொக்கோலி நெல் விவசாயம். இங்கு சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, பொக்கோலி என்ற பெயருக்கு கேரளாத்தில் உயரம் என்று அர்த்தம். இங்கு பயிர் சுமார் 1.5 மீட்டர் அதாவது 6 அடி உயரம் வரை வளரும். ஒருங்கிணைந்த விவசாய முறை மூலம் பயிர் செய்வதால் ரசாயன உரங்கள் தேவைப்படாது. அதே வயலில் இறால் வளர்ப்பும் நடைபெறும். இதன் சிறப்பே வயல்களுக்கு நடுவே நடந்து செல்வது கிராமத் அழகை முழுமையாக காட்டும். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இயற்கையின் மடியில் ஒரு அழகிய பயண உலா நம் நகர் உலா. பாடல் கேட்கலாம் தலைவன் தலைவி திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் சுபாஷினி பாடியது.

அசிஸ்டன்ட் சாய்ந்து எம்டிஎஸ் சாய்ந்து என மொத்த 10 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, பட்டப்படிப்பு. இதன் வயது வரம்பு 15/5/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 30 வரை. தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை, இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தி ரிஜிஸ்ட்ரார் இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் No. 2 A&B ராஜா எஸ்சி மொல்லிக் ரோட் கல்கட்டா 700032 என்ற முகவரிக்கு மே மாதம் 15ஆம் தேதிக்குள் நாளை கடைசி நாளாக அறிவிக்கப்படும். விண்ணப்பிக்கும் கட்டணம் ₹1000, பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணமில்லை. மேலும் விவரங்களுக்கு iacs.res.in என்ற இணையதள முகவரியில் சரிபார்க்கவும். நகர்வுலா நிகழ்ச்சியில் அடுத்து சுற்றி பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா மூலம்பள்ளி சன்செட் வியூ பாயிண்ட். இது நகரத்தின் இறைச்சலில் இருந்து விலகி உப்பங்கிழிகள் மற்றும் வயல்களுக்கிடையே மலையின் சூரியன் மறைவதை

இல் சரி பார்க்கவும். நகர்வுலா நிகழ்ச்சியில் அடுத்து சுற்றி பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா மூலம்பள்ளி சன்செட் வியூ பாயிண்ட். இது நகரத்தின் இறைச்சலில் இருந்து விலகி உப்பங்கிழிகள் மற்றும் வயல்களுக்கிடையே மலையின் சூரியன் மறைவதை ரசிக்க இது ஒரு சிறந்த இடமாகும். இந்த இடத்துல ஒரு அழகிய பாலம் ரசிக்கக்கூடியது. இங்குள்ள பாலம் பிழலா மற்றும் மூலம்பள்ளி தீவுகளை இணைக்கும். அங்கிருந்து காயல் நீரை அழகை காண்பதே மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். நகர்வுலா என்றாலே கனவு நிறைந்த பாதைகள், ஜன்னலோர காட்சிகள், நகரும் உலா, நம் நகர்வுலா. பாடல் கேட்கலாம். டியூட் திரைப்படத்திலிருந்து சாப் அபயங்கர், தீப்தி சுரேஷ் குரலில்.

நீரின் மேல் வளைந்து ஒரு நீண்ட சுரங்கம் போன்ற அமைப்பை உருவாக்கும். இதை மேங்க்ரூவ் டனல்னு சொல்லுவாங்க. சதுப்பு நிலங்களுக்கு அருகில் உள்ள குறுகிய பாதைகளில் நடந்து இயற்கையை இங்கே ரசிக்கலாம். இங்குள்ள மேங்க்ரூவ் மரங்கள் வேர்கள் மூலம் நிலத்தை பிணைத்து வெள்ள காலங்களில் கடற்கரை அரிப்பை இது தடுக்கும். நகர்வுலா மறந்த வழித்தடும் மாறும் திசைகள் விடியல் தரும் உலா நம் நகர்வுலா. ஒலிக்கவிருக்கும் பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து, கபில் கபிரன் ரக்ஷிதா பாடியது.

கடமக்குடியில் அடுத்து நம்ம சுற்றி பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா மடுவன் சதுப்பு நில காடுகள். இது பசுமையான சூழலுக்கு அடர்ந்த மேங்க்ரூவ் மரங்களுக்கு புகழ்பெற்ற ஒரு அழகான சுற்றுலாத்தலம். இந்த பகுதியில் உள்ள சதுப்பு நில மரங்கள்

இந்த கடம்பு கோயிலில் அடுத்து சுற்றி பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா பறவைகள் சரணாலயம். இங்கு மீன் கொத்தி, செம்பொத்து, பொண்ணு முதுகு, மரங்கொத்தி என உள்ளூர் பறவைகள் முதல் சைபீரியா மற்றும் இமயமலை பகுதிகளிலிருந்து சிட்டுக்குருவிகள், சோன்சாட், மணன் உள்ளான்கள் மற்றும் நீர்க்காகங்கள் இங்கு வருது. இதை சுற்றி பார்க்க அக்டோபர் முதல் மார்ச் மாதம் வரை சிறப்பாக இருக்கும். நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைய நகர்வுலால் கடம்பக்குடியில் இருக்கிற பொக்கோலி ஃபேட்ஸ், மூலம்பள்ளி சன்செட் வியூ பாயிண்ட், மடுவன் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், பறவைகள் சரணாலயம் இதெல்லாம் ரசித்து கேட்டோம். வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு தடவையாவது கடம்பக்குடிக்கு ட்ரிப்பு போயிட்டு வாங்க. நகர்வுலா என்றாலே பயணத்தின் ஆரம்பம், இயற்கையின் ஓவியம். நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் டிராகன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா லியோன் ஜேம்ஸ் பாடியது.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் இடையிலான 2 நாள் கூட்டம் இன்று புதுடெல்லியில் தொடங்குகிறது. இக்கூட்டத்திற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமை தாங்குகிறார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பரஸ்பரம் நலம் சார்ந்த உலகளாவிய மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. கூட்டத்தின் 2வது நாளில் பிரிக்ஸ் அட்வென்டி மீள்திறன் கண்டுபிடிப்பு ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற கருப்பொருளின் அடிப்படையில் கூட்டம் நடைபெறவுள்ளது. மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐயின் இயக்குநர் பிரவீன் சூத் அவர்களின் பதவிக்காலம் மேலும் 1 ஆண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ உத்தரவில் இம்மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு பிரவீன் சூத் அவர்கள் சிபிஐயின் இயக்குநராக தொடர அமைச்சரவை நியமன குழு ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாமில் 2வது முறையாக ஆட்சி அமைத்துள்ள திரு ஹேமந்த் பிஸ்வா சர்மா தலைமையிலான அரசு இம்மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தொடரின் நிறைவு நாளில் பொது சிவில் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது. உத்தரகாண்ட் குஜராத் மாநிலங்களுக்கு அடுத்ததாக பொது சிவில் சட்ட மசோதாவை தாக்கல் செய்யும் 3வது மாநிலம் அசாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் 2 நாள் உச்சி மாநாட்டில் பங்கேற்க நேற்று பீஜிங் சென்றுள்ளார். ஈரான் போர், உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி, வர்த்தக பதற்றங்கள், தைவான் பிரச்சினை மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்டவை இந்த உச்சி மாநாட்டின் முக்கிய விவாத அம்சங்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், கேரளா, மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 8:01:50. நேயர்கள் கேட்கவிருப்பது தகவல் தளம் நிகழ்ச்சி. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் சோளப்பட்டு பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். சோளப்பட்டு என்பது சோளம் உமி மற்றும் மேல் பகுதியில் காணப்படும் நூல் போன்ற இழைகள். இது வெறும் இழையல்ல, இது ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஆன்டி ஆக்சிடங்கள் மற்றும் எதிர்ப்பு பண்புகள் கொண்டது. இது சிறுநீரக தொற்று, சிறுநீரக கற்கள் மற்றும் தேவையற்ற நீர்த்தேக்கத்தை குறைக்க இது பயன்படுது. பாரம்பரிய மருத்துவத்தில் சோளப்பட்டு தேநீர் மிகவும் பிரசித்தி பெற்றது. சென்ற மாதம் பதிவில் நம்ம சோளப்பட்டோட காய்கறிகளின் இன வளர்ச்சி, அதன் அமைப்பு, பயிர் மகரந்த சேர்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைய பதிவில் நம்ம சோளப்பட்டு வகைகள், பயன்படுத்தும் முறை, மருத்துவ குறிப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாடலுக்கு பிறகு பாடல் கேட்கலாம். வாத்தி திரைப்படத்திலிருந்து ஸ்வேதா மோகன் பாடியது.

0: শুনক শুনক শুনক রাইজ সকল, KYC আপডেট সংক্রান্তীয় মেসেজক আওকাণ নকৰিব। ততালিকে KYC আপডেট কৰক। যদিহে পৰিচয় বা ঠিকনাৰ কোনো পৰিৱৰ্তন হোৱা নাই, তেন্তে আপোনাৰ বেংক বা ATM বা বিজনেছ কৰেছপণ্ডেণ্ট অৰ্থাৎ BC-ৰ ওচৰলৈ যাব বা বেংকত পঞ্জীয়ন হৈ থকা ইমেইল বা মোবাইল নম্বৰ বা মোবাইল বেংকিং এপ বা চিঠিৰ জৰিয়তে ঘোষণা দিব। আৰু যদি কোনো পৰিৱৰ্তন ঘটিছে, তেন্তে পৰিচয় আৰু ঠিকনাৰ শেহতীয়া প্ৰমাণ দেখাব। একাউণ্ট সক্ৰিয় ৰাখি বেংকিং সেৱাৰ সুবিধা ল'ব। আপোনাৰ KYC আপডেট কৰাৰ বাবে আপোনাৰ ওচৰৰ গাঁও পঞ্চায়তৰ শিবিৰ বা বেংকৰ শাখালৈ যাওক।
1: RBI কয়,
2: জানি লওক, সতৰ্ক হৈ ৰওক।
3: தகவல் தள நிகழ்ச்சியில் நம்ம சோளப்பட்டு பற்றிய தகவல்களை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோளம் சிறிய உருண்டையான தானியங்களை கொண்டது. இதை பெரும்பாலும் ரொட்டி செய்ய பயன்படுத்துவாங்க. இதன் வகைகள்னு பார்த்தோம்னா வெள்ளை சோளம், மஞ்சள் சோளம், சிவப்பு சோளம் மற்றும் கருப்பு சோளம்னு என்ன இருக்குது. இவை தவிர கால்நடை தீவனத்திற்காக பயிரிடப்படும் வகைகள் மற்றும் தானியத்திற்காக பயிரிடப்படும் வகைகள் என பல வகையில் இருக்குது. மேலும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஒழிக்கவிருக்கும் பாடல் தங்கலான் திரைப்படத்திற்காக சிந்துரி விஷால் பாடியது.

மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை 110/22 கிலோ வோல்ட் தொண்டமான் அத்தம் துணை மின் நிலையத்தில் மற்றும் 22 கிலோ வோல்ட் 10 கண்ணு மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 14/5/2026 வியாழக்கிழமை இன்று காலை 10 மணியிலிருந்து பகல் 3 மணி வரை குறிப்பிடப்படும் பகுதிகளில் அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் முற்றிலும் தடைப்படும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. 22 கிலோவோல்ட் சேதராப்பட்ட மின்பாதை, உளவாய்க்கால், பொறையூர், உசுடு ஒரு பகுதி, உயர் மின் அழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள் மற்றும் 22 கிலோவோல்ட் 10 கண்ணு மின்பாதை, முத்தமிழ் நகர் ஒரு பகுதி, கரசூர், கரசூர்பேட், கரசூர் வானூர் சாலை ஒரு பகுதி, உயர் மின் அழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேயர்கள் கவனத்திற்கு இன்று காலை 11:02 நேர் நேரும் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு இன்சொல் பழகுவோம். நேயர்களோடு பங்கேற்பவர் மீனா அவர்கள். சோளப்பட்டில் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சோளம், அதன் வகைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வெள்ளை சோளம் இது சமையலுக்கு குறிப்பாக சோளமாவு மற்றும் கஞ்சி செய்ய பரவலாக பயன்படுத்துவாங்க. மஞ்சள் சோளம் இது அதிக அளவு ஆக்சிஜனேற்ற பண்புகளை குறிக்கும். சிவப்பு சோளம் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடன்ட் மற்றும் ஆந்த்ராக்சனை கொண்டது. இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் வறட்சியை தாங்க வளரக்கூடிய எளிதில் சாகுபடி செய்யக்கூடிய முக்கிய தானிய வகைகளில் ஒன்றாகும். இன்னும் நிறைய சிறப்பு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஒலிக்கவிருக்கும் பாடல் கருடன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா பாடியது.

0: be announced today. Indian ships given priority pass in Strait of Hormuz, says Iran Deputy Foreign Minister, writes the Pioneer. US President Donald Trump given a red carpet welcome in China. The Asian Age carries his picture during the welcome ceremony. The paper headlines, Trump in China on three-day visit to hold Xi talk on Iran war and trade. The Times of India writes, deal maker and dragon, Trump seeks to do business with Beijing. The Hindu in its editorial title, Testing Troubles, writes that leaks and breaches have destroyed the National Testing Agency's credibility. The K. Radhakrishnan Committee, which was constituted to recommend reforms in the examination process, recommended restructuring of the NTA and creating strong institutional linkages with state and district authorities in order to produce a secure test administration apparatus. And finally, the Times of India writes, in a rare and emotional moment during proceedings linked to passive euthanasia, the Supreme Court praised the family of Harish Rana for donating his corneas and heart valve after permission was granted to withdraw life support, observing that his life continues in others through the noble act. And with that, it's back to you, Saira.
1: Thanks, Subhadra. And now before we end the bulletin, the headlines once again. Two-day meeting of BRICS foreign ministers to begin in New Delhi today. Assam government to introduce Uniform Civil Code Bill in State Assembly on 26th of this month. India bans export of sugar until September this year to cool domestic prices. West Bengal government lifts all restrictions on interstate movement of potato, onion, fruits, vegetables, food grain and other essential commodities. Heavy rain and dust storm leaves 60 people dead across Uttar Pradesh. Praveer Sood gets 1 year extension as CBI director. And Virat Kohli slams record 9th IPL century as Royal Challengers Bengaluru beat Kolkata Knight Riders by 6 wickets in Raipur. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and NewsOnAir app. And with that, we end the morning news. Have a great day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 8:30 8:00. தொடர்வது தகவல் தளம் நிகழ்ச்சி. தகவல் தளம் நிகழ்ச்சியில் சோளப்பட்டு பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போது அதன் பயன்படுத்தும் முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சோளத்தில் இருக்கும் மெல்லிய நூல் போன்ற இழைகளை சோளப்பட்டு எனப்படும். இதன் இழையை 2 ஸ்பூன் அளவு எடுத்து 2 அல்லது 3 கப் அளவில் தண்ணீரில் டீ போட்டு குடித்தா மிகவும் நல்லது. இதை வெறும் வயிற்றில் குடிப்பதில் சிறுநீரக கற்களை கரைக்கும் மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவும். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஒலிக்க வரும் பாடல் அரண்மனை 4 திரைப்படத்திலிருந்து கரிஷ்மா ரவிச்சந்திரன் பாடியது.

அடுத்து சோளப்பட்டில் இருக்கும் மருத்துவ குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது சிறந்த இயற்கை மருந்தாக பயன்படுது. சிறுநீரகத்தில் படிந்துள்ள தேவையற்ற தாதுக்கள் மற்றும் நைட்ரேட்களை வெளியேற்றி கற்கள் உருவாவதை தடுக்குது. சோளப்பட்டு டீ குடிச்சு வந்தால் சிறுநீரக கற்கள் படிப்படியாக குறையும். அடுத்ததா, உடலில் உள்ள அதிகப்படியான திரவத்தை வெளியேற்றுவதன் மூலம் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும், மேலும் இன்சுலின் சுரப்பை சீராக்கி இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இது உதவுது. இதில் உள்ள ஃப்ளவனாய்ட்ஸ் உடலில் ஏற்படும் வீக்கம், மூட்டுவலி மற்றும் கல்வாதம் போன்ற பிரச்சனைகளை குறைக்கும். அதேபோல் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பையும் குறைக்க ஜீரணத்துக்கும் உதவும். இதனால் இரத்த குழாய் அடைப்பு தவிர்க்கப்படும். பாடல் கேட்கலாம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற திரைப்படத்திலிருந்து தனுஷ், சுபலக்ஷ்மி, ஜி வி பிரகாஷ் ஆகியோர் இணைந்து பாடியது.

தகவல் தள நிகழ்ச்சியில் அடுத்து சோளப்பட்டில் இருக்கும் ஊட்டச்சத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதில் விட்டமின் கே, சி, இ மற்றும் பி பிரிவு விட்டமின்கள் இருக்குது. பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் மற்றும் அயன் சத்துக்கள் போன்ற தாத்துக்கள் அடங்கியிருக்கு. இதர சத்துக்கள்னு பார்த்தோம்னா புரதம், நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்குது. இது டீ மட்டும் இல்லாமல் உணவு முறைகளிலும் சேர்த்து காய்கறி சூப், ஸ்மூத்தி, ஜூஸ் இதிலெல்லாம் சோளப்பட்டை பொடி செய்து உட்கொள்ளலாம். அடுத்து சோளப்பட்டை எடுத்துக்கொள்ளும் முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நாளைக்கு ஒரு முறை 1/4 கப் மட்டுமே போதுமானது. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீர்ச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் இந்த டீயை குடிக்கும்போது சிறுநீரம் அதிகமாக பிரியும் என்பதால் உடலில் நீர்ச்சத்து குறையாமல் இருக்க அதிக அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் ஒவ்வாமை உள்ளவர்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சரும ஆரோக்கியம், உடல் எடை குறைப்பு, செரிமான போன்றவர்களுக்கு இது உதவும். மேலும் விவரமாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஒலிக்கவிருக்கும் பாடல் வேட்டையான் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன், தீப்தி சுரேஷ் பாடியது.

கண்ணா அண்டர் கட்டல தண்டர் தொந்தர் அண்டர் வந்தர் ஜூட்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்பது ஜோடு.

நம்ம நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சோளப்பட்டு என்பது நாம் தூக்கி எறியும் ஒரு பொருள் அல்ல. இது இயற்கை அளித்த ஒரு சிறந்த மருந்து. முறையாகவும் அளவோடும் பயன்படுத்தினால் சோளப்பட்டு உங்கள் உடலில் கழிவுகளை நீக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்தது தகவல் தளம் நிகழ்ச்சியில் சோளப்பட்டு.

0: பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் குடும்ப தலைவியும் தையல் கலைஞருமான திருமதி காஞ்சனா அவர்கள்.
1: வணக்கம். வானொலி பற்றிய சிறப்பு அனுபவத்தை நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற வந்திருக்கேன். எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும்போது இருந்துதான் வானொலி கேட்கணுங்கிற ஆர்வமே வந்துச்சு. அந்த ரேடியோ கேட்கணும், அதுல உள்ள கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி கேட்கும் போது. நான் எங்க வீட்டுல வந்து வசதி குறைவு தான், எங்க வீட்டுல ரேடியோ இல்ல. அப்ப வந்து பக்கத்து வீட்டுல ரேடியோ வாங்கி மேல் பரணியில வந்து தொங்க விட்டுருப்பாங்க கயிறுல கட்டி. அவங்ககிட்ட போய் கெஞ்சுவேன், நான் எனக்கு பிடிச்ச பாட்டு வந்திருக்கு, ஒரு தடவை போட்டு விட்டுருங்க ரேடியோவை அப்படின்னு கெஞ்சினா அவங்களும் சந்தோஷமா வந்து இருப்பா நான் போட்டு விட்டுறேன்னு ரேடியோ போடுவாங்க. கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டு போதுமா அப்படின்னு கேட்பாங்க. சரி, அவங்க மனசு நோவை விடக்கூடாதுன்ட்டு சரிங்க போதும் அப்படின்னு அந்த சந்தோஷத்திலே நான் துள்ளி குதிச்சு வந்துடுவேன். சின்ன பிள்ளையா இருந்தாலும் என்னை ரேடியோ கேட்கணும்ன்ற ஆவலை தூண்டி விட்டதே ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா எங்க வீட்டுல ரேடியோ இல்லாதனால எங்க அப்பாட்ட நான் வந்து, அப்பா அப்பா ஒரு ரேடியோ வாங்கி கொடுங்கப்பா, எனக்கு ரொம்ப கேட்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு எங்க அப்பாட்ட கேட்டா. அவரு நான் பேசினதை வச்சு, அவர் மனசுக்குள்ள வச்சு, கொஞ்சம் கையில காசு இருக்கும்போது ஒரு ரேடியோ வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்போ எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. என்னப்பா திடீர்னு ரேடியோ வாங்கிட்டு வந்துட்டீங்க? இல்லப்பா, நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தேல, அதனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கவுமே உடனே பிரிச்சு பார்த்து வயிறு மாட்டி போட்டதுமே ஒரு நல்ல பாட்டு வந்துச்சு. அவ்வளவு சந்தோஷம். எங்க அம்மா, எங்க அப்பா, நானும் 3 பேரும் உட்காந்து கேட்டோம் அந்த பாட்டை. அப்பல இருந்து எனக்கு வந்து ரொம்ப ஒவ்வொரு அனுபவமும் எனக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. சமையல் குறிப்புகள், செய்திகள், நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற பாட்டெல்லாம் வரும்போது அப்படியே என் கண்ணுல இருந்து அப்படி சந்தோஷத்துல அந்த கண்ணீர் ததும்பும். நான் வந்து தையல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் எதுக்க வந்து என் ஃப்ரெண்டு மாதிரி எப்பவுமே என் கண்ணு எதுக்கு அந்த ரேடியா இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் கிடையாது. நம்ம காதுல வந்து அப்படி தேனா பாயும் ஒவ்வொரு பாட்டும், ஒவ்வொரு விஷயமும் நம்ம கருத்துக்களையும் ஏற்கும் போது வந்து நம்ம மனசை வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட நம்ம மனசை விட்டு பேசுற மாதிரியே இருக்கும். நான் அங்கிட்டு போய் சமையல் வேலை பாக்குற போது கூட நம்ம காதுல வந்து விழுகிற விஷயங்கள் வந்து, சரி இதுக்கு இது போடணும் போல இருக்கு, அன்னைக்கு சொன்னாங்களே இந்த மாதிரி செஞ்சு பாப்போமா சமையல் குறிப்பு அப்படின்ற அந்த அளவுக்கு மனசை வந்து வருடுது. ஒவ்வொரு நிகழ்ச்சியாளரும் ஒவ்வொரு தடவை பேசும் போதும் இவங்கத்தான் என்ன

தான் பேசுறாங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் வந்து வானொலி மூலமா வந்து நான் ஒரு அனுபவத்தை கத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு காலத்துல வந்து இந்த ரேடியா என் கண்ணதுக்கு இருக்காதா எங்க வீட்டுல அப்படின்னு ஏங்கின காலம் போய் இப்ப வந்து நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சி வந்திருக்கு. நம்ம கையிலேயே வந்து உள்ளங்கையிலே உலகம்ன்ற மாதிரி கரண்ட் போனாலுமே அன்னைக்கு டோட்டல் ஆஃப் இருந்துச்சுன்னா அமைதியா இருக்கும். எல்லார் கையிலயும் போன் இருக்கு. நம்ம எங்க உட்காந்து வேலை பாக்குறோமோ வைக்கிறோமோ அந்த இடத்துலயே நம்ம போனை கொண்டு போயிடலாம். அங்கேயே பாட்டு கேட்கிற அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம ரேடியோ பக்கத்திலேயே உட்காந்து பாட்டு கேட்கணும் வைக்கணும்ன்ற அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம காய் நறுக்கிக்கிட்டே கேட்கலாம், சமையல் பண்ணிக்கிட்டே கேட்கலாம். சில நேரம் வந்து குழந்தைகள் விளையாடும் போது அதுக்கேட்ட பாட்டு வரும். அப்ப வந்து அந்த குழந்தைங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த பாட்டு கேக்குறீங்களா, எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு. ஆமாங்க ஆமாங்கன்னு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாவே இருக்கும். காலையில எந்திரிச்சதுமே 6 மணிக்கு பக்தி மாலை போட்டுறாங்க. அப்பவே நம்ம சுறுசுறுப்பு ஆயிடுறோம். நம்ம வாசத்தொழிச்சு கோலம் போட்டு அந்த பக்தி பாடலை கேட்டுக்கிட்டே சில வேலைகளை தொடங்கும் போது அது ஒரு பரவசமா தான் இருக்கும். மனசு வந்து ஒரு உற்சாகத்துல வந்து நம்ம வந்து கொண்டு போயிடலாம். சோம்பேறித்தனங்கிறதே வராது நமக்கு. இந்த ஆகாஷ்வாணி 90 இன்னும் மென்மேலும் இந்த நிகழ்ச்சியில வந்து முதல் பக்தி பாடல்கள்

0: நம்ம வைக்கிறோமோ அந்த இடத்துலயே நம்ம போனை கொண்டு போயிடலாம். அங்கேயே பாட்டு கேட்கற அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம ரேடியோ பக்கத்திலேயே உட்காந்து பாட்டு கேட்கணும் வைக்கணும்ன்ற அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம காய் நறுக்கிக்கிட்டே கேட்கலாம், சமையல் பண்ணிக்கிட்டே கேட்கலாம். சில நேரம் வந்து குழந்தைங்க விளையாடும் போது அது கேட்ட பாட்டு வரும். அப்ப வந்து அந்த குழந்தைங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த பாட்டு கேக்குறீங்களா, எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு. ஆமாங்க ஆமாங்கன்னு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாவே இருக்கும். காலையில எந்திரிச்சதுமே 6 மணிக்கு பக்தி மாலை போட்டுறாங்க. அப்பவே நம்ம சுறுசுறுப்பு ஆயிடுறோம். நம்ம வாசத்தொழிச்சு கோலம் போட்டு அந்த பக்தி பாடலை கேட்டுக்கிட்டே சில வேலைகளை தொடங்கும் போது அது ஒரு பரவசமா தான் இருக்கும். மனசு வந்து ஒரு உற்சாகத்துல வந்து நம்ம வந்து கொண்டு போயிடலாம். சோம்பேறித்தனங்கிறதே வராது நமக்கு. இந்த ஆகாஷ்வாணி 90 இன்னும் மென்மேலும் இந்த நிகழ்ச்சியில வந்து முத பக்தி பாடல்கள், அப்புறம் வந்து கண்ணாடி மாளிகை, மருத்துவ குறிப்புகள், சமையல் குறிப்புகள், குழந்தைகள் வந்து இந்த பாட்டு படிக்கிறது வைக்கிறது, ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது, எல்லா விஷயமும் நல்ல அருமையான நிகழ்ச்சியா தான் அவங்க தொகுத்து வழங்குறாங்க. எனக்கு வந்து பிடிச்சதெல்லாம் வந்து வசந்த கானங்கள். 1 மணில இருந்து போடுறாங்க வசந்த கானங்கள். அது நான் கேட்காம இருக்கவே மாட்டேன். அது 1 ஹவர் 1 ஹவருக்கு வந்து செய்தி சொல்றாங்க. வெளி உலகத்துல போய் அனுபவம் இல்லாத என்ன நடக்குது ஏது நடக்குது அந்த சிறு குறிப்பு எல்லாமே சொல்லிடுறாங்க செய்திகள்ல. அந்த அளவுக்கு வந்து மனசை கவர்ந்திருக்கு எனக்கு. இந்த ஆகாஷ்வாணி வந்து மேலும் மேலும் வளரணும். நல்லபடியா 100 ஆண்டு கணக்குல வந்து அவங்க சேவைகள் செய்யணும். 100 ஆண்டுகள் கடந்து வானொலிக்கு 90, இந்த 90 ஆண்டுகளையும் கடந்து பல 100 ஆண்டுகளா தொடரணும்னு கேட்டுக்கிறேன். ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: வானொலி பற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் மதுரை வக்பு வாரிய கல்லூரி முன்னாள் முதல்வர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள்.
2: மதிப்புக்குரிய வானொலி நேயர்களை வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ தனது 90 ஆண்டுகள் சமூக சேவையை நிறைவு செய்து அதன் விழாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலே அதை பற்றிய ஒரு சிறிய தகவல்கள் நேர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய மக்களின் இதய துடிப்போடு இணைந்து 90 ஆண்டுகளாக மக்களின் வாழ்வில் ஒலிபரப்பி வரும் மகத்தான ஊடக நிறுவனமான ஆல் இண்டியா ரேடியோ என்று அழைக்கப்பட்ட ஆகாஷவாணி பற்றி பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வானொலி என்பது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் அல்ல. அது ஒரு ஆசிரியர், ஒரு நண்பர், ஒரு வழிகாட்டி, ஒரு சமூக பணியாளர், கல்வி அறிவை கொண்டு சேர்க்கும் ஒரு பயனுள்ள ஊடகம். தனிமையில் இருப்பவர்களுக்கு துணையாக இருந்தது வானொலி. இயற்கை பேரழிவுகளின் போது மக்களுக்கு தகவல் கொடுத்து உயிர் காப்பது வானொலி. 90 ஆண்டுகளாக ஆகாசவாணி மக்களின் மனதை மட்டும் கவரவில்லை, சமூகத்தை வடிவமைத்தும் வருகிறது. அதன் பல்வேறு நிகழ்ச்சிகள் வழியாக மதிப்புகள், அறிவு, கலாச்சாரம், சுற்றுச்சூழல், விழிப்புணர்வு, பெண்கள் முன்னேற்றம், விவசாய வளர்ச்சி, குழந்தைகள் நலன் போன்ற பல துறைகளில் மகத்தான பங்காற்றி வருகிறது. இந்த சூழலில் ஆகாசவாணியின் சில முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி, சமூகத்திற்கு அளிக்கும் பயன்கள் பற்றி நாம் பார்க்கலாம். அதிகாலை ஒளிபரப்பாகும் பக்தி மாலை நிகழ்ச்சி மனித மனதிற்கு அமைதியையும் ஆன்மீக உறுதியையும் தருகிறது. இன்றைய அவசர வாழ்க்கையில் மன அழுத்தம் அதிகரித்து வரும் சூழலில் இறை நினைவு மனதை சமநிலைப்படுத்துகிறது. இது மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் வளர்க்கிறது. எனைத்தானும் நல்லவை கேட்க என்ற நிகழ்ச்சி நல்ல சிந்தனைகள், வாழ்க்கை நெறிகள், ஒழுக்க மதிப்புகள் போன்றவற்றை மக்களிடம் கொண்டு செல்கிறது. ஒரு நல்ல வார்த்தை மனிதனை மாற்றும். அந்த மாற்றத்தை அமைதியாக செய்கிறது இந்த எனைத்தானும் நல்லவை கேட்க என்ற நிகழ்ச்சி. அடுத்ததாக ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சி இயற்கை நேசிக்க கற்றுத்தரும் இயற்கை இன்பம் நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சியில் மரங்கள், மலை, பறவைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. இயற்கையை காப்பது எந்த அளவிற்கு மனித வாழ்க்கையின் முக்கியம் என்பதை மிகச் சிறப்பாக எடுத்து கூறும் நிகழ்ச்சி தான் இந்த இயற்கை இன்பம் நிகழ்ச்சி. அது மட்டுமல்லாமல் சூழல் சிந்தனை என்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியானது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இன்றைய உலகின் மிகப்பெரிய தேவையாக உள்ளது என்பதை கோடிட்டு காட்டக்கூடிய நிகழ்ச்சியாகும். பிளாஸ்டிக் மாசு, நீர் பாதுகாப்பு, காலநிலை மாற்றம் போன்ற முக்கிய பிரச்சனைகள் குறித்து இந்த நிகழ்ச்சி மக்களை சிந்திக்க வைக்கிறது. இது ஒரு சமூக பொறுப்புணர்வை மேம்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் அமைகிறது. அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்ச்சி ஆலய அற்புதங்கள் என்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நம் நாட்டின் ஆன்மீக மரபுகளையும் ஆலய வரலாறுகளையும் அறிமுகப்படுத்துகிறது. இது சுற்றுலா வளர்ச்சிக்கும் பண்பாட்டு பாதுகாப்புக்கும் உதவுகிறது. இளம் தலைமுறைக்கு நம் பாரம்பரியத்தின் பெருமையை உணர்த்தக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது இந்த ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சி. அதோடு இன்றைய நேயர்களின் அந்த பாடல்கள் விருப்பம் அந்த பாடல்கள் இல்லாத வானிலை இருக்கவே முடியாது. பாடல்கள் தான் நேயர்களை

புதுகலப்படுத்துகிறது. நேயர்களின் மனதை, நேயர்களை, நேயர்களின் விருப்பமான பாடல்களை ஒலிபரப்பக்கூடிய அந்த பாட்டு வேணுமா என்ற நிகழ்ச்சி. இசை மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்து. தனிமையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு இனிய துணை. நாம் பயணம் மேற்கொள்ளும் போது பயணத்தில் உள்ளவர்களுக்காக ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சி தான் டிரைவ் டைம் பீட்ஸ் என்ற அந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பயண நேரத்தில் ஒலிபரப்பாகும் பாடல்கள், சுறுசுறுப்பான இசைகள் போன்றவை பயண சோர்வை குறைக்கிறது. வாகன ஓட்டுநர்களுக்கும் புத்துணர்ச்சியையும் தரக்கூடிய வார்த்தைகளையும் கருத்துக்களையும் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி சாலை பாதுகாப்பு போன்ற அறிவுரைகளையும் சேர்த்து வழங்குகிறது. அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்ச்சி நேயர் விருப்பம் மற்றும் விருந்தினர்கள் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில் மக்களின் குரலை மக்களிடம் கொண்டே சேர்க்கிறது. பல்வேறு சமூக பின்னணியில் உள்ளவர்கள் தங்கள் அனுபவங்களையும் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாகும். இதன் மூலம் சமூக ஒற்றுமையும் வலுப்பெறுகிறது. இன்றைய சூழலில் தொழில்நுட்பம் மிகச் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகிறோம். அவ்வாறான தொழில்நுட்பங்கள் சமூக பயன்பாட்டிற்கு வரக்கூடிய சூழலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் என்னென்ன மாதிரியான பயன்களையும் தரக்கூடியதாக உள்ளது என்பதை அழகாக எடுத்துரைக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் கண்ணாடி மாளிகை என்ற நிகழ்ச்சி. தினமும் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு மக்கள் தொலைபேசியில் தங்கள் கருத்துக்களை பகிர்கிறார்கள். இதன் மூலம் ஜனநாயக உரிமை, கருத்து சுதந்திரம், சமூக பொறுப்பு ஆகியவை வலுப்பெறுகின்றன. ஒரு நல்ல விவாத கலாச்சாரத்தையும் இந்த நிகழ்ச்சி உருவாக்குகிறது. பெண்களுக்கு பிரத்யேகமான தனியான ஒரு நிகழ்ச்சியும் இந்த ஆகாசவாணி ஒலிபரப்பு கொண்டிருக்கிறது. சிநேகிதி என்ற பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பெண்களின் உடல்நலம், கல்வி, தொழில் வாய்ப்பு, குடும்ப நலம், சட்ட உரிமைகள் போன்ற பல விஷயங்களை அந்தந்த தளத்தில் உள்ள பிரமுகர்களை, அந்தந்த தளத்தில் உள்ள நிபுணர்களை கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது. பெண்கள் முன்னேற்றமே சமூக முன்னேற்றம் என்பதை வலியுறுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த சிநேகிதி நிகழ்ச்சி உள்ளது என்றால் அது மிகையல்ல. அதே போல மதிய நேரத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சி தான் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. இது ஒரு இனிய இசை நிகழ்ச்சியாகும். இசையின் மூலம் மன அமைதியையும் இனிய நினைவுகளையும் தரக்கூடிய நிகழ்ச்சி வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. பழைய பாடல்கள் மூலம் நம் இசை மரபை இந்த நிகழ்ச்சியை பாதுகாக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்மளுடைய பாரம்பரிய இசை வலிமையை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது இந்த வசந்த கானங்கள் என்ற நிகழ்ச்சி. நேயர்களுக்கு கவிதை எழுதக்கூடிய அந்த திறன் இருக்கும், ஆனால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிட்டாது. அப்படிப்பட்ட நேயர்களுக்கான நிகழ்ச்சி தான் கவிதை இறங்கும் நேரம் என்ற அந்த நிகழ்ச்சி. இசை வழியாக மனநலத்தை மேம்படுத்தக்கூடிய பணியை செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் இந்த ஆகாசவாணி வழங்கி வருகிறது. அந்த நிகழ்ச்சியின் பெயர் தான் மெல்ல வரும் பாட்டு என்ற நிகழ்ச்சி. அது மென்மையான பாடல்கள் மூலம் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய வேலையையும் இது சமூக சேவையையும் செய்யக்கூடிய நிகழ்ச்சி மெல்ல வரும் பாட்டு என்ற நிகழ்ச்சி. இந்த ஆட்டக்களம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் விடுகதை, எண் விளையாட்டு, வார்த்தை விளையாட்டு போன்ற பல்வேறு கருத்துக்களை அடங்கிய ஒரு தொகுப்பை இந்த நிகழ்ச்சி தருகிறது. சிந்தனை திறனை வளர்க்கக்கூடிய விதத்திலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஈர்க்கும் அறிவுபூர்வமான ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தான் ஆட்டக்களம் நிகழ்ச்சி. இப்பொழுது நாம் மாலை நேரத்திற்கு வந்துவிட்டோம். மாலை நேரத்திலே மாலை நேர சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி தரும் நிகழ்ச்சியாக மாலை தென்றல் என்ற நிகழ்ச்சி இருக்கிறது. விளக்கேற்றும் வேலை மாலை நேர ஆன்மீக நிகழ்ச்சியாகும். மன அமைதி, நல்ல எண்ணங்கள், குடும்ப ஒற்றுமை போன்றவற்றை ஊக்குவிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக விளக்கேற்றும் வேலை என்ற நிகழ்ச்சி அமைந்துள்ளது. விவசாயிகள் எல்லாம் தங்கள் நிலத்தில் அந்த நிலத்திலே எவ்வாறெல்லாம் பயிரிட வேண்டும், அல்லது பயிரிடப்பட்ட பயிர்களை பூச்சிகளிலிருந்து பாதுகாப்பது எப்படி, அல்லது அதற்கு ஊட்டச்சத்து தருவது எப்படி, அந்த நிகழ்ச்சியின் பெயர் தான் பண்ணை செய்தி அல்லது உழவர் உலகம் என்ற நிகழ்ச்சி. புதிய விவசாய முறைகள், விதைகள், சந்தை நிலவரம், அரசு திட்டங்கள் போன்றவை குறித்து தகவல்கள் தருகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சி விவசாயியின் உற்ற நண்பனாக செயல்படுகிறது என்றால் அது மிகையல்ல. குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி குழந்தைகளின் கற்பனை திறன், அறிவு, நல்ல பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை வளர்க்கும் நிகழ்ச்சியாக இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இதன் மூலம் கதை, பாடல், சிறுவர் உரையாடல் போன்ற பல்வேறு செயல்கள் மூலம் நல்ல தலைமுறையை உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கு ஆன நிகழ்ச்சியாக அது ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதே போல இரவு நேர இசை நிகழ்ச்சியாக தேனும் பாலும் என்ற இரவு நேரத்திலே ஒலிபரப்பக்கூடிய அந்த நிகழ்ச்சி இனிய பழைய பாடல்கள், சகா வரம் பெற்ற பழைய பாடல்களை ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த தேனும் பாலும் என்ற நிகழ்ச்சி அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நமது பழங்கால திரைப்பட பாடல்களை கேட்டுக்கொண்டே நமது அன்றைய பொழுதை நிறைவு செய்யக்கூடிய நிகழ்ச்சி தான்
இந்த தேனும் பாலும் என்ற நிகழ்ச்சி.

0: நிகழ்ச்சி தமிழ் திரைப்பட இசை வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. ஆக நேயர்களே, 90 ஆண்டுகளாக இது ஆகாசவாணி ரேடியோ செய்திருப்பது வெறும் ஒலிபரப்பு சேவை அல்ல, அது ஒரு சமூக சேவை. ஆசிரியராகவும் வழிகாட்டியாகவும் தோழனாகவும் கலாச்சார காவலராகவும் அது செயல்பட்டு வருகிறது. தொலைக்காட்சி வந்தது, இணையம் வந்தது, சமூக ஊடகங்கள் வந்தன. ஆனால் இன்னும் மக்களின் மனதில் உயிரோடு இருக்கும் ஊடகம் ஆகாசவாணி வானொலி என்றால் அது மிகையல்ல. ஏனெனில் வானொலி பேசுவதில்லை, அது நேயர்களின் மனங்களோடு உரையாடுகிறது. இந்த 90 ஆண்டு கால பயணத்தில் ஆகாசவாணி ரேடியோ தொடர்ந்து மக்களுக்கான சேவை செய்து அறிவும் ஒலியும் பரப்பப்பட்டும் மிகச்சிறந்த சேவையை மேம்படுத்தி கொண்டும் தனது பயணத்தை தொடர வேண்டும் என்று இந்த தருணத்திலே வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகாசவாணி தனது 90 ஆண்டு கால பயணத்தில் அதை வாழ்த்துவதில் டாக்டர் எம் அப்துல் காதிர் என்கிற நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை, இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.
3: ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை, டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஏ.எம். ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். மாயா தீத ஸ்வரூபிணி, தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் மாயா மாளவ கௌளை, ரூபகதாளம்.

அடுத்து கமலாம்பிகாயை முத்துசுவாமி தீக்ஷதரின் நவாவர்ண கிருதி, காம்போஜி ராகம் கண்டஜாதி அடத்தாளம்.

நேரம் 9:31 25 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஏ.எம். ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி மத்தியமாவதி ராகத்தில் விநாயகுனி வலனு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஆதி தாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஏஎம் ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: இனி தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்கிரிசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஐக்கிய அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலிக்கு 6 நாள் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். வரும் திங்கட்கிழமை பிரதமர் நார்வே செல்வார் என்றும், 43 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் அந்நாட்டிற்கு செல்வது இதுதான் முதல்முறை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் இடையிலான 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்திற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமை வகிக்கிறார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பரஸ்பர நலம் சார்ந்த உலகளாவிய மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. கூட்டத்தின் 2வது நாளில் பிரிக்ஸ் @20, மீள்திறன், கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற கருப்பொருளின் அடிப்படையில் கூட்டம் நடைபெறவுள்ளது. அசாமில் 2வது முறையாக ஆட்சி அமைத்துள்ள திரு ஹேமந்த் பிஸ்வா சர்மா தலைமையிலான அரசு இம்மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தொடரின் நிறைவு நாளில் பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளது. உத்தரகாண்ட், குஜராத் மாநிலங்களுக்கு அடுத்ததாக பொது சிவில் சட்ட மசோதாவை தாக்கல் செய்யும் 3வது மாநிலம் அசாம் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐயின் இயக்குநர் பிரவீன் சூத் அவர்களின் பதவிக்காலம் மேலும் 1 ஆண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் உள்ள ரோஜா பூங்காவில் 21வது மலர் கண்காட்சி இன்று முதல் 5 நாட்களுக்கு நடக்கிறது. இன்று காலை 11 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பாக்யா கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார். மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை இணையதளத்தில் நேற்று வெளியிட்டது. இதில் புதுச்சேரியின் 4 பிராந்தியத்தில் ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் 87.42% உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 10:02. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். வணக்கம் நேயர்களே, கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலை இடம்பெறணும்னா உங்கள் ஃபோனில் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி அதில் கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் விருப்ப பாடலின் படம், பாடலின் முதல் வரி டைப் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. உங்களோட விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் ராஜபாளையத்திலிருந்து பிரபு வீரா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து

நேயர்கள் கவனத்திற்கு இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியில் இன்றையோட தலைப்பு இன்சொல் பழகுவோம். நேயர்களோடு பங்கேற்பவர் மீனா அவர்கள். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாதவரம் பால் பண்ணை சரஸ்வதி பத்மநாபன் இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் திருடா திருடா திரைப்படத்திலிருந்து.

வானிலை முன்னறிவிப்பு. இந்திய வானிலை ஆய்வுத்துறை சென்னை மண்டல வானிலை மையம் விடுத்துள்ள மீனவர்களுக்கான அறிவிப்பு. தென்மேற்கு வங்காள வரிகுடாவில் நிலவிய குறைந்த காற்றழுத்த பகுதி தென்மேற்கு வங்காள வரிகுடாவின் பல பகுதிகளிலும், அதை ஒட்டிய தென்கிழக்கு, மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு மத்திய வங்காள வரிகுடாவின் சில பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். சில சமயங்களில் மீண்டும் 60 கிலோமீட்டர் வேகத்தில் திடீரென அதிகரிக்கும். பலத்த காற்றுடன் கூடிய சூறாவளி வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. இன்று 14/5/2026 அந்தமான் கடற்பரப்பில் கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளிலும், அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று, சில சமயங்களில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை வேகத்தில் திடீரென அதிகரித்து பலத்த காற்றுடன் கூடிய சூறாவளி வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. இதே நிலை 17ஆம் தேதி வரை நிலவ வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் கடற்கரையில் ரோச்மா நகர் முதல் தீர்த்தாண்டனம் வரையிலான பகுதிகளுக்கு கடல் சீற்றம் குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 11:30 வரை 1.2 மீட்டர் உயரம் முதல் 1.4 மீட்டர் உயரம் வரை கடல் அலைகள் சீற்றமடைய வாய்ப்புள்ளது. படகுகளை மீனவர்கள் மிகுந்த கவனத்துடன் இயக்க அறிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.

நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவரும் பாடல் பையா திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் அறந்தாங்கி ஐயப்பன் இவர் விரும்பி கேட்ட பாடலின் படம் நான் அடிமை இல்லை திரைப்படத்திலிருந்து.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 10:35. 51 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் என் நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹேமலதா விரும்பி கேட்ட பாடல் பிரியமுடன் திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் சென்னை அந்தோணிராஜ் அவர் விரும்பி கேட்ட பாடலின் படம் தங்கமகன் திரைப்படத்திலிருந்து.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சிக்கு விருப்பம் தெரிவித்த நேயர்கள் பம்மல் ராஜன், கடலூர் சுரேஷ், குப்பனத்தம் டி ராமு, காஞ்சிபுரம் ஆர், கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ஆர் ஹேமப்பிரியா, துருவாரவிக்குமார், முள்ளக்காடு பாபு, வேட்டவலன்குமார், கோவூர் சூரியமூர்த்தி, பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன் இவர்களுக்கு சார்பாக நிலையத்தின் சார்பாக பாடல் ஒலிக்க கேட்கலாம். அரசு திரைப்படத்திலிருந்து

0: இனி தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வினோதினி பக்கிரிசாமி. தேசிய பேரிடர் மீட்புப் படை 20 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். காசியாபாத்தில் நடைபெற்ற தேசிய பேரிடர் மீட்புப் படையின் குடியரசுத் தலைவரின் கொடி விருது வழங்கும் விழாவில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இடையிலான 2 நாள் கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்குகிறது. இதனையொட்டி அங்கு வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுகியோனோவை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வரவேற்றார். விரிவான இந்தியா இந்தோனேஷியா கூட்டமைப்பின் முன்னேற்றம் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் ஒத்துழைப்பு ஆகியவற்றை தங்கள் சந்திப்பின் போது பதிப்பாய்வு செய்ததாக தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். வேளாண்மை, டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, சுகாதாரம், தூய்மையான எரிசக்தி மற்றும் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப கூட்டாண்மை வரை இந்தியா ஆப்பிரிக்கா ஒத்துழைப்பின் அடுத்த கட்டம் உயர்மதிப்பு தயாரிப்புகள் மற்றும் ஒருங்கிணைந்த விநியோக சங்கிலிகளில் கட்டமைக்கப்படும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை பெய்ஜிங்கில் தொடங்கியுள்ளது. தொடக்க உரையில் சீனாவும் அமெரிக்காவும் போட்டியாளர்களாக அல்லாமல் கூட்டாளியாக செயல்பட வேண்டும் என்று சீன அதிபர் தெரிவித்துள்ளார். பராகுவே நாட்டின் சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்த சமூக ஊடக பதிவில் இந்தியா பராகுவே நாட்டின் நட்புறவை பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். அசாமில் 2வது முறையாக ஆட்சி அமைத்துள்ள திரு ஹேமந்த் பிஸ்வா தலைமையிலான அரசு இம்மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தொடரின் நிறைவு நாளில் பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளது. உத்தரகாண்ட், குஜராத் மாநிலங்களுக்கு அடுத்ததாக பொது சிவில் சட்ட மசோதாவை தாக்கல் செய்யும் 3வது மாநிலம் அசாம் என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் உள்ள ரோஜா பூங்காவில் 21வது மலர் கண்காட்சி இன்று முதல் 5 நாட்களுக்கு நடக்கிறது. இன்று காலை 11 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பாக்கியா கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 11:02. நேயர் நேரம். இன்றைய தலைப்பு இன்சொல் பழகுவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். 2275-2330 மற்றொரு எண் 2275-2440. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0413 என்ற தொலைபேசி குறியீட்டு எண்ணை முன் இணைத்து தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே, நேயர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழ் மொழியின் சிறப்பே அதன் இனிமையில்தான் உள்ளது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, வானோடு முன் தோன்றி மூத்த குடி என போற்றப்படும் தமிழரின் பண்பாட்டில் பேசுவதிலும் பழகுவதிலும் இனிமை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இனிய சொற்கள் பேசுவது என்பது வெறும் வார்த்தை அலங்காரம் அல்ல, அது வந்து மனித நேயத்தின் வெளிப்பாடு அப்படின்னு தான் சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேச்சு அப்படின்றது வந்து யாரையுமே வந்து புண்படுத்தக்கூடாததாக இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மனசை வந்து புண்படுத்துகிற மாதிரி நம்ம வந்து பேசுகிறது அப்படின்றத கூடாது அப்படின்றது தான் இன்றைய நேயர் நேரத்தில் நம்ம வந்து சொல்ல போகிறோம். நேயர்களே, நீங்களும் பங்கேற்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில் இன்சொல் பழகுவோம்.

நேரம் 11:08 40 நொடி. நேயர்களே, இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு இன்சொல் பழகுவோம். இன்சொல் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இனிமையான சொல் தான். பார்த்தா ஒரு ஃபேமிலியில் எடுத்துக்கங்களேன். காலையில் எழுந்தோன்னே பார்த்தா அப்படியே சுடு சுடுன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பேசும்போதே காலையில் எழுந்தோடனே மூட் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா? நம்ம யாருக்கிட்டையாக இருந்தாலுமே இனிமையான சொல்லை தான் வந்து நம்ம பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடுமையான சொற்களை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா, முதல்ல காலையில் எழுந்தோன்னு சொல்கிறேன் இல்லையா, அப்போ காலையிலன்னு இல்லை, எல்லா நேரமுமே வந்து நம்ம அடுத்தவங்களை வந்து எந்த ஒரு நேரத்துலையும் வந்து துன்புறுத்தக்கூடாதுங்க. எப்பவுமே வந்து இனிமையான சொற்களை பேசணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய கருத்து. இனிமையான இன்சொல்ல பேசி பழகிறதுனால நமக்கு வந்து என்னென்ன பலன்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாடல் கேட்கலாம் இப்போ.

0: எங்கே சொல்லு.
1: நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் நேயர், ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேம், சிவகங்கை மாவட்டம் படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகர்.
2: மிக்க மகிழ்ச்சி மேம், அருமையான தலைப்பு. இன்சொல் அப்படிங்கறது ஒவ்வொரு மனிதருக்கும் மிக மிக முக்கியமானது மேம். ஒருத்தர்கிட்ட கடுமையான வார்த்தைகளை சொல்லி அவங்க மனசை காயப்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு பதிலாக நம்ம இனிமையான சொற்கள் அப்படிங்கறத பேசி நம்ம ரொம்ப சந்தோஷமா அவங்கள பாத்துக்கிறது அப்படிங்கறது தான் ஒரு உகந்த விஷயமாக இருக்கும் மேம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய நபர்கள் பிறரை காயப்படுத்துறாங்க அப்படிங்கறது தான் உண்மை. அத காயப்படுத்தாம மத்தவங்க மேல அந்த பிரியமா இன்சொல் அப்படிங்கறத சொல்லி அவங்களை உதாரணத்துக்கு ஒரு விஷயம் ஒருத்தவங்க தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ரியாக்டிவ் மோடாக மாறி அவங்க மனசை கஷ்டப்படுத்தி காயம் நிறைந்த சொற்களை சொல்லி சுடுசொல்ல சொல்லி அவங்கள குத்தி கிழிக்கிறோம். அதாவது நீ இப்படி பண்ணாதப்பா, ஏன் இப்படி பண்ற செய்யற அப்படின்ட்டு ஒரு இனிமையான சொற்களை போட்டு அவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்களும் புரிந்து கொள்வாங்க. இந்த உலகத்துல மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தழைத்து ஓங்குவதற்கு இந்த இன்சொல் அப்படிங்கறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா. குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்து அவங்க கோபத்தில் சில வார்த்தைகள் விடும்பொழுது பெற்றோர்களை கண்டிக்கணும். கட்ட வார்த்தை பேசாத, இனிமையா பேசு, இப்படி பண்ணு. அண்ட் பெற்றோர்களை பார்த்துதான் பிள்ளைகள் வளங்குறாங்க அப்படிங்கும் பொழுது ஆப்வியஸ்லி பிள்ளைகள் முன்னாடி பெற்றோர்களும் கடுமையான சொல்லி மத்தவங்க பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப
1: முக்கியமான விஷயம்.
2: அப்புறமா நம்ம திருவள்ளுவர் கூட சொல்லிருக்காங்க பாருங்க, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்ட்டு. இனிமையான கனி இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு காய் எடுக்க போறோம்? அப்ப இனிமையான சொற்கள் எடுக்கும் பொழுது எதற்கு சுடுசொல்ல சொல்லி அவங்களுக்கு கொத்தி கிழிக்கணும்? இதற்கு ஒரு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா மக்களினுடைய அந்த கோபம், அந்த பொறுமை இன்மை
1: அப்படின்னு.
2: ஆமா, அந்த சுடுசொல் சொல்லுறது. அப்போ அதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நல்ல மத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை பார்க்கும் பொழுது நம்ம இன்சொல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம். இன்ஸ்டன்ட் நம்ம மத்தவங்க கிட்ட இன்சொல்லோட பேசும் பொழுது நமக்கு நட்பு வட்டம் அதிகமாக இருக்கும், நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கறது இருக்கும். மத்தவங்களுடைய புக்ஸ்ல குட் டேர்ம்ஸ்ல இருக்கிறதுனால நமக்கு வந்து நட்பு வட்டம் சேருவதை காட்டிலும் அந்த ஒரு சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேம்படும். அந்த நம்ம என்ன சொல்ல வரும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கொண்டு அவங்களும் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது இருக்கும். அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த இன்சொல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. அதை அவங்க பேணி பாதுகாத்தாங்கன்னா மனிதம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல உயிர் பெற்று வருவதற்கான ஒரு சந்தர்ப்பமும் இருக்கு
1: மேம். நிச்சயமா, நல்ல அழகா சொன்னீங்க, நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. இன்சொல் அப்படின்றதுனால வந்து நம்மளுடைய வாழ்க்கை மேம்படும் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா?
2: ஆமா. இன்னும் நிறைவான விஷயம் என்னன்னா மேம், பெரியவர்கள் பொதுவாகவே இன்சொல் சொல்லி பழகினவங்க தான். இளைஞனாக இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை ஹேண்டில் பண்ற விதம், அத மெச்சூரிட்டியா நம்ம சொல்லக்கூடிய சொற்கள் அப்படிங்கறது நமக்கு அந்த அளவுக்கு தெரியுமா அப்படின்னா இல்ல. அப்போ பெரியவர்களை பார்த்து நம்ம நல்லா கற்றுக்கொள்ளணும். அதனால நம்ம எப்பொழுதுமே மற்றவங்க கிட்ட இனிமையா பேசணும், நம்ம கோபப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு குணத்தை வளர்த்துக்கணும் மேம்.
1: நிச்சயமா, நல்ல விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி சந்திரசேகர். இன்சொல் பழகுவோம்னு சொல்லி நம்ம வந்து தலைப்பு கொடுத்துருக்கோம். முதல் நேராக வந்து சந்திரசேகர் வந்து நிறைய கருத்துக்களை வந்து நமக்கு வந்து பதிவிட்டிருக்காங்க. நீங்களும் எங்களோட பேசலாம் நேர்களே. இன்சொல் பழகுவோம் அப்படின்ற தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்களே வந்து ஒருத்தங்கிட்ட பேசும்போது நல்ல வார்த்தைகளை சொல்லி பேசியிருப்பீங்க, அதே சமயம் உங்களை மீறி ஒரு கடுமையான

பேசி ஒரு அடுத்தவங்களை வந்து காயப்படுத்தின அனுபவம் அதாவது இருந்தால் அது வந்து எங்கள் கூட வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க வந்து உங்கள் கிட்ட பேசி அதனால் நீங்கள் நிறைய பாதிப்படைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து எங்கள் கிட்ட பகிர்ந்துக்கலாம். அது வந்து ஒரு சில வார்த்தைகள் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா மாறாத வடு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. அதனால் நம்ம என்றைக்குமே வந்து கடுமையான சொற்களை பேசாமல் இனிமையான சொற்களையே பேசுவோம்.

0: நேரம் 11:20:30. நேயர்களே, நேயர் நேரத்தின் இன்றைய தலைப்பு அப்படின்னு சொன்னோன்னா இன்சொல் பழகுவோம் அப்படின்ற தலைப்பை தான் நம்ம சொல்லியிருக்கோம். இன்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். முதல்ல இன்சொல் அப்படின்றது வந்து, இப்போ ஒரு நேயர் நம்ம கூட வராங்க, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா. நெய்வேலி கிழக்கு வந்தியா மறதடி இப்போ சாவணமா?
0: ம், சொல்லுங்கள் சார். இன்சொல் பழகுவோம், இதுதான் இன்றைய தலைப்பு.
1: ஆமாம், கேட்டுட்டு தான் இருக்கோம் நிகழ்ச்சி. அந்த இன்சொல்லை பற்றி மிகவும் சிறப்பாக திருமலர் திருமந்திரத்தில் ஒரு 4 வரி சொல்கிறாருமா.
0: சொல்லுங்கள்.
1: யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்வரை தானே சொல்றாங்க. உன்னால இறைவனுக்கு ஒண்ணும் செய்ய முடியல, ஒரு பச்சையிலே கொடு, ஒரு பசுவுக்கு பண்ண ஒரு ஒரு கொஞ்சோண்டு புள்ள கொடு, அதுவும் முடியலன்னா உன் யாரையும் ஒரு வராங்கன்னா சாப்பாடு, அவங்க சாப்பாடு கொடுக்க முடியலன்னா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி உணவு கொடு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் முடியலன்னா யாருக்குமா பிறருக்கு ஒரு இன்னொரு தானே, ஒரு நல்ல வலுவும் எதுவும் செய்ய முடியலனா பிறகு ஒரு இன்னொரைய சொல்லு அப்படின்னு திருமலை சொல்றாருமா திருமந்திரத்துல. அந்த இன்னொரைய பத்தி சிறப்பா சொல்றாரு. பிறகு பாத்தீங்கன்னா மனதை தரமாக்கும் வார்த்தைகளே மந்திரமா, மந்திரம் மந்திரத்தால எதுவும் ஆக போறது இல்லைன்னு மேக்சிமம். ஒரு மனதை அவங்க ஒரு பெரிய துன்பத்திலேயோ ஒரு கஷ்டத்திலேயோ இருக்கும்போது ஒரு அவங்கள மனதை தரமாக்க மாதிரி நம்ம ஒரு வார்த்தை சொன்னாலே அதுவே பெரிய அவங்களுக்கு ஒரு தாரக மந்திரம் மாதிரி இருக்குமா.
0: நிச்சயமா, ஒரு ஆறுதல் அப்படின்றது வந்து எவ்வளவு பெரிய விஷயம்.
1: ஆமா ஆமா.
0: சரி சார், நல்லா திருமந்திரத்திலேருந்து வந்து அருமையான வரிகளையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறீங்க. சரி சார், நன்றி. இன்சொல் பழகுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்னைக்கு தலைப்பு கொடுத்துருக்கோம். நேயர்களே, நீங்களும் இன்றைய நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். 2275-2300 மற்றொரு எண் 2275-2400. நீங்கள் வெறியூர் நேயர்களாக இருந்தால் 0413 என்ற தொலைபேசி குறியீட்டு எண்ணை முன் இணைத்து தொடர்பு கொள்ளலாம். இன்சொல் அப்படின்றது என்ன அப்படின்னா, அன்பான பணிவான பிறர் மனதை நோகடிக்காத, இப்போ நம்மக்கிட்ட இந்த நேயர் சொன்னார் இல்லையா, ஒரு பாரமான வார்த்தைகளை நம்ம வந்து என்றைக்குமே பேசக்கூடாது, அடுத்தவங்களை வந்து நோகடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி தான் நோகடிக்காத உண்மையான சொற்களை பேசுறது அப்படின்றது தான் வந்து இன்சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கனிவான பேச்சு, நன்றி உணர்வு, பிறர் துன்பம் கண்டு இறங்குதல் ஆகியவை இன்சொல்லின் கூறுகள் அப்படின்னு சொல்லப்படுது. வன்சொல் அப்படின்னு சொன்னால் கடுமையான சொல், அதாவது சுடு சொல், நன்மைகளை கெடுத்து நட்பை முறித்துவிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, நம்ம நமது ஒரு நல்ல குணங்களோடு இந்த இன்சொல் பேசுகிற மாதிரி ஒரு தன்மையோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்து ஒருத்தங்க கிட்ட பிஹேவ் பண்ணும்போது நல்ல ஒரு இனிமையான முகத்தோட இனிய சொற்களை பேசுனீங்கன்னா அவங்களும் திருப்பி வந்து நம்மக்கிட்ட நல்லபடியாக பழகுவாங்க. ஸோ வந்து நட்பு வட்டம் அப்படின்றது, நட்புன்றது இதனால தான் மலருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சுடு சொற்களை பேசணுன்னா நம்மக்கிட்ட வந்து யாருமே வந்து அடுத்த நிமிஷம் பேசுறதுக்கு வந்து விரும்ப மாட்டாங்க. நம்ம சந்திரசேகர் சொன்ன மாதிரி குழந்தைங்களாக இருக்கும்போது நம்ம வந்து எப்படி பழக்கம் கொடுக்கணும் அவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு நேராக பார்த்தவா பேரண்ட்ஸ் வந்து முதல்ல வந்து கடுஞ்சொற்களை பேசி ஒரு சண்டை போடுறதோ அது எதுவுமே வந்து அந்த பிள்ளைங்களோட மனசை பாதிக்கக்கூடும். நம்ம என்ன செய்கிறோமோ அதையே தான் நம்ம வீட்டு பிள்ளைங்களும் செய்வாங்க இல்லையா. ஸோ சிறு வயதுலேருந்தே ஒரு பொருளை கொடுத்தோம், கையில் கொடுத்தோம் அப்படின்னா சொல்லி நன்றி சொல்லி பழகு, தேங்க்ஸ் சொல்லு, உங்ககிட்டே வந்து தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லு, நன்றி அப்படின்றத சொல்லுது. நன்றி உணர்தல், நன்றி கூறுதல் அப்படின்றது எவ்வளவு முக்கியமான ஒன்று. இன்சொல்லில் அதுவும் ஒரு முக்கியமான வார்த்தை. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம் சார்.
2: அதாவது இன்சொல் என்ற சொல் வந்து எல்லா வேதங்களும்

0: என்னிடம் சொல்கிறது.
1: நீங்க யார் பேசுறீங்கன்னு சொல்லலையே.
0: கட்டாயமா சொல்றமா? தையல் விருது பற்றி வந்து
1: பேசுறேன். சரி சொல்லுங்க சார், இப்ப சொல்லுங்க.
0: இப்ப சொல்லணும்னா, பெரியவர்களின் வாக்கை வந்து இன்சொல் தான்மா. வேதங்கள் எல்லாமே, எல்லா வேதங்களும் அதுதான் போதிக்குது. அந்த போதிப்பு என்றது மக்கள் மனதில் தெளிக்க வேண்டும் என்றுதான். கள்ளம் கபடம் சூது வாது அப்படின்னு மனசுல குடிகொண்டு வாத நாக்குல மட்டும் வாயில் சொல் மட்டும் வந்து இன்சொல் கிடையாது. உள்ளத்திலிருந்து வருவதுதான் அந்த வார்த்தை, இன்சொல் வார்த்தை. எப்படி பாத்தீங்க, எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பசியாதீங்க? பசி ஆறுறது. அப்ப பசி ஆறுறதுன்னா அவங்க சாப்பிட்டு வந்தாங்களா இல்லையான்றது அது வேற விஷயம்.
1: நம்ம ஆனாலும் நம்ம வந்து குடுக்கணும் அப்படின்றது.
0: நமக்கு பெருமை. இதெல்லாம் இன்சொல் உள்ள வார்த்தைகள். எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, வெறும் வார்த்தைகளால் மட்டும் அளந்து விட முடியாது. எதையும் வார்த்தைகளால் மட்டும் காரியத்தை சாதிக்கவே முடியாது.
1: அதுதான் அதுதான் நம்ம சொன்னோம், அலங்கரிக்கிறதுக்கு வார்த்தைகள் இல்ல. நம்ம வந்து உளமார சொல்லணும்.
0: ஒரு விஷயம், இன்னொரு விஷயமும் பதிவு பண்ணுங்க. அந்த இன்சொல் வயதான தாய் தந்தைக்கு, அம்மா எவ்வளவு என்ன சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்டீங்க, போதும். அவங்க அந்த அந்த வளர்த்த பெருமையா அந்த தாய் தந்தைக்கு போதுமா?
1: நிச்சயமா.
0: துடிசொல் வச்சுக்கிறேன், நீங்க பாட்டு போனீங்கன்னா அந்த தாய் தந்தையுடைய மனு வளர்த்த தாய்ந்திரும் மனசு என்ன ஆகும்? அதே மாதிரி மனைவி கிட்ட சொல்லிட்டு என்ன நான் போயிட்டு வருமா? என்ன சமையல் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு வந்துருங்களா? இல்லம்மா எனக்கு வேலை இருக்கு, இல்ல வந்துடுறேன். ஒண்ணுன்னா கணவனுக்கு ஒரு மகிழ்ச்சி, மனைவிக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு
1: மகிழ்ச்சி. அவங்க எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அந்த எதிர்பார்ப்பா நம்ம வந்து
0: எல்லாம் எட்டு விட்டு நம்ம வந்து வெறும் வாயால அளக்கிறது மட்டும் வார்த்தைகள் அல்ல. எனக்கு அது ஏன் நம்ம நடைமுறையில சாத்தியத்தை சொல்லணும். புராணங்களை கேட்கறோம், வேதங்களை கேட்கறோம், உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்கறோம். இந்த காதல் விட்டு அந்த காதல் ஓடுவதுதான் அந்த இது சொல் கிடையாது.
1: அது வந்து மனசுல உள் வாங்கணும். எதை நம்ம பண்ணமோ
0: அந்த கருத்துதான் என்னுடைய உள்ள அந்த கருத்து. ஏன்னா பெருமைக்காகவும் வார்த்தைகளுக்காகவும், அதாவது ஒரு நார்ல வந்து அந்த பூ வந்து தின்றாங்க, அந்த பூவுக்கு வாசனையா நாருக்கு வாசனையா இரண்டும் கலந்ததுதான்,
1: இரண்டும் கலந்ததுதான்.
0: ஆமா. அப்ப அது அந்த பூச்சோட தலையில பூச்சோடனா அந்த மனைவிக்கு அந்த பெண்ணுக்கு வராது.
1: நிச்சயமா. இன்சொல் பழகுவோம். இன்றைய தலைப்பு நேயர் நேரத்தோட தலைப்பு அதுதான். சக நேயர்களே, நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். 0413 என்ற தொலைபேசி குறியீட்டினை முன் இணைத்து தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 2275523 மற்றொரு 2275240. இப்போ இந்த நேயர் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஐயா சையத் சொன்னாங்க, சையத் அவர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எந்த ஒரு வார்த்தையுமே வந்து நம்ம வெளி வேஷத்துக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அவங்க பேசுகிறாங்க, ஆனால் அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்றது தெரியல. எவ்வளவோ நம்ம டிஸ்கஷன் இருக்கும், இப்போ ஒருத்தங்க பேசிட்டு போவாங்க, ஒரு மூணு பேர் சேர்ந்து பேசுகிறாங்க. கூட்டமாக பேசும்போது ஒருத்தங்க பேசுனதை வச்சு அவங்க இதை சொல்லிட்டு போகிறாங்க, ஆனால் அவங்க உண்மையாக சொல்கிறாங்களா அப்படின்றது தெரியல அப்படின்னு. அந்த கருத்து தான் வந்து வலியுறுத்தினாங்க சையதையா அவர்கள். அதாவது மனசுலேருந்து பேசணும், உண்மையான வார்த்தைகளை இன்சொல்லாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்க வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நம்மளுடைய நம்மளை பார்த்தே வளர்ந்துட்டுருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி இருக்கணும், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றது. அவங்க நம்ம என்ன செய்கிறோமோ அதையே தான், அதாவது சொல்வதை சொல்லும் ஆம் கிளி பிள்ளைன்ற மாதிரி நம்ம சொல்கிறத தான் நம்மளுடைய பிள்ளைங்க செய்வாங்க இல்லையா. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம பிள்ளைங்கக்கிட்ட பேசும்போதே அவங்க தப்பாக எதுவும் செஞ்சால் கூட அந்த நேரம் கண்டித்து அதை வந்து நம்ம வந்து மாற்றிடணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நேர நம்ம எந்த ஒரு கடுஞ்சொற்களையும் வந்து பேசக்கூடாது. அவங்கள சொல்லி மாற்றுறது கூட நம்ம வந்து நல்ல ஒரு சாஃப்டாக பேசி அவங்கள வந்து இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி வந்து மாற்றலாங்க.

0: நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். இளமங்கலம் முருகன் மேடம்.
0: இளமங்கலம் முருகன் சார், சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு வந்து இன்சொல் பழகுவோம்ன்ற தலைப்பு கொடுத்துருக்கோம். சொல்லுங்க
1: மேடம். இன்சொல் பழகுன்றது ஒரு பொருள் வந்து நம்ம வாங்க போறோம்னா அடுத்தது அதே பொருளை வந்து வேற ஒருத்தர் கேட்டார்னா நம்ம விட்டு கொடுத்து வரது நல்லது.
0: விட்டு கொடுக்கற தன்மை வேணும்ன்றீங்க.
1: ஆமாங்க மேடம்.
0: சரி சரி சரி.
1: அப்புறம் நம்ம பிறர் வீட்டுக்கு நம்ம போறதா இருந்தாலும் அவங்க வந்து அவங்க வீட்டுல வந்து உணவு வச்சுட்டு இருந்தாலும் எங்க சாப்பிடுறீங்களாங்க அப்படின்ட்டு நம்ம பணிவோட நம்ம தண்ணீர் தண்ணீர் கொடுக்கணும். நம்மளுக்கு 1000 முறை நம்மளுக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் நம்ம வீட்டை தேடி வராங்கன்னா அவங்கள வாங்கணும் இன்ப முகத்தோட அவங்கள வரவேற்பது நல்லது.
0: சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடும் சொற்களை பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து அடுத்தவங்க மனசை வந்து பாதிக்கப்படும். அதே மாதிரி நம்மளை யாரும் அப்படி பேசினாங்களோ நம்ம மனசு பாதிக்கப்படும். உங்களோட அனுபவத்தை சொல்லுங்களேன் ஏதாவது.
1: அதான் மேடம், இப்போ நான் நம்ம ஊர்லேயே வந்து நம்மளுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அவங்க அந்த நம்ம பிரச்சனை பண்ண விட்டுவாங்க அவங்க நம்ம வீடு தேடி வராங்கன்னா அவங்க வாங்கிட்டு இன்பமாக அவங்களாக கூப்பிடணும். கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம தண்ணீரை எடுத்து கொடுக்கணும். அப்புறம் டீ சாப்பிடுறீங்களா, காபி சாப்பிடுறீங்களா, இல்ல சாப்பாடு சாப்பிடுறீங்களான்னு
0: கேட்கணும்.
1: நம்ம வீட்டுல உள்ள அழைத்து அவங்கள.
0: சரி சரி சரி. அந்த பழைய கடுமையான சொற்களை அவங்க பேசினதை நீங்க வந்து மனசுல நினைச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க, வேலி காட்டிக்காம.
1: ஆமாங்க மேடம். அதே போல வந்து நம்ம ஒரு காக்கா கூட வந்து ஒரு காக்காய்க்கு நம்ம சாப்பிடும் போது ஒரு புடி சோறாவது அந்த வைக்கணும். அப்ப காக்கா வந்து அந்த காக்கா சந்தோஷமா அந்த சாதத்தை எடுத்துன்னு போவோம்.
0: சரி சரி, ஓகே.
1: நம்மளுக்கு பிடிக்காதவங்க இருந்தாலும் அவங்கள இன்ப முகத்தோட நம்ம வர வச்சு குறிப்பா நம்மளுக்கு இன்பமான முறையில நம்மளுக்கு நீங்க தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் மேடம்.
0: சரி சரி சரி முருகன் சார், சரி. நன்றி.
1: நன்றி மேடம். உங்களுக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஈராம் முருகன், மீண்டும் ஈராம் முருகன், இளமங்கலம்.
0: நன்றி நன்றி. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: சொல்லுங்க சார்.
2: இன்சொல் அமுதுவன மேடம்.
0: இன்சொல் பழகுவோம்.
2: இன்சொல் பழகு, அதாவது நம்ம பேசுற வார்த்தைகளே இருக்கு மேடம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் மேடம். அதாவது நம்ம யாருனாலும் வாங்கன்னு கேக்குறதே இருக்கு. வந்து தொலை அப்படிங்கிறது சொல்றாங்களா, அப்படின்னு இருக்கு. போய் தொலை அப்படிம்பாங்க, பாசில போய் தொலை அப்படிம்பாங்க. உயிரை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம சொல்ற சொல்லுதான் இருக்கு மேடம். அதாவது நம்ம சொல்ற வந்து அடுத்த ஒரு மனதை புண்படுத்தாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல.
0: சரி சரி சரி.
2: அந்த அதாவது உள்ளங்கால உதடுகள் திருக்கிட்டு இருக்க மாதிரி வார்த்தையில வந்து கையாளும் போது கவனமா கையாண்டா அது மிக சிறப்பாக இருக்கும்.
0: நட்பு, அதாவது நட்பா இருந்தாலும் சரி, சொந்தங்களா இருந்தாலும் சரி, எதுவுமே நீடிக்கும் இல்லையா?
2: ஆமா, உறவுகள் நீடிக்க வேண்டும். நம்ம சொல்ற வார்த்தையில தான் இருக்கு. விட்டு கொடுப்பவங்க என்னைக்குமே கெட்டு போக மாட்டாங்க, கெட்டு போனவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க.
0: சரி சரி,
2: அதுதான் வார்த்தை தான் முக்கியம் மேடம்.
0: சரி சரி. நன்றி சார்.
2: நன்றி நன்றி
0: நன்றி. இப்போ இந்த நேயர்கள் சொன்னாங்க இல்லையா, இவர் இந்த நேயர் சொன்னார் பாருங்கள், விட்டு கொடுக்குறவன் கெட்டு போக மாட்டான், கெட்டு போகிறவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ நம்ம ஒரு ரெண்டு பேர் பேசும்போது, வீடுகளாக இருந்தாலும் சரி, வெளி உலகமாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒருத்தங்கக்கிட்ட பேசும்போது அவங்க முதல்ல நம்மக்கிட்ட எவ்வளவோ கோவப்பட்டு நம்மளை கஷ்டப்படுத்தியிருந்தா கூட அதை வந்து மனசில் வச்சுக்காம, சரி நம்ம வந்து நம்ம நம்மளாக இருப்போம், நம்மளுடைய ஹேபிட்டை வந்து நம்ம மாற்றிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கடுமையான சொற்களை பயன்படுத்தாமல் நல்ல ஒரு இனிமையான சொற்களை பேசினா ஒரு நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து நல்ல மேம்படும் அப்படின்னு தான் சொல்லலாம். நேயர்களே, நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம் இன்றைய நிகழ்ச்சியில். 2275230 மற்றொரு எண் 2275240. இன்சொல் பழகுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைய தலைப்பை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நேயர்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக நம்மக்கிட்ட வந்து கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த இனிமையான சொற்களை வந்து நம்ம பேசுறதுனால என்ன பலன் அப்படின்னு சொன்னாக்க, தோழமை வளர்த்தல். அதாவது இனிய சொல் அன்பினை இரு பாலாரிடமும் ஊற்றெடுக்க செய்து தோழமையை வலுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க.

0: ஹலோ, வணக்கம்.
1: அம்மா வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் செல்வன்.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது இப்போ நாங்க இப்போ ஒரு ஒர்க் ஷாப் வச்சு தொழில் பார்த்துட்டு இருக்கிறோம். நானும் நிறைய இடத்துல போய் பாத்துருக்கேன்மா. ஒரு ஒரு ஆளை போய் பாக்க போறதா இருந்தா நம்ம அவங்கள்ட்ட போய் அவங்கள தேடி போயிருப்போம். அவங்க யாரியா, நீங்க என்ன விவரம், எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு வாய் திறந்து கேட்கவே மாட்டாங்க. வாய் திறந்து ஒரு அன்பா பேசணும் வச்சோம்னா இருக்கோம்னா ஒரு ஹெட் வைத்தா அப்படி பாத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அவங்களதான் தேடி போயிருப்போம். இப்ப நம்ம இடத்துக்கு வராங்கன்னா, ஐயா வாங்க இருங்க, என்ன விஷயம், எங்க வந்தீங்க, என்ன செய்யணும் உங்களுக்கு,
0: அவங்க எதுவும் சொல்றது கிடையாது.
1: நம்ம
0: இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலே நம்ம கேட்கணும் தானே முதல்ல. அதுதான்
1: மரியாதை. அதுதான் மரியாதை நியமித்தம். அதனால மரியாதை நிமித்தம் சொல்றோம். அது ரொம்ப பேர் அப்படி கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டோம்னாலும் அப்படி சரி நம்மளா போய் கேட்போம் கேட்டாலும் அத ஒரு வெயிட்டா பேசுவாங்கம்மா.
0: பேசுவோமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி,
1: பேசுவோமா வேண்டாமான்னு பேசுவாங்க. அந்த பேசலையும் ஒரு கௌரவம் இருக்காது, கர்வம் இருக்கும்.
0: அதான் அதான்
1: ஆமா, அந்த கர்வம் இருக்கும். அந்த கர்வத்தோட இருக்க கூடாதுமா. அது தொழில் பார்த்தாலும் சரி, சாதாரணமா நம்ம இன்னொரு இடத்துல வேலை பார்த்தாலும் சரி,
0: நிச்சயமா
1: அன்போட பேசி பற்றி பழகினா அது பின் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும், சந்ததிக்கும் நல்லா இருக்கும். என்னுடைய கருத்து.
0: நல்ல நல்ல கருத்து, முக்கியமான கருத்து இது. நன்றி நன்றி சார்.
1: நன்றி நன்றி.
0: அதாவது இந்த நேர் எப்படி சொல்கிறார் பாருங்கள், ஒரு தொழில் நடத்துகிற இடத்துல வந்து போய் பேசும்போது ஒருத்தங்களை வந்து நம்ம ஒன்று கேட்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, போய் அவங்க அவங்க இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அவங்களே வந்து நம்மளை கேட்பாங்க. இல்லை நம்ம இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா நம்ம தானே வந்து கேட்கணும், வாங்க எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன செய்யணும் உங்களுக்கு, அந்த மாதிரி பேசணும். பேசி நம்ம ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய தொழிலும் வளரும். நம்மளுடைய நல்ல இன்சொல் பேசுறதுனால நமக்கு வந்து தொழில் வளரும். நம்மக்கிட்ட அடுத்த முறை அந்த நம்ம கடைக்கு ஒரு வேலை செய்கிறதுக்கோ வருவாங்க. அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பேசாமல் இருந்தோம் அப்படின்னு பேசாமல் இருக்கிறது ஒரு இது. அதே சமயம் நேயர் சொன்ன மாதிரி ஒரு கர்வமாக இருந்தால் என்ன பண்ணுறது, அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. அப்போ ஸோ அடுத்த முறை நாம் எதுக்கு இங்கே போகணும், நம்ம வேறு கடையை பார்த்து போவோம் அப்படிங்கும் போது ஒரு தொழில் முறையாக பார்க்கும்போது நமக்கு அது வந்து கட் ஆகுதுன்னு தானே அர்த்தம். ஸோ ஒரு பார்ட்டி வந்து நமக்கு வந்து கட் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம கையில் தான் இருக்குது, நம்மளுடைய குணத்தில் தான் இருக்குது. எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்கு நம்மளுடைய குணம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. நேயர்களே, நீங்களும் பங்கேற்கலாம், இன்சொல் பழகுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தலைப்பு கொடுத்துருக்கோம். 0413 வெளியூர் நேயர்களுக்கான தொலைபேசி குறியீட்டு எண் 2275230, மற்றொரு எண் 2275240. சரி, இன்சொல் பேசுறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம். பணிவு மற்றும் வெற்றி இது ரெண்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பணிவும் இன்சொல்லும் வெற்றி பொருந்திய நல்வாழ்க்கைக்கு தேவையான இரட்டை நாடிகளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இரட்டை நாடி, நம்ம பணிவாக இருந்தால் நம்ம பேசக்கூடிய சொற்கள் இனிமையாக இருக்கும், இனிமையாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை வந்து வெற்றி பெறுவதற்கு ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நேயர்கள் வந்து நிறைய கருத்துக்களை வந்து நம்மக்கிட்ட இன்னைக்கு வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு நேயர் சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது ஒரு முதுமையானவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும். ஒரு அப்பா அம்மாவே வீட்டில் இருக்கிறாங்க, நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர்றீங்க, வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்த உடனே அவங்கள பார்த்து என்னம்மா அப்பா என்ன பண்ணீங்க இன்றைக்கி, அப்பா எப்படி இருக்கிறீங்க, மருந்து சாப்பிட்டீங்களா, மாத்திரை சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா. வாயில் இருக்குது வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டு அவங்க பாட்டு உட்காந்துருக்காங்க, நம்ம பாட்டுக்கு போவோம், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்கள் ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுடைய வேலைகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மனது எந்த அளவு புண்படும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நேயர்களே, இன்சொல் பழகுவோம் இன்றைய தலைப்பு.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம். நான்
0: வணக்கம்,
1: ஹேமலதா.
0: சொல்லுங்க.
1: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்துங்க மேம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கதா.
1: அது ஓகேவாங்க மேம் அந்த பதிவு?
0: இல்லை, நீங்கள் இது வந்து நேயர் நேரம் நிகழ்ச்சி.
1: ஓ, இது இதுல மேம் பேசினாங்க, எலிசபெத் மேம் பேசினாங்க.
0: இல்லை இல்லை, ஆக்சுவலாக வந்து இது வந்து நேயர் நேரம் நிகழ்ச்சி, அதாவது லிசனர்ஸ் வந்து பேசுறது. இன்னைக்கு வந்து இன்சொல் பழகுவோம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கோம்.
1: ஓகே, சொல்லுங்க, நான் பேசிடுறேன்.
0: நீங்க பேசலாமே, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்களேன். இன்சொல் பழகுவோம். இனிமே
1: யாரு மனசையும் நோகாம புண்படுத்தாம பேசணும். அவங்கள கோவப்படுத்துற மாதிரி வந்தா கூட நம்ம வந்து பொறுமையா அவங்களுக்கு கூல்
0: பண்ணணும்.
1: செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிற மாதிரி
0: சரியவை
1: இருக்கு. காய் கவர்ந்தற்று
0: கனியிருப்ப, காய் கவர்ந்தற்று.

0: வந்து இது வந்து நேயர் நேரம் நிகழ்ச்சி, அதாவது
1: சொல்லுங்க.
0: லிசனர்ஸ் வந்து பேசுறது. இன்னைக்கு வந்து இன்சொல் பழகுவோம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கோம்.
1: ஓகே சொல்லுங்க, நான் பேசிடுறேன்.
0: நீங்க பேசலாமே, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்களேன்.
1: இன்சொல் பேச,
0: இன்சொல் பழகுவோம். இனிமே
1: சொற்கள்,
0: அதுதான்
1: சொற்களை. ஓகே, யார் மனசையும் நோகாம புண்படுத்தாம பேசணும். அவங்கள கோவப்படுத்துற மாதிரி வந்தா கூட நம்ம வந்து பொறுமையா அவங்களுக்கு கூல் பண்ணணும். ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடல்
0: அப்படிங்கிற
1: மாதிரி இருக்க, காய் கவர்ந்தற்று
0: கனியிருப்ப காய் கவர்ந்தற்று,
1: கனியிருப்ப காய் கவர்ந்த.
0: நம்ம திருவள்ளுவர் வந்து நிறைய சொல்லி இருக்கிறாங்க,
1: சொல்லிருக்கிறாங்க.
0: யார் மனசையும் நோக கூடாது இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய வார்த்தைகள் இருக்கணும். இன்சொல் பழகுவோம், இதுதான் வந்து இன்றைய நேயர் நேரத்தோட தலைப்பு. நேயர்களாக ஒவ்வொருத்தங்களும் ஒரு தங்களுடைய கருத்துக்களை அழகாக பதிவிட்டிருந்தாங்க. அதாவது இன்சொல் நம்ம வந்து பேசுறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மன அமைதி, பொதுவாக பார்த்திங்கன்னா மன அமைதி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறரோடு நம்ம பேசும்போது இனிமையான சொற்களை பயன்படுத்தி பேசினா நம்மளுடைய மனதிற்கு நிம்மதியும் பிறருக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தங்க கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கடுமையான சொற்களை பேசிட்டோம்னா அவங்க திருப்பி அதே மாதிரி அவங்களும் திருப்பி கடுமையான சொற்களை பேசினாங்கன்னா நம்ம வந்து அதை நினச்சி பார்க்கக்கூடும், மனசில் வந்து அமைதி கெடும் அப்படின்றது தான் கருத்து இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து ஒருத்தங்க கடுமையான சொற்களில் பேசி நம்ம வந்து இல்லை, நம்மளும் அவங்கள மாதிரியே திருப்பி பேசக்கூடாது, நம்ம பொறுமையாக இருக்கணும். பொறுமையின்மைன்றது பொறுமையை இழந்து நம்மளும் வந்து வார்த்தைகளை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ரெண்டு பேருக்குமே வந்து மன நிம்மதி வந்து மன அமைதி வந்து கெடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இனிமையான சொற்களை நம்ம என்றைக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில் பேசுகிறத வந்து நம்ம ஒரு குறிக்கோளாக வச்சுருக்கணும். நம்ம வந்து எப்போவுமே வந்து வீடுகள்லேருந்து வெளி உலகம் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ நம்ம வார்த்தைகளில் தான் இருக்குது எல்லாமே, நம்மக்கிட்ட மற்றவங்க வந்து பழகிறதுக்கும். இல்லை நம்ம வந்து ஒரு ரஃப் அண்ட் டஃபாக, அதாவது ஒரு நேயர் சொன்னார் பார்த்தீங்களா, ரொம்ப எதுவுமே பேசாமல் அப்படியே கர்வமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, அந்த அப்படியே ஒரு கேள்வியையோ எதையோ கேட்டால் கூட ஒரு ஹார்ஷாக வந்து ஒரு பதில் சொல்கிறது, அது வந்து ஒரு பணிவான பதிலாக இருக்காது இல்லையா. ஸோ நம்ம எப்போவுமே வந்து இனிமையான சொற்களை தான் பேசணும். அடுத்தவங்க மனசை வந்து எப்போவுமே வந்து நாம் வந்து நோகடிக்கக்கூடாதுங்க.

0: நேரம் 11:54. ஹலோ, வணக்கம்.
1: 1:30. வணக்கம் சிஸ்டர்.
0: ஆ வணக்கம்.
1: ரெட்டிக்குப்பம், ரெட்டிக்குப்பம் ஆர் முத்துகிருஷ்ணன். நம்ம மனசு உங்க தூய்மையா இருந்து திட்டா கூட தப்பா இருக்க மாட்டாங்க சிஸ்டர். எனக்கு இந்த கருத்து, நம்ம நேர்மையா ஒழுங்கு ஒழுக்கமா இருந்து திடீர்னு கோபமா திட்டா கூடும் அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஒண்ணு ரெண்டாவது, நம்ம தெரியாம கோபமா சொல்லிட்டா கூட அடுத்த நிமிஷம் நம்ம வந்து வருத்தம் தெரிவிக்கிறோம். வயசுல பெரியவங்க சாரிங்களா, ரொம்ப சின்னவங்க இருந்தா வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லலாம். அது மாதிரி சொல்லிட்டா உங்களோட மனசு தானே சார். என்ன வந்து அன்பா இல்லையா, நம்ம கொஞ்சம் அன்பா பேசுவேன், வீட்டுல மட்டும் சமையல் சுட்டு சொல்லி
0: பேசுவேன். சரி சரி சரி சரி,
1: வீட்டுல சுடுன்னு பேசுவேன். இல்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ரொம்ப அன்பா பேசுவேன் சார்.
0: வீட்லயும் நல்லா தான் பேசணும் இல்லையா? நம்ம இந்த நிகழ்ச்சியை இப்ப கேட்டதுல இருந்து நீங்க வீட்லயும் போய் இனிமையாவே பேசணும்னு சொல்லி
1: கேட்கப்பட்டிருக்கேன். கோவப்படுவா நினைப்பேன், முதல்ல பயங்கர கோவப்படும், பயங்கர கோவம் வரும். இப்பதான் ஒரு 20 வருஷம்.

0: சும்மா அந்த ஃபுல்லாக கோர்ஸ் அப்படியே குறைச்சிட்டேன். குறைச்சதுக்கு ஒரு 90%
1: நிறைய மாறிட்டீங்க.
0: ஆமா, அதாவது நீ சில உள்ள விட்டு போனேன் சார். எல்லாத்தையும் அன்பா பேசணும். இப்ப நம்ம உடம்பு சந்தி உடனே எல்லாரும் யூப்பா சொல்லி நினைச்சு கஷ்டப்படணும்.
1: இல்ல மனசுல பட்டத சொன்னீங்கனாலும் கரெக்டா. நீங்க உங்க மேல இப்ப யாருமே பாத்தீங்கன்னா நம்மளோட தப்ப நம்ம ஒத்துக்க மாட்டோம். நான் கோவப்படுவேன் அப்படின்னு சொல்றத அத ஒத்துக்கிட்டு சொல்றதே பெரிய விஷயம். இப்ப இந்த இன்சல்ட் பழகமும்னு நம்ம இன்னைக்கு தலைப்பு கொடுத்துருக்கோம். நீங்க அதை கேட்டுட்டு இனிமே வீட்டுல வந்து நீங்க கோபமா பேச மாட்டீங்கன்னு நான்
0: நினைக்கிறேன்.
1: ஆ, நன்றி
0: நன்றி.
1: சரி சரி சரி, நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. இந்த நேயர் வந்து சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது நான் வந்து கோவப்படுவேன், ஆனால் வீட்டில் கோவப்படுவேன், வெளியில் வந்து எல்லார்ட்டையும் நல்லா இனிமையாக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லா இடத்துலையுமே வீட்டில் இருக்கவங்களும் மனுஷங்க தானே இல்லையா, நம்ம எல்லார்கிட்டையுமே வந்து அன்பாகவே பேசுவோமே.

0: இன்சொல் பேசுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைய தலைப்பை வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்ற திருக்குறளின் வழியே இனிய சொற்கள் இருக்கும்போது கடுமையான சொற்களை பேசுறதுனால கனிகள் இருக்கும்போதே காய் உண்பதற்கு சமம் என்பதை நாம் என்றைக்குமே வந்து புரிஞ்சுக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்சொல் பேசி பழகுவோம், இல்லாவிடில் மௌனம் காப்போம் என்பது போன்ற கொள்கைகளை கொண்டு நம் வாழ்வில் இன்சொல்லால் பழகுவோம், இனிய சொற்களால் உலகை வென்று மகிழ்ச்சியான சமுதாயத்தை படைப்போம் என்று சொல்லி இன்றைய நேயர் நேரத்தை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும், பங்கேற்க முயற்சி செய்த நேயர்களுக்கும், பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது கே மீனா. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது

0: புதுச்சேரி இந்திரா காந்தி தேசிய கலை மையம். சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: ப்பா ரவிவர்மா, உன்னதான்ப்பா.
2: என்ன ஒரே யோசனையா இருக்காப்ல,
3: யாரு பிரணித் குரல் கேக்குது?
1: எப்பா நான் தான்ப்பா.
2: எப்பா உன் வீட்டு வாசல் படி ஏறி உள்ள வந்து உன் பக்கத்துல நிக்கிறேன், இதுவரைக்கும் என்ன நீ பார்க்க கூட இல்லையே.
3: ஆனா ஒண்ணும் இல்லப்பா பிரணித், நான் தான் ஃபைன் ஆர்ட்ஸ்ல பிஹெச்டி பண்ணிருக்கேன்.
2: எப்பா நான் கேட்கவே இல்லை, இதை எதுக்கு இப்ப சொல்ற?
3: அதான்ப்பா ஆய்வு கட்டுற பண்றேன்ப்பா.
2: ஓஹோ, ஆய்வு கட்டுரை தயார் பண்றியா? எதை பத்தி?
3: தோல்பாவை குத்து சம்பந்தமா ஒரு ஆய்வு கட்டுரை பண்றேன்பா.
2: சரிப்பா, அதுக்கு என்னப்ப?
3: அது சம்பந்தமா மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணும்பா. அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன், எங்க பண்ணலாம் எங்க போலாம் அப்படின்னு.
2: எப்பா இது ஒரு மேட்ராப்பா, நான் அருமையான ஒரு ஐடியா சொல்லட்டுமா?
3: அப்படியா?
2: ஆமாப்பா.
3: இடம் தெரியுமா உனக்கு?
2: எப்பா நம்ம பாண்டிச்சேரியில முருங்கம் பாக்கம் இருக்குல்ல?
3: ஆமா, அந்த அரியாங்குப்பம் பக்கத்துல.
2: ஆமாப்பா, அங்க கலை மற்றும் கைவினை கிராமம், அங்க நான் போயிட்டு வந்தேன்பா.
3: பிரணித், எங்க ப்ரொஃபசர் சொன்னாருப்பா இந்த இடம் தான். ஆனா அப்ப மறந்துட்டேன், நானும் அவருக்கு போன் பண்றேன், சுவிட்ச் ஆப்ல இருக்குது. சரி சரி, நீ சொல்லுப்பா எனக்கு.
2: ஒன்னும் இல்லப்பா, அந்த கலை மற்றும் கைவினை கிராமம் அது உள்ள போனோம்னா அப்படியே லெப்ட் சைடு இந்திரா காந்தி தேசிய கலை மையம் அப்படின்னு இருக்குப்பா. அங்க ஒரு கண்காட்சி இருந்துச்சு, அதுவும் குறிப்பா இந்த தோல்பாவை கூத்துல என்னென்ன மெட்டீரியல் எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஏன்னா அந்த ஆட்டு தோல்ல தானே அந்த தோல்பாவைக்கான மெட்டீரியலை தயார் பண்றாங்க. அதெல்லாம் அங்க தொங்க விட்டுருக்காங்க. 300 வருஷம் பழமையான அந்த தோல்பாவையெல்லாம் அங்க இருக்குதுப்பா. அதெல்லாம் போய் பார்த்தேன். அது பக்கத்திலே ஒரு லைப்ரரி இருக்குப்பா அவங்களோடது. அதுல நாம இலவசமா நமக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாம் எடுத்து படிக்கலாமா.
3: பிரணித்த, நானும் யூனிவர்சிட்டியில படிச்சதால பாண்டிச்சேரிக்கு என்னால வர முடியல. இன்னைக்கு நீ ஒரு நல்ல இடத்த சொல்லிக்கிறப்பா, இப்பவே நம்ம அந்த இடத்துக்கு போறோம்.
2: நிச்சயமாப்பா, அந்த லைப்ரரி சொன்னேன் இல்லையா, புத்தகங்கள் நாம விலைக்கும் வாங்கிக்கலாமா, மானிய விலையில கொடுக்கறாங்க. சில புத்தகங்கள் அங்க இல்லைன்னா நாம எழுதி கொடுத்தோம்னா அதை வரவழைச்சு கூட அவங்க கொடுக்கறாங்களாம்ப்பா. உனக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு மையமா அது இருக்கும். நாம அங்க போறோம்.
3: அப்ப பிரணித், மோட்டார் சைக்கிள் இடம் போலாம்.
2: இப்பயே போலாங்கறியா?
3: ஆமா.
2: அப்ப கிளம்பலாம். இருந்தாலும் வந்துட்டேன், ஒண்ணுமே கவனிக்க மாட்டேங்கிற. ஒரு காஃபி டீ ஏதாவது கொடுத்துட்டு அந்த இந்திரா காந்தி தேசிய கலை மையம் அது சம்பந்தமா இன்னும் சில செய்திகள் எல்லாம் ஒன்றை நான் சொல்றேன்ப்பா. அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் போவோமே.
3: பிரணித், போற வழியில கம்ப குழு வாங்கி தரேன், உடம்புக்கு நல்லா உறுதி இல்ல.
2: ஆமாப்பா நல்லதுதான், நீ குடுக்கிற டீயை விட அது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி, நம்ம போலாம்.
3: வண்டி எடுப்பா.
2: சரிப்பா, வண்டி எடுக்கிறப்பா, உட்காருப்பா.
3: இந்திரா காந்தி தேசிய கலை மையம் பத்தி சொன்ன.
2: ஆமா.
3: அது எப்படி புதுச்சேரியில மட்டும் இருக்கா இல்ல நாடு முழுதும் இருக்கா?
2: எப்பா நாடு முழுக்க 9 இடத்துலதான் இருக்குது, அதுல புதுச்சேரி ஒன்னு.
3: ரொம்ப சந்தோஷம்.
2: ஆமாப்பா, இந்திரா காந்தி தேசிய கலை மையம் 1985 நவம்பர் 19, அதாவது முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியோட பிறந்த தினம் இல்லையா, அன்னைக்கு அப்ப பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்களால் தொடங்கப்பட்டது. ஆங்கிலத்தில் IGNCA அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அதுக்கு ஆங்கில விரிவாக்கம் என்னன்னா இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் த ஆர்ட்ஸ். இதான்ப்பா, இது வந்து இந்திய அரசாங்கம் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஆமாமா.
2: அதுக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், அதுலதான்ப்பா இந்த துறை இருக்குது.
3: பிரணித், அங்க கூழ் இருக்க, குடிச்சிட்டு போயலாமா?
2: குடிக்கலாம் ரவிவர்மா.
3: அம்மா, 2 சொம்பு கம்பங்கூழ் போடுமா.
2: நல்லா சூப்பரா இருக்குப்பா.
3: ஆமா,
2: தொட்டுக்க அந்த நார்த்தங்காய் ஊறுகாய் இருக்குது, துவையல் கூட வச்சிருக்காங்கப்பா.
3: இல்லை, நான் நார்த்தங்காய் ஊறுகாய் எடுத்துக்கிறேன்ப்பா.
2: நான் வந்து துவையிலும் அந்த மோர் மிளகாயும் எடுத்துக்கிறேன்ப்பா.
3: பிரணித், அந்த சின்ன வெங்காயம் 2 இடம்.
2: இதுவும் நல்லா இருக்கும்ப்பா, இதுக்கு
3: சூப்பராக இருக்குது. அப்பா வயிறு அம்பிடுதுப்பா, கூழ் குடிச்ச. இந்தாங்கம்மா 50 ரூபா.
2: சரிப்பா ரவிவர்மா, அப்போ நம்ம கிளம்பலாமா?
3: மணி ஆகுது.
2: ஆமாம்ப்பா, ஆமாம்ப்பா, வண்டியில் உட்காருப்பா.
3: சரி சரி சரி. பிரணித், இந்திரா காந்தி தேசிய கலை மையம் நம்ம இந்தியாவில் எத்தனை மையங்கள் இருக்குதுன்னு சொன்னேன், அதனுடைய விரிவாக்கம்லாம் சொன்னேன். இந்திரா காந்தி

0: தேசிய கலை மையம் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் தான் என்னப்பா?
1: ஒன்றும் இல்லைப்பா, இந்திரா காந்தி தேசிய கலை மையம் பல்வேறு கலை வடிவங்களை ஆய்வு செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுப்பா. மனித கலாச்சாரம், சமூகம், இயற்கையுடைய பரந்த சூழலில் வெவ்வேறு கலை வடிவங்களில் ஒன்றோடொன்று எப்படி இணைஞ்சிருக்குது, இதெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சி வாய்மொழியாக கூட சில விஷயங்கள் வந்து தொன்று தொற்று நமக்குள்ளே கடத்தப்பட்டு வரும். அதெல்லாம் கூட அவங்க காட்சி பொருளாக வந்து கொண்டு வராங்கப்பா. இப்போ இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் டெக்னாலஜி சொல்கிறோம் இல்லையா,
0: ஆமாம்,
1: கணினி தொழில்நுட்பம், இதெல்லாம் பயன்படுத்தி ஆவணப்படுத்துகிறாங்கப்பா. இதெல்லாம் அவங்களுடைய முக்கியமான வேலை.
0: சரி சரி பிரணீத், நோக்கங்கள் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னேன், இது போக இந்த கண்காட்சிகள்லாம் பற்றி சொன்னேன், இதுவும் அவங்களுடைய வேலை தானே?
1: ஆமாம்ப்பா, நிகழ்ச்சிகள் நடத்துறது, கண்காட்சிகள் வைக்கிறது, அப்புறம் அந்த மல்டி மீடியா கணிப்புகள், மாநாடுகள், கருத்தரங்குகள், அப்புறம் பாரம்பரிய மற்றும் சமகால இந்திய கலைகள் பற்றிய பட்டறைகள் நடத்துறது, உரையாடல் நடத்துறது, நம்ம வந்து கலந்துரையாடல்லாம் கூட அவங்கள்ட்ட போய் பேசலாம் பா. இது சம்மந்தமா அறிவியல் பூர்வமா பல்வேறு விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போறதுலயும் இந்த இந்திரா காந்தி தேசிய கலை மையம் நாடு முழுக்க 9 இடத்துல அமைக்கப்பட்டு அருமையான செய்திகள் எல்லாம் வந்து மக்கள்கிட்ட பரப்பிக்கிட்டு இருக்காங்க.
0: பிரணீத், இது வந்து மாநில அரசு நிர்வகிக்குதா இல்லை மத்திய அரசு நிர்வகிக்குதா?
1: இப்போ மத்திய அரசு நிர்வகிக்குது. இப்போ டெல்லி சொன்னேன் இல்லையா, இப்போ ஆரம்பித்தாங்கன்னு. இது போக வாரணாசி, கவுகாத்தி, பெங்களூரு, ராஞ்சி, புதுச்சேரி, திருச்சூர், அப்புறம் வந்து வதோதரா, ஸ்ரீநகர், இந்த இடங்கள்லையும் இந்த இந்திரா காந்தி கலை மையத்துடைய ரீஜனல் ஆஃபீஸ்லாம் வச்சுக்கிட்டு எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரியான பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கப்பா.
0: அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கலைகள் எல்லாம் அழியாமல் பாதுகாக்கிறாங்க.
1: அப்பா ஆய்வுகள் செய்கிறது, அதை ஆவணப்படுத்துறது, இப்படி பல்வேறு செயல்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. எப்போ பேசிக்கிட்டே இருந்ததில் முருங்கம் பக்கமே வந்துட்டோம். அப்படியே லெஃப்டில் டேர்ன் பண்ணோம்னா அப்படியே அந்த ரோட்டில் போயிட்டே இருக்கலாம்ப்பா.
0: பிரணீத், இதோ அதை வந்துச்சு வந்துருச்சு வந்துருச்சு, அங்கே போர்டு இருக்கு, இந்திரா காந்தி தேசிய கலை மையம்.
1: ஆமாப்பா ஆமாப்பா, இந்த கலை மற்றும் கைவினை கிராமம் முருகம்பாக்கம், இந்த உள்ள போலாம்ப்பா.
0: ஓ சரி சரி சரி,
1: அதோ லெஃப்ட் சைடு நீ சொன்ன மாதிரி கரெக்டாக போர்டு உள்ளேயும் ஒன்று போட்டிருக்காங்க
0: பாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம்,
1: வண்டியை நான் இப்போ ஓரமாக நிப்பாட்டுறேன்.
0: ஆ வந்துட்டோம். கலை மற்றும் கைவினை கிராமம்னு போட்டிருக்கேன்.
1: ஆமாப்பா, அது ஒட்டு மொத்தமாக அந்த இடத்துக்கு பேர்.
0: ஓஹோ,
1: இப்போ நம்ம வந்து இடது பக்கமாக தான் நம்ம போகக்கூடிய அந்த இந்திரா காந்தி தேசிய கலை மையம்
0: உள்ளே இருக்கோ?
1: ஆமாப்பா, கொஞ்சம் உள்ளே தான் இருக்கு, வாப்பா போகலாம்.
0: சரி
1: சரியா, சரி உள்ளே போய் யாரை பார்க்க போகிறோம், முதல்ல என்ன போர்டு போட்டிருக்கு கொஞ்சம் பார்ப்பா.
0: மண்டல இயக்குனர் கலைமாமணி, முனைவர் கோபால் ஜெயராம.
1: ஓ அப்பா, இதை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியாப்பா?
0: ஆ கேள்விப்பட்டிருக்கேண்ணே.
1: சரிப்பா சரிப்பா, உள்ளே போகலாமா?
0: உள்ள போகலாம் பிரணீத்.
1: அவர்கிட்ட பேசுறப்ப அப்படியே செல்போன்லயே அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுப்பா.
0: இனியில வர சார்ஜ் கம்மியா இருக்குது.
1: சரிப்பா, இந்தாப்பா என் போனு.
0: சரி சரி சரி,
1: இதுல ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே.
0: சரி
1: சார், வணக்கம் சார்.
0: சார் வணக்கம் சார்.
1: சார், இந்த இந்திரா காந்தி தேசிய கலை மையம் இது சம்பந்தமா ஒரு ஆய்வு கட்டுரையா நண்பர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு.
0: ஆமா, நான் தான் ரெடி பண்றேன் சார்.
1: அதனால இந்த மையத்தின பத்தின பல்வேறு செய்திகளை நீங்க சொல்லணும்.
0: என் பேரு ரவிவர்மன், நண்பர் பேரு பிரணீத்.
1: சார் நீங்க பேசுங்க சார்.
2: இந்திரா காந்தி தேசிய கலை மையம் என்பது ஆவணப்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் இந்திய அரசாங்கத்தின் கீழ், கலாச்சார பண்பாட்டுத்துறையின் கீழ் இயங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம். இந்த இடம் என்பது மிக புராதனமிக்க இடம் மட்டுமல்ல, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாகவும் கருதப்படுகிறது. என அருகாமையிலேயே அரிக்கமேடு என்ற ஒரு அற்புதமான உலக தரம் வாய்ந்த அகழ்வாராய்ச்சி நிகழ்த்தி இருக்கின்ற, இன்னும் நிகழ்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு அற்புதமான இடத்துக்கு அருகாமையில் இருப்பதாகவும், இயற்கை வளங்கள் கூடிய ஒரு இடத்துலையும் இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த கலை மற்றும் கைவினை கிராமம் இருப்பதனாலையும் இந்த இடத்தை நம்ம சூஸ் பண்ணோம். இந்திரா காந்தி தேசிய கலை மையம் இங்கே நிகழ்த்தப்படும் போது ஆய்வு செய்வதற்கும் ஆவணப்படுத்துவதற்கான சூழல் இயல்பாகவே அமைஞ்சிருக்கதை இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கப்படுத்தும். இந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான வேலை, ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு பணி இருக்கிறது. அதில் புதுச்சேரி இருக்கிற இந்த நிறுவனத்தின் முக்கிய பணியாக அகழ்வாராய்ச்சி, அதே சமயத்தில் மறைந்து கொண்டிருக்கின்ற கலைகள் அல்லது மறந்து போன கலைகள் அத்தனையும் ஒன்று சேர்த்து அதை தேடி தேடி கண்டுபிடிச்சி அதை முறையாக ஆய்வுக்கு உட்படுத்தி சரியான முறையில் ஆவணப்படுத்தணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் நாம் இதை செஞ்சுருக்கிறோம். புத்தகம் வடிவம் என்பது ஒரு பகுதியாக இருந்தால் கூட முழுமையாக டிஜிட்டல் முறையை ஆவணப்படுத்தி நம்மளுடைய வெப்சைட்டில் அதை போடுறோம். இப்போ இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை கலை நிறுவனங்கள் வெப்சைட்டில் நாம் ஆவணப்படுத்தியதை பார்த்து அவங்க ஆய்வுக்கு உபயோகப்படுத்திக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, உலக அளவில் நமது

0: நிறுவனத்தினுடைய வேலைப்பாடுகள் அவங்ககிட்ட போய் சேர்ந்திருக்கிறது என்பதுக்கு யுனெஸ்கோ நம்முடைய தொடர்பில் இருப்பது தான். தற்போது கூட உலக அளவில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாநாடு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தாந்திரிக் ஆர்ட்டுன்னு சொல்லு, அதில் பல்வேறு நாடுகளிலிருந்து பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் அழைத்து வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல வச்சு அவங்கள ஆய்வு முறைகளை கட்டுரை வெளியிட்டு அதை ஒரு புத்தக வடிவில் வெளியிடுறோம். இதை போன்ற பல புத்தகங்கள் நம்ம வெளியிட்டிருக்கோம். அதே போலவே கிராமப்புறங்களிலும் நாம் நோக்கி போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் நாம் இப்போ தற்போதைக்கு வேலைக்கு அமர்த்திருக்கிறோம். அது ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் சொல்லி திட்ட ஆய்வாளர்கள், அதே சமயத்தில் பேராசிரியர்கள் இங்கே இருக்கிறாங்க, ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க, அலுவலகம் சார்ந்த ஊழியர்கள் இருக்காங்க. அலுவலகத்துக்குள்ளே ஒரு சிறிய நூலகமும் வைத்திருக்கிறோம். நீங்கள் தோல்பாவை என்ற ஒரு அற்புதமான பாரம்பரியமிக்க ஒரு கலை வடிவம் இன்றைக்கு காணாமல் போயிடுச்சு. தமிழகத்திலையும் சரி, புதுச்சேரியிலும் சரி, அல்லது மற்ற அருகாமையில் மாநிலங்களிலும் வெகு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கிற குடும்பங்கள் தான் பழமையாக மாறாத அந்த தோல்பாவை நிகழ்ச்சிகளை செய்துட்டு இருக்காங்க. ஆனால் புதுச்சேரி கலை மற்றும் கைவினை கிராமத்தில் இயங்கிக்கொண்டிருக்கிற இந்த நிறுவனம் ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்து ஆவணப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமான சொல்லப்போனால், புதுவையிலேயே மிக புகழ்பெற்ற ஒரு கலைஞராக வாழ்ந்தவர் தேசிய விருதாளர் ராஜப்பா அப்படின்றவர், தோல்பாவையில் மிகவும் ஆழம் பார்த்தவர், அற்புதமான ஒரு கலைஞர். அப்பேற்பட்ட ஒரு கலைஞருடைய படைப்புகள் நாம் பாதுகாத்தே ஆகணும் அப்படி என்பதற்காக இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தின் மேலதிகாரியுடன் தொடர்பு கொண்டு கொரோனா காலகட்டத்திலையும் அவங்களை போய் சந்திச்சிருந்தோம். துரதிருஷ்டவசமாக அவர் அந்த காலத்தில் இல்லை. அவருடைய மனைவி திருமதி சுந்தரியம்மாள் அவங்க இருந்தாங்க. அதற்கு பிறகு அவருடைய மகன் ஒருத்தர் இருந்தாங்க. ரெண்டு பேர் மட்டுமே சந்தித்தோம். ஒரு கலைஞனுக்கே இருக்கக்கூடாத மிகப்பெரிய ஒரு இழப்பு என்னென்னா வறுமை. ஆனால் பெரும்பான்மை கலைஞர்கள் வறுமையை தான் நோக்கி போயிட்டு இருக்க இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்பதை அவங்களை சந்திச்சதில் நான் அறிந்து கொண்டது. கிட்டத்தட்ட அவங்களுடைய நினைவுகள் அத்தனையும் காலம் கடந்து நிற்கணும் அப்படின்றதுக்கு அவங்க பொருட்களை போட்டு போய் கேட்டிருந்தோம். எங்களுக்கு ஒரு சிறு நிகழ்வில் கேள்விப்பட்டோம். அவங்க உபயோகப்படுத்தி கொண்டிருந்த பழம்பெருமை வாய்ந்த தோல் பாவைகள், உண்மையான முறையாக செய்யப்பட்ட தோல் பாவைகள் வெளிநாட்டினர்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இந்த மண்ணில் இருக்கிற நாம் அதை பாதுகாக்கலனா இந்த மண்ணுக்கே செய்கிற மிகப்பெரிய துரோகமாக கருதி முறையாக அனுமதி வாங்கி அவங்களுடைய பொருட்களை வாங்க போயிருந்தோம். அப்போதைக்கு அந்த பொருட்களை பற்றி விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட 5 தலைமுறையினராக செய்த அந்த தோல் பாவைகளை செய்த முறையை பற்றியும் எந்த காலகட்டத்தில் இது வாங்கப்பட்டது இல்லை செய்யப்பட்டது, எப்படி செய்தீங்க, இது யார் யாரால் செய்யப்பட்டது, எந்தெந்த தலைமுறைகள் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க, அப்படி அத்தனை விஷயங்களிலும் சேகரித்து அந்த தோல் பாவைகளை வாங்கி இப்போது நம்ம நிறுவனத்திலே இருக்கின்ற ஒரு அரங்கத்தில் இப்போ காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இந்த கண்காட்சியின் முக்கியமான நிகழ்வு என்னென்னா, பெரும்பாலும் தோல் பாவை நிகழ்ச்சி திரைக்கு பின்பு தான் நிகழும். திரைக்கு முன்பு இருந்தால் பார்வையாளர்கள் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ எந்த பொருளால் செய்யப்பட்டது அப்படின்னு பார்ப்பதற்கோ பெரும்பாலும் யாருக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ நாம் காட்சிப்படுத்திருக்கும் போது அதை வெளியே கொண்டு வந்து பழம்பெருமை வாய்ந்த கிட்டத்தட்ட 300 வருடத்திற்கு முன்பு செய்யப்பட்ட அந்த தோல் பாவைகளை பார்வையாளர்கள் அழைச்சி தொட்டு பாருங்க. ஆரம்பித்து ஒரு 2 மாதம் ஆகிறது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலை ஆர்வலர்கள் வந்து இதுவரைக்கும் பயன்பெற்று போகிறாங்க. மற்ற மாநிலங்களில் இருந்தும் கூட இதை கேள்விப்பட்டு இன்றும் இருக்கிறது. இது இன்னும் ஒரு மாதம் அல்லது 2 மாதம் போல் அந்த கண்காட்சி நிகழும். பார்வையாளர்கள் வந்து பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாதுங்க. இது இந்த நிறுவனத்திற்கே கிடைத்த மிகப்பெரிய பெருமையை நினைக்கிறோம். புதுச்சேரியில் வீராம்பட்டினம் அப்படின்ற தேர் மிக புகழ்பெற்றது. அதே போல வில்லியனூர் தேரும் மிக புகழ்பெற்றது, புராதனமிக்க கோவில் அது. அந்த தேரை பற்றி முறையாக எப்படி செய்திருக்கிறார்கள், அந்த காலகட்டத்தில் என்ன மரம் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க, அது செய்யும்போது எந்த உளிகள் உபயோகப்படுத்தினாங்க, எந்தெந்த தச்சர்கள் இந்த மாதிரி ஒரு சிற்பம் செய்யும்போது எந்தெந்த உணவு கட்டுப்பாடு இருக்கும், தேர் செய்வதற்கான முறைகள் என்ன, அத்தனையும் நான் ஆவணப்படுத்தி ஒரு புத்தகமாக வெளியிட்டு இருக்கிறோம். அந்த புத்தகம் நம்ம நூலகத்திலே கிடைக்கிறது. ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணத்தால் வெளியூர் நாடுகளிலிருந்தோ அல்லது வெளி மாநிலங்களிலிருந்தோ இங்கே இருக்கின்ற ஓவிய கண்காட்சியை அல்லது சிற்ப கண்காட்சியோ அல்லது இங்கிற தோல்பாவை கண்காட்சியை பார்க்கணும் ஆர்வப்பட்டாங்கன்னா முன்கூட்டியே நமக்கு தெரிவித்தாங்கன்னா அதற்கான ஏற்பாடுகள் செய்யும். 0413-296-2280 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இந்திரா காந்தி தேசிய கலைமயத்தினுடைய வலைத்தளம் www.ignca.gov.in இந்த வலைதளத்தில் போயிட்டு நம்ம பார்த்தனம் தெரியும். இப்போ நம் மண்ணுக்கே வந்திருக்கிற இந்த மாபெரும் கொடையை கலைஞர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள் என்று பாகுபாடு பார்க்காமல் இங்கு வந்து பயன்பெறுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: ரவிவர்மா, அதோ ஒருத்தர் உட்காந்துருக்கா இல்லையா?
2: ஆமா,
1: தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு போன தடவை வந்தப்பயே பார்த்தேன், அவர் ஒரு ஆராய்ச்சி மாணவர்.
2: ஓஹோ,
1: அவர் சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிகிட்ருக்காரு, அது சம்மந்தமாக

0: கட்டுரைகள்லாம் எழுதிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த இந்திரா காந்தி தேசிய கலை மையத்துல நிறைய தொடர்பு இருக்குதுப்பா.
1: ஆமா ஆமா ஆமா, இவரை நான் பாத்துருக்கிறேன். புதுச்சேரியை சேர்ந்தவர் தான். இவர் பேரு முனைவர் நான் கோபி. இவரு
0: அவற்றி நம்ம கேட்போம்ப்பா.
1: சரி சரி சரி
0: சார். வணக்கம் சார்.
1: சார் வணக்கம் சார். கோபி சார், இந்திரா காந்தி தேசிய கலை மையத்துக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த தொடர்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: நான் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறையில் முனைவர் பட்டம் பெற்ற பிறகு ஆய்வுகளில் வந்து ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். நிகழ்கலைத்துறை சார்ந்த ஆய்வுகளில் தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி வருகிறேன். அது வந்து மாநிலம் தாண்டி நாடுகள் தாண்டி நிறைய ஆய்வு பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் இந்திரா காந்தி தேசிய கலை மையம் இந்த மண்டல பிரிவு அமைந்ததன் பிறகு ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆய்வு சம்பந்தப்பட்ட கலை மற்றும் அது தொடர்பான ஆய்வுகள் வந்து நிறைய மேலோங்கி இருக்கு அப்படின்னு சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நிகழ்கலை துறை சார்ந்த ஆய்வுகள் வந்து எங்களை மாதிரி தனி நபர்கள் மேற்கொள்வது ஒரு முறை, அல்லது தனியார் நிறுவனங்கள் மேற்கொள்வது ஒரு முறை அப்படின்ற வரிசையில் நம்முடைய இந்திய நாட்டின் தேசிய கலை மையங்கள் நமக்கு எவ்வளவு வாய்ப்புகளை வந்து வழங்கி வருகிறது அப்படின்ற விஷயமே இந்த புதுச்சேரியினுடைய மண்டல மையம் வந்த பிறகும், அதனுடைய இயக்குநராக முனைவர் கோபால் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு தெருக்கூத்து தொடர்பான ஆய்வுகள் வந்து இங்கே தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. அது மாதிரி தொடர்ச்சியாக நாட்டியம் மற்றும் இசை இது தொடர்பான மாணவர்களை ஒருங்கிணைத்த வகையில் வந்து இவங்க கருத்தரங்குகள் நடத்துறது அப்படின்றது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாங்கள் நினைக்கிறோம். அப்போ மாணவர்கள் ஈடுபடுவதன் வழியாக ஆய்வாளர்கள் மட்டுமே இந்த துறையில் வந்து ஈடுபடுவது என்ற அந்த ஒரு வழக்கு மறுவி மாணவர்களும் அதே சமகாலத்திலே நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இந்த அரிய கலை வடிவங்களை புரிந்து கொள்வது, அதை தொடர்வது, அதை அவர்களுடைய வருங்காலத்தில் அவங்க கையில் எடுக்கிறது அப்படின்ற நிறைய வேலைப்பாடுகள் இதுக்குள்ள நடந்துகிட்டு வருது. அதுக்கு அடுத்தது தொடர்ச்சியாக சொல்லணும்னு சொன்னால், தெருக்கூத்து பயிற்சிகள் இப்போ மிக சமீபத்தில் தேசிய நாடக பள்ளியிலிருந்து வந்து மாணவர்கள் நம்மளுடைய புதுச்சேரியில் 40 நாள் வந்து தங்கி தெருக்கூத்தை வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ அதை ஒருங்கிணைப்பதற்கு கட்டாயம் ஒரு பெரிய நிறுவனம் வந்து நமக்கு துணை செய்யணும். அந்த வகையில் அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40 நாள் ஒர்க் ஷாப்பை முடிச்சுட்டு இதே இடத்துல இந்த முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமத்தில் ஒரு நிகழ்வை நிகழ்த்திட்டு போனாங்க. அது மாதிரி எனக்கு ரொம்ப நினைவில் நிற்கக்கூடிய நிகழ்வாக நான் இங்கே பார்க்கக்கூடியது, நாட்டிய சாஸ்திரத்தை பற்றி இங்கே ஒரு கருத்தரங்கம் ஒன்று நடந்துச்சு. அதில் தொடர்ச்சியாக பணிபுரியக்கூடிய ஒரு சிறப்பு அழைப்பாளர் வந்து அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அப்போ ஆய்வாளர்கள் ஒரு இருக்கையில் உட்கார்ந்துருக்கோம், அதே நேரம் ஆய்வாளர்களை விட அதிகமாக சமகாலத்தில் படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களும் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அந்த கருத்தரங்கங்களில் உட்கார்றதுன்றது மிக மிக முக்கியமான விஷயமா நாங்கள் பார்க்குறோம்.
0: ரவிவர்மா, அடுத்ததா நம்ம யாரை சந்திக்க போகிறோம்?
1: பிரணீத். அதுவும் அந்த ரூம்ல உட்காந்துக்கிறாங்களே, அவங்க எனக்கு தெரியுமா? அவங்க பொம்மலாட்ட கலைஞர் எலிசபெத் ராணி அவங்க.
0: ஓஹோ, தெரிஞ்சவங்களா?
1: ஆமா ஆமா ஆமா, பொம்மலாட்ட கலையை பத்தி நிறைய சொல்லுவாங்க.
0: ரவிவர்மா, அவங்க இந்த மையத்துல இருக்காங்கன்னா
1: ஆமா,
0: இந்த மையத்துக்கும் அவங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குப்பா. அதனால இந்த மையத்துல அவங்களுடைய செயல்பாடு என்ன அதை கூட நம்ம கேட்கலாம்ப்பா.
1: கேட்டுடுவோம்.
0: கேளுப்பா, உனக்கு தெரிஞ்சவங்களாச்சு.
1: சரி சரி சரி. எலிசபெத் ராணி மேடம் வணக்கம்.
0: வணக்கம்மா.
1: இந்த கலை மையத்துக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
3: வணக்கம். இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தோட ஒரு பயனாளியா நான் உங்க முன்னாடி பேசுறதுக்குல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு பொம்மலாட்ட கலையில மிகப்பெரிய ஒரு இடம் பிடித்த என்னுடைய முன்னோர்கள் ராசப்பா ஐயாவோட கலைக்கூடத்தோட தோல்பாவை பொம்மைகளை காட்சிப்படுத்தி அதை வருங்கால குழந்தைகள் மத்தியில எடுத்துட்டு போற ஒவ்வொரு நொடிக்காகவும் நாங்க நன்றி சொல்றோம். ஏன்னா நான் வந்து பொம்மலாட்ட கலைஞர் அப்படின்னு சொல்கிறதுல நான் ஒரு சிறிய துரும்பு. எனக்கு முன்னாடி எங்கள் புதுவையில் எங்களுடைய ராசப்பா ஐயாவாக இருக்கட்டும், மிகப்பெரிய கலைமாமணி வாங்கின எங்களுடைய சுந்தரி அம்மாவாக இருக்கட்டும், அதைத் தொடர்ந்து தண்டபாணி ஐயா ஒரு தேசிய விருதாளர் ஆசிரியர் அவர்கள் அரசு பள்ளி ஆசிரியராக இருந்து கொண்டு இந்த கலையை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போனாங்க. அதே மாதிரி காரைக்காலில் இருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த கலைஞரில் மிகப்பெரிய பத்மஸ்ரீ விருது வாங்கின எங்களுடைய கேசவசாமி ஐயா அவர்கள், இவ்வளோ முன்னோர்களையும் கடந்து தான் நான் ஒரு சிறு துரும்பாக இந்த பொம்மலாட்ட கலையை என்னுடைய வாழ்நாளில் நான் சுமந்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த இந்திரா காந்தி தேசிய கலை மையம் மூலியமாக பயனடைந்த ஒரு நபராக நம்மளுடைய முன்னாள் கவர்னர்

0: திரு கிரண்பேடி அம்மையார் அவர்களுடைய மேற்பார்வையில் அவங்களுடைய தலைமையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் கல்வியை ஊக்குவிப்போம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொம்மலாட்டம் நிகழ்வை நடத்த எனக்கு வாய்ப்பு வழங்கினாங்க. மிக அற்புதமான நிகழ்வாக இன்னைக்கும் என்னுடைய வாழ்நாளில் நான் ஒரு சாதனை பண்ணியிருக்கேன்னா அது எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அது மட்டுமில்லை, 2023 என் தேசம் என் மண் என்ற நிகழ்வில் அரசு பள்ளி மாணவர்களிடையே நாங்கள் வந்து பறை இசை, மயிலாட்டம், ஒயிலாட்டம், மாடாட்டம் என்ன அப்படியே அற்புதமாக இந்த நிகழ்வை வந்து அரசு பள்ளி மாணவர்கள்கிட்ட கொண்டு போனோம். இந்த தேசிய கலை மையம் என்ன பண்ணுவாங்கன்னா மாதத்தில் ஒரு 2 நாட்களை வந்து நாங்கள் வந்து அரசு பள்ளி மாணவர்களை இந்த கண்காட்சி ஆவணப்படுத்தக்கூடிய படங்களை ஒரு டைம் வந்து திரையிட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பழங்குடி இன மக்களோட ஓவியங்கள் அந்த மாதிரியான ஒரு படங்களை வந்து காட்சிப்படுத்துகிறப்ப அற்புதமாக இருந்ததா, பழங்குடியின மக்கள்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு திறமைகள் இருக்கா அப்படின்றத வந்து பள்ளி மாணவர்களை அழைச்சி அவங்களாம் வந்து இதெல்லாம் பார்த்தே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற சில விஷயங்களை இந்திரா காந்தி தேசிய கலை மையம் மக்கள் மத்தியில் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறோம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கற்சிற்பங்கள், இந்த கல்லில் ஆகக்கூடிய சிற்பங்களை பற்றி ஆவணப்படங்கள் திரையிடப்பட்டாங்க. அதுவும் பள்ளி மாணவர்களுக்காக. இந்த ஆவணப்படங்களை மட்டுமே வெளியிட்டுட்டு பள்ளி மாணவர்களை அனுப்புகிறாங்களா அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் அப்படியே ஒரு சைலண்ட்டாக ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும் ஒரு மூவி போடுவாங்க. அதில் அவ்வளோ அந்த பசங்களுடைய அந்த நல்லொழுக்கம், இங்கே வர குழந்தைங்களுக்கு அறிவு சார்ந்த சில விஷயங்களும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் கண்டிப்பாக வந்து இந்திரா காந்தி தேசிய கலை மையம் ஒவ்வொரு நாளும் மாணவர்களுக்கும் இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் அதை நாங்கள் விதிச்சிட்ருக்கோம். அதில் பயனடைஞ்சதில் எனக்கு ரொம்ப பெருமை. என்னுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா பொம்மலாட்டம் மூலயமா பாலினம் சார்ந்த வன்கொடுமையை எதிர்த்து குழந்தைகள் அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கணுன்றத ஒவ்வொரு அரசு பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடங்கள், பொது இடங்களில் வாய்மொழி பொம்மலாட்டம் மூலயமாக நான் வந்து என்னுடைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திட்டிருக்கேன். அத்தனை பேரோட சார்பாகவும் இந்த துறையில் வேலை செய்கிற அத்தனை நபருக்குமே நாங்கள் நன்றி சொல்கிறோம். நன்றி.
1: ஒரே தோல் பாவையாக இருக்க.
2: ஆமாப்பா, அருமையாக இருக்குப்பா பார்க்கறதுக்கே. ஒரு கண்காட்சியில் ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த தோல் பாவையை நம்ம தொட்டு பார்க்குறோம் இல்லையா?
1: ஆமாம்,
2: ரொம்ப ஆச்சரியமாக இருக்குப்பா, அதிசயமாக இருக்குப்பா.
1: நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும் போது கூட பார்த்துருக்குறோம்.
2: ஆமாம்ப்பா, வெள்ளை வேட்டி கட்டியிருப்பாங்க, திரைக்கு பின்னாடி தோல் பாவை கூத்து நடக்கும். நம்ம இந்த முன்னாடி உட்காந்துக்கிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம நேரடியாக அதெல்லாம் தொட்டு கூட பார்த்தது இல்லைப்பா.
1: ஆமாம்,
2: இங்கே எல்லாம் தொட்டு பார்க்குற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு.
1: இது என்ன மெட்டீரியல் இது?
2: இப்போ ஆட்டு தோல் பா, இது ஆட்டு தோல்ல தான்ப்பா இந்த தோல் பாவை செய்கிறாங்க.
1: அதனால தான் 300 வருஷமாக இருக்கும்.
2: எப்பா 300 வருஷமாக ஒருத்தர் பாதுகாத்துட்டு வந்திருக்காரு. அதான் போர்டு போட்டிருக்கப்பா அங்கே ராஜப்பா குழுவினர் அப்படின்னு.
1: ஓ ஆமாம் ஆமாம், புதுச்சேரி வாதானூர் கிராமத்தைச் சேர்ந்த தேசிய விருது பெற்ற பிரபல தோல் பாவை கூத்து கலைஞர் மறைந்த கலைமாமணி ராஜப்பா.
2: ரவியூர்மா, அவருடைய மனைவி கலைமாமணி சுந்தரி
1: பிரணீத், அவங்கள போய் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா என்னுடைய ஆய்வு கட்டுரைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அதையும் நான் எழுதணும்பா.
2: சரிப்பா சரிப்பா, சரி இங்கே வந்த வேலை நமக்கு முடிஞ்சு போச்சு.
1: ஆமாம்,
2: இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு நேராக வாதானூர் போகிறோம்.
1: சரி, அப்போ போகலாம் நம்ம.
2: ஆ போகலாம்ப்பா, உட்காருப்பா.
1: ஆ பிரணீத், வண்டி வண்டி வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து. வாதானூர் போர்டு போட்டிருக்க, இங்கே தான்ப்பா இருக்கும். அப்பா
2: நிச்சயமாப்பா, இந்த வாதானூர் போர்டு இருக்குல்ல?
1: ஆமாம்,
2: இதில் அப்படியே லெஃப்டில் ஒரு ரோடு போகுதுல, அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா அப்புறம் அப்படியே ஒரு மண் ரோடு இருக்கும்ப்பா, அதில் தான்ப்பா அவங்க வீடு இருக்கு.
1: ஓ நீ வந்துக்கிறியா?
2: நான் பார்த்துருக்கேன்ப்பா. ஆ, அதோ வீடு வந்துருச்சுப்பா.
1: ஓ இதானா?
2: ஆமாப்பா ஆமாப்பா, அப்பா உள்ளே போவோம்.
1: ஆ
2: சரி, அந்த அம்மாட்ட நம்ம கேட்போமா?
1: ஆ சரி, இது மொபைல் ஆன் பண்ணிக்கிறேன்.
2: ஆ எப்பா ரவிவர்மா, அந்த அம்மா கொஞ்சம் எட்ட உட்காந்துருக்காங்க, அவங்க ஏஞ்சி வர முடியாது போல இருக்கு.
1: உடம்பு சரியில்லாமல் போல இருக்கிறாங்க.
2: ஆமாப்பா, கொஞ்சம் மொபைல் போன அவங்க பக்கத்தில் வச்சுட்டு.
1: சரி சரி சரி,
2: நாம கொஞ்சம் எட்ட இருந்தே கேட்போம்ப்பா.
1: ஆ சரி சரி.
3: எங்கெங்கயே போய் தங்கி இருந்தோம்.
4: தெரியும்,
3: பாடுவீங்களா?
4: பாடுவோம். இப்ப சாதாரண

0: என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க?
1: பழமாமணி அவார்டு கொடுத்துருக்காங்க, அதை வாங்கியிருக்கிறோம்.
2: என்ன
1: வருது
2: அதெல்லாம்
1: கணவர் இருக்கு போது
0: நடத்துவீங்க?
1: எங்க வீட்டுக்காரு வந்த எல்லா கதையும் நடத்துவோம்.
3: ரவிவர்மா, இந்த அழிந்து வரக்கூடிய அந்த தோல்பாவை கூத்து கலை, அந்த கலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தவங்களை நம்ம சந்திச்சு பேசணும் இல்லையா, அதுவே நமக்கு ஆச்சரியமாகவும் ஒரு பெருமையாகவும் இருக்குப்பா.
4: ஆமாம்,
3: உன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரைக்கு இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தில் நம்ம போய் பேசினது, அப்புறம் இங்கே சுந்தரி அம்மாள்கிட்ட பேசினது, இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
4: அரிய பொக்கிஷமாக எனக்கு கிடைச்ச போல ஒரு உணர்வு இருக்கு பிரணீத்.
3: ஆ சரிப்பா, அப்போ நம்ம கிளம்பலாம். வண்டி எடுக்கட்டுமா?
4: ஆ சரி சரி.
3: ஓகேப்பா, உட்கார்ப்பா.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது வளமான பாரதம். புதுச்சேரி இந்திரா காந்தி தேசிய கலை மையம், சித்திரம். தொகுப்பு ஏ கதிஜாபி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
6: கேட்ட இந்நிகழ்ச்சி ஒரு மறு ஒலிபரப்பு. நேரம் 12:27:15.
7: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
8: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
7: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவே.

நேயர்களே, நிலையத்தில் இன்று பிற்பகல் 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், திரைத்துறையில் பெண்கள், வழங்குபவர் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை, 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல். மைசூர் எம் நாகராஜ் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை. மாலை 4 மணிக்கு வரவு நல்ல உறவு திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை சங்கர் கணேஷ், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் விசு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 12:30. பன்னிசை மாலை. இன்றைய நிகழ்ச்சியில் டி கே எஸ் கலைவாணன் அவர்கள் பாடிய

பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் இதுவரை டி கே எஸ் கலைவாணன் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா பாடல்களை கேட்டீர்கள்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை நாட்டு மக்களின் நம்பிக்கையை முழுமையாக பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்பு படையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவரின் விருதுகளை காசியாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் செல்லும்போது மக்கள் நிம்மதி அடைவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்பு படை கடந்த 20 ஆண்டுகளில் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். கோடை வெயில் பாதிப்பு காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் அதிகபட்சமாக சூரியகாந்தி விதைகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும், பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 577 ரூபாயும், எள்ளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 500 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்காசிய விவகாரம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் முன்வர வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான 2 நாள் கூட்டத்தை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். எரிசக்தி, உணவு மற்றும் உர தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட வேண்டும் என்று அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான சர்வதேச ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப துறைகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நமது பாதுகாப்பு படையின் வலிமையை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உலகிற்கு எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்ததையும் சுட்டிக்காட்டினார். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் திரு சஞ்சய் சேத் தெரிவித்தார். சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடை உத்தரவு செப்டம்பர் இறுதி வரை செயல்பாட்டில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றப்பத்திரிகையை தேசிய புலனாய்வு அமைப்பு தாக்கல் செய்துள்ளது. 7500 பக்கங்களை கொண்ட இந்த குற்றப்பத்திரிகை விரிவான விசாரணைக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு அமைப்பு கூறியுள்ளது. 588 சாட்சிகளின் அறிக்கைகள், 395 ஆவணங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் புலனாய்வு அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி தீபா தாஸ் முன்ஷி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். கேரள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றதாகவும், இதில் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரம் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு வழங்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படுவதாகவும் திருமதி தீபா தாஸ் முன்ஷி தெரிவித்தார். இதற்கிடையே கேரளாவில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் திருவனந்தபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளது. இதில் சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சித் தலைவராக திரு வி டி சதீசன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும், இதனைத் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து புதிய அரசு அமைக்க அவர் உரிமை

0: கோருவார் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று பதவியேற்றபோது அறிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் தற்போது இந்த ஆலோசனையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே இம்மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை விரைவில் விடுவிக்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தை சீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நேற்று பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 89 அதிகரித்துள்ளது. மின்கம்பங்கள் சரிந்தது, மரங்கள் முறிந்து விழுந்தது மற்றும் வீடுகள் சேதம் அடைந்ததன் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 53 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 114 கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாகவும் 87 வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் மட்டும் 17 பேரும், பதோய் மாவட்டத்தில் 16 பேரும், ஃபத்தேபூர் மாவட்டத்தில் 9 பேரும் உயிரிழந்தனர். மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக மீட்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேற்குவங்கத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் காலை இறைவணக்க கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவினை பள்ளி கல்வித்துறை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இது பொருந்தும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டு முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகிறது. தில்லி, குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 14 பேருக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடைபெறுவதாகவும் அந்த செய்திகள் கூறுகின்றன. குஜராத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். சுரேந்திரா நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்து டேங்கர் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாகவும் இதில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்கா சீனா இடையேயான நல்லுறவில் புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக இருக்கும் என்று திரு டொனால்டு டிரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-15 என்ற செட்கணக்கில் டென்மார்க்கின் அமலி ஸ்கல்ஸை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை 21-12, 21-19 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஹைக்கல் முகமது கூண்டிங் பிரையன் ஜெரேமி இணையை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்புப் படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி

0: வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 12:50.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லி புத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
2: ஏக்கர் ஏக்கராவா நிலம் வைத்துக் கொண்டிருப்பவன் பணத்தை பெருக்கி தன் சுகத்தை பெருக்கிக் கொள்கிறானே ஒழிய கிராம நலத்தை பற்றியோ கிராம மக்களை பற்றியோ கவலைப்படுகிறானா? எனவே ஜனப்பெருக்கமும் இட நெருக்கமும் தாவி தாவி நகரத்தை பெருக்கிக் கொண்டு செல்லும் இந்த நாட்களில் இந்த முறையில் கிராமத்துக்கு வெளிச்சம் போடுவதில் ஒரு பயனும் இல்லை.

0: ஏக்கர் ஏக்கராவா நிலம் வைத்து கொண்டிருப்பவன் பணத்தை பெருக்கி தன் சுகத்தை பெருக்கிக் கொள்கிறானே ஒழிய கிராம நலத்தை பற்றியோ கிராம மக்களை பற்றியோ கவலைப்படுகிறானா? எனவே ஜனப்பெருக்கமும் இட நெருக்கமும் தாவி தாவி நகரத்தை பெருக்கிக் கொண்டு செல்லும் இந்த நாட்களில் இந்த முறையில் கிராமத்துக்கு வெளிச்சம் போடுவதில் ஒரு பயனும் இல்லை. தேவைகளை அதிகரித்து கொள்ளாதே, கதர் உடுத்துங்கள், சர்க்கா சுற்றுங்கள், கிராம மக்கள் நகரை நம்பியிருக்கக்கூடாது என்று நான் போய் எந்த கிராமத்திலேனும் சொல்லி பிழைக்க முடியுமா? அப்படி சரிவராமல் போய் திட்டம் தோல்வி என்று ஏன் மூடவில்லை நீங்கள்? ஞானம் கலகலவென்று சிரிக்கிறாள். மிக சரியான கேள்வி. நீ அடிமடியிலேயே கை போடுவாய் போல் இருக்கு. ஏன் சிஸ்டர், தோல்வின்னு தெரிஞ்ச பின்னும் ஏன் மூடக்கூடாது?
1: அஷடு, இழுத்து மூடிவிட்டால் இந்த வீடுகளை கட்டுவதற்காக வரும் கான்ட்ராக்டர்காரன் போன்றவர்கள் பிழைப்பது எப்படி? ஹோட்டல்காரன், பால்காரன், முட்டைக்காரன், இவர்கள் எல்லாரும் பணக்காரர்களாவது எப்படி? யார் யாரெல்லாமோ சம்பந்தம் இல்லாதவர்கள் பிழைக்கும் போது இந்தியா முழுதுமுள்ள பகுதியில் உள்ள டாக்டர்கள் மற்றும் சுகாதார பணி செய்பவர்கள் என்ற பெயர்களில் இந்த ஊரை வந்து பார்த்துவிட்டு படியும் சம்பளமும் வாங்கி கொண்டு போகக்கூடாதா? இந்த திட்டத்தின் பெயரில் பிழைக்கும் அதிகாரிகள் வெளிநாட்டுக்கு போகும் சந்தர்ப்பங்களை வேறு இழக்க வேண்டி வரும். நானும் கூட தான் அலுவலகத்திற்கு சென்று ஏதோ நான்கு தாளில் கையெழுத்து போட்டு அரட்டை பேசிவிட்டு இரண்டு தலைவேதனை பிரசங்கங்களை ஒவ்வொரு குழுவுக்கும் கொடுக்கிறேன், சம்பளம் வாங்குகிறேன். இப்போது ஒவ்வொரு சமயம் இந்தியாவை யாரோ சிருஷ்டித்து கனவுலகில் மிதப்பது போல் எனக்கு படுகிறது. பள்ளியில் ஐந்தாண்டு திட்டங்களை பற்றிய கட்டுரை எழுதி அதன் பயன்களை வானளாவ விவரித்த மைத்ரேயிக்கு இந்த நேர் மாறான கருத்தை ஒப்புக்கொள்வதற்கு துணிவில்லை. அப்படியானால் கிராமங்களுக்கு சாலை வேண்டாமா, மின்சாரம் வேண்டாமா? ஐந்தாண்டு திட்டங்கள் நல்ல திட்டங்கள் அல்லவா? அப்படி சொல்லவில்லை. ஆனால் நகரத்தை போல் கிராமத்தை ஆக்குவது சரியாக இல்லை. கிராமங்கள் இந்நாட்டின் உயிர் நாடிகள். இந்த நாட்டின் தனித்தன்மையை அங்கேதான் காண முடியும். கிராமத்தில் குளத்தை குப்பையை கொட்டி தூர்த்து அங்கு ஒரு வானொலி கம்பத்தை நட்டு இரண்டு துருக்க சாமந்தி செடியை பயிராக்கிவிட்டு நேரு பூங்கா, காந்தி பூங்கா அல்லது அந்த ஊர் பெரிய மனிதன் பேரில் பூங்கா என்றால் நன்றாக இருக்கிறதா? பக்கத்துக்கு பக்கம் டீ கடை, சினிமா, சற்றும் நாணமில்லாமல் பொது இடங்களை அசுத்தமாக்குதல் எல்லாம் நகர நாகரிகத்தின் சின்னங்கள். யாரோ ஒரு தமிழ் எழுத்தாளர் இந்த முன்னேற்றத்தை பற்றி இப்படி ஒப்பிட்டிருந்தார். கைம்பெண் ஒருத்தி தலை சீவி மெல்லிய ரவிக்கை உட்கச்சு தெரிய அணிந்து பாவாடை புடவை உடுத்தி கொண்டையிட்டு கொண்டு வாத்தியாரம்மா வேலைக்கு போனார்போல் என்று எழுதியிருந்தார். நான் வெகு நேரம் ரசித்து சிரித்தேன். மைத்ரேயி பேச்சற்று நிற்கிறாள். இந்த திட்டம் செயல்முறைக்கு சரியில்லை, ஒத்துவராது என்று எழுதிவிடலாம். ஆனால் பொறுப்பேற்றிருப்பவர்கள் தனி பங்களா, கார், கொழுத்த சம்பளம் இதெல்லாம் அனுபவிக்க இன்னொரு திட்டத்தை உருவாக்க வேண்டும். எனக்கு மென்மையான தோல், இப்போது உணர்ச்சி மறத்துவிட்டது. இது உலகம். மைத்ரேயி அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறாள். ஒரு பள்ளி இறுதி பரீட்சை அவள் கொடுத்திருக்கிறாள். இவள் படித்த படிப்பு எத்தனை, எவ்வளவு புத்தகங்கள் படித்து நோட்ஸ் எழுதியிருப்பாள். நீயும் நானும் ஒன்று என்று சொன்னாளே. உங்களுக்கு அக்கா தங்கை அண்ணன் தம்பி என்று ஒருவருமே இல்லையா சிஸ்டர்? ஏன் இல்லாமல்? ஒரு தம்பி சிக்காகோ யூனிவர்சிட்டியில் இருக்கிறான், பெரிய அக்கா டெல்லியில் இருக்கிறாள், அம்மா வெகு நாட்களுக்கு முன்பே போய்விட்டாள், அப்பா போய் ரெண்டு வருஷங்களே ஆகின்றன. எங்களுடைய வீடு மயிலாப்பூரில் இருந்தது. இப்போது அதை வாடகைக்கு விட்டிருக்கிறீர்களா சிஸ்டர்?
2: வாடகையா?
1: அப்போதே விற்றுவிட்டோம். ஓர் அலை போல் கஷ்ட நஷ்டங்கள். நான் கல்யாணம் செய்து கொண்டு குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்பது அப்பாவுக்கு ஆசை. ஏன், என் தாயார் நான் அந்த காலத்தில் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அரசியல் கட்சியில் சேர்ந்ததனாலேயே உயிரை விட்டாள். அவளால் அந்த அதிர்ச்சியவை தாங்க முடியவில்லை. ஞானத்தின் தொண்டை கரகரக்கிறது.
2: நீங்கள் அரசியலில் இருந்தீர்களா?
1: வெறுமே இருந்தேன் மட்டும் இல்லை, அரசியலுக்காகவே வாழ்க்கை என்று சோசியலிஸ்ட் கட்சியில் முழு நேர தொண்டு வேலை செய்தேன். என்னுடைய கல்லூரி நாட்களில் நான் ஆவேசம் வாய்ந்த பேச்சாளி என்று சொல்லுவார்கள். அதனால்தான் நான் அந்த காலத்திலும் நேரு, காந்தி, காங்கிரஸில் மனசில்லாமல் புரட்சி கட்சியிலேயே இருந்தேன். தற்காலம் நகரில் இருக்கும் மிகப்பெரிய தொழிலதிபர்களும் அரசியல் பதவிகளில் வீற்றிருப்பவர்களில் பலரும் அந்த நாட்களில் என்னுடைய வகுப்பு தோழர்களாக, கட்சி கூட்டாளிகளாக இருந்திருக்கின்றனர். பாரத நாடு சுதந்திரம்

0: பெற்றதும் பதவி லாபங்களை கருதி கதர்ச்சட்டை போட்ட பலரை நான் அறிவேன். சுதந்திரம் பெற்ற பின்பு அதற்கு முன்பு பேசிய நியாயம், நேர்மை, துணிவு என்ற கோட்பாடுகளை மட்டும் தங்களிடம் வைத்து கொண்டவர் யாரும் இன்று வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கவில்லை. இன்றைய அரசியலில் அத்தகையோருக்கு இடமே இல்லை. நீங்கள் ஏன் அரசியலிலிருந்து விலகிவிட்டீர்கள் சிஸ்டர்?
1: விலகினேனா நான்?
0: என்னை போன்றவர்களுக்கு அங்கே இடமில்லை என்று விலக்கிவிட்டது. நம்முடைய பொருள் நமக்கு கிடைக்கும் முன்பு நம் எண்ணங்கள் நியாயமாக உண்மையாக இருந்தன. அது நம்மிடையே வந்த பிறகு ஒற்றுமை, நல்லெண்ணம் முதலியவற்றை உறிஞ்சி கொண்டு வேறு எதையோ நம் ஆவல்கள் பற்றி கொண்டிருக்கின்றன. இந்த விளைவுகளை பார்க்கும்போது நம் மக்கள் மட்டும் இந்த ஆட்சி முறைக்கு தகுதி பெறவில்லை என்பதில்லை. தலைவர்கள் என்று கருதப்படுகிறவர்களும் தகுதி பெறவில்லை. எல்லோரும் பதவியும் செல்வாக்கும் வேண்டி கட்சி மாறிய பின்னரும், அதே காரணங்களுக்காக கட்சி பிளவு பெற்று பிரிந்த பின்னரும் நான் தனியாக நின்றேன். அரசியல் பதவி இல்லையேல் கட்சி அமைப்பில் மட்டும் நின்று மக்கள் சமுதாயத்துக்கு ஒரு சிறப்பையும் செய்துவிட முடியாது என்ற நிலை உருவாகிவிட்டது. அதனால் நான் ஆளுங்கட்சியான காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை எதிர்த்து சென்ற தேர்தலில் போட்டியிட்டேன். என் எதிரி யார் தெரியுமா? யாரோ ராஜா, முன்னாள் ஜமீன். பணபலம், ஆள்பலம், அதிகார தோரணை எல்லாமே எனக்கு எதிரியாக கச்சை கட்டி கொண்டிருந்தன. மின்மினி உயிர் பூச்சிதான், ஆனால் குழல் விளக்கின் ஒளியில் அது எம்மாத்திரம். நான் தோற்றுப்போனேன். அந்த தோல்வி என்னை நேரடியாக பாதித்ததாக சொல்ல முடியாது. ஆனால் அப்பாவுக்கு அதுவே யமனாயிற்று. என்னுடன் பிறந்த தமக்கை நான் வெற்றி பெற்றிருந்தால் ஓடி வந்திருப்பார். தோல்வி அடைந்ததும் ஆளுங்கட்சியை எதிர்த்து நின்ற முட்டாள்தனத்தை சொல்லி சிரித்தாளாம். நான் ஏதோ தீண்டத்தகாத பாவத்தை செய்துவிட்டார் போல் ஒதுங்கியிருக்கிறார்கள். அப்பாவின் மறைவிற்கு வந்து பார்த்துவிட்டு அடுத்த விமானத்திலேயே கிளம்பிவிட்டாள். செக்ரட்டரியேட்டில் பெரிய பதவி வகிக்கும் ICS வர்க்கமான அவள் கணவர் வரவே இல்லை. தம்பி அப்போது வெளிநாட்டில் இருந்தான். வீட்டின் மீது கடன் வாங்கி அப்பா என் தேர்தலுக்கு செலவழிக்க கொடுத்தார். கடன்காரர்கள் நெருக்கினார்கள். இறுதி நாட்களில் தான் வாழ்ந்த இடத்தை விட்டு வெளியேறி உயிரை விடும் கொடுமையை என்னாலேயே அப்போது தாங்கியிருக்க முடியாது. நல்ல காலமாக இறைவன் அந்த நிழலிலேயே அவர் உயிரை பறித்து கொண்டு விட்டான். வீட்டை விற்க தம்பி உடன்பட்டான். விற்றுவிட்டு அவனோடு 6-7 மாதங்கள் ஊர் ஊராக சுற்றினேன். பிறகு இந்த வேலை கிடைத்தது. அவன் மறுபடியும் சிகாகோ போனான். நான் இங்கே வந்து 1.5 வருஷமாகிறது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதினா பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத் தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 1 மணி.
1: முதன்மை அலைவரிசையின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோட ஸ்டார். 20 வருடங்களாக திரைத்துறையில் பயணிப்பவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழிகள்ல 25க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. 2006 தொடங்கிய இவருடைய திரைப்பயணம் இன்று வரை தொடருது. ஹரர் ஜேனர்ல நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. யார் இவர்? இந்த கிளிப்பை கேளுங்க.

0: கர்நாடக மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட நடிகை வேதிகா அவர்கள் வளர்ந்தது எல்லாமே மும்பையில தான். 21ஆம் தேதி பிப்ரவரி மாதத்துல பிறந்த வேதிகா அவர்களுடன் உடன் பிறந்தவர் ஒரு இளைய சகோதரர் மட்டுமே. இவர் முதுகலை பட்டம் பெற்றவர், தற்காப்பு கலையிலும் கூடைப்பந்து விளையாட்டிலும் தேர்ச்சி பெற்றவர். சிறு வயதிலிருந்தே நடனத்தின் மீதும் நடிப்பின் மீதும் ஆர்வம் உடையவராக இருந்த வேதிகா அவர்கள் முதன் முதல்ல திரையுலகில் அறிமுகமானது தமிழில தான். என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்கின்ற டைலாக் தான் தமிழில இவர் பேசிய முதல் டைலாக் என்று பேட்டி ஒன்றுல தெரிவிச்சிருக்காங்க நடிகை வேதிகா. 2006ஆம் ஆண்டு நடிகர் அர்ஜுன் அவர்களுடைய இயக்கத்திலும் நடிப்பிலும் வெளியான மதராசி படம் மூலமாக திரையுலகில் அறிமுகமான நடிகை வேதிகா அவர்கள் இந்த படத்துல அஞ்சலி கேரக்டர்ல நடிகர் அர்ஜுன் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்காக இவரும் நடிகர் அர்ஜுன் அவர்களும் உரையாடும் ஒரு உரையாடல் காட்சி வருது மதராசி திரைப்படத்துல இருந்து.
1: குட் மார்னிங்.
2: என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: இல்ல, உங்க கூட பேசலாமா பேச கூடாதான்னு தெரியல, பயமா இருக்கு.
2: ஏ,
1: துப்பாக்கி எல்லாம் பார்த்து பயந்துட்டேன்.
2: எனக்கு பிடிச்சது அப்பா அம்மா, கூட்டு குடும்பம், அமைதி, அவ்வளவுதான் நினைக்கிறேன்.
1: ஒண்ணு விட்டுட்டீங்களே.
2: என்னது?
0: எவ்வளவு தொலைகள் இவள் அவனுக்கு கொடுத்தாலும் அவளை எண்ணாமல் இவனால் இருக்க முடியுமா? தன்னை இம்சிக்கும் அவளை பற்றி இவன் ஏதோ சொல்ல வருகின்றான். நாமும் கேட்போமே. பாடல் வருகிறது காலை திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 1:09.
1: এই কাস্টমার কেয়ার কোর্ট আছে। ও
2: ম্যাডাম,
3: কক,
2: এই KYC আপডেটৰ বাবে বারে বারে মেসেজ কিয় আহি আছে?
3: কারণ ব্যাংকিং সেৱাৰ বাবে নির্ধারিত সময়ৰ ভিতৰত KYC আপডেট কৰা উচিত।
2: পিছে ই হ'ব কেনেকৈ?
3: যদিহে পৰিচয় বা ঠিকনাত কোনো পৰিৱৰ্তন ঘটা নাই, তেন্তে আপোনাৰ বেংক বা ATM বা বিজনেছ কৰেস্পণ্ডেণ্ট অৰ্থাৎ BC ওচৰলৈ যাব, বা বেংকত পঞ্জীয়ন হৈ থকা ইমেইল, মোবাইল নম্বৰ, মোবাইল বেংকিং এপ বা চিঠিৰ জৰিয়তে তাৰ ঘোষণা দিব।
2: আচ্ছা, আৰু যদি কিবা পৰিৱৰ্তন ঘটিছে তেন্তে?
3: এনে ক্ষেত্ৰত পৰিচয় আৰু ঠিকনাৰ শেহতীয়া প্ৰমাণ দেখুৱাই KYC আপডেট কৰিব পৰা যাব।
2: বাস
3: বাস,
2: বুজি পালো।
3: আপোনাৰ KYC আপডেট কৰাৰ বাবে আপোনাৰ ওচৰৰ গাঁও পঞ্চায়তৰ শিবিৰ বা বেংকৰ শাখালৈ যাওক।
2: RBI কয়,
3: জানি লওক, সতৰ্ক হৈ ৰওক।
0: வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை வேதிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. மதராசி, முனி, சக்கரக்கட்டி, காலை, மலைமலை, பரதேசி, காவிய தலைவன், காஞ்சனாத்ரி, பேட்டராப், கஜானா முதலிய படங்கள் தமிழில இவருடைய நடிப்பில் வெளியான படங்கள் ஆகும். 2007 வெளியான முனி திரைப்படத்துல நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு ஜோடியாக பிரியா கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை வேதிகா. தன்னை காதலிப்பவனை பெற்றோருடைய சம்மதத்துடன் திருமணம் செய்யும் பிரியா பேயை கண்டு பயப்படும் கணவனுக்கு ஆறுதலாக இருக்கிறாங்க. அவனுடைய நிலை எதுவாக இருந்தாலும் அவனுக்கு துணையாக நிற்கும் பிரியா கேரக்டர்ல அந்த கேரக்டருக்கு ஏற்ற வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை வேதிகா அவர்கள் முனி திரைப்படத்துல. இப்பொழுது உங்களுக்காக ஒரு சீன் வருது முனி திரைப்படத்துல இருந்து.
4: தொடப்பு கட்டி அடி அடிச்சா போய

0: சும்மா அழாதீங்க. அவளுக்கு பேய் பிடிக்கல, ஒண்ணு பிடிக்கல. அந்த பொண்ணு ஒருத்தன லவ் பண்றா, அதுக்காக டிராமா பண்றா.
1: டிராமாவா? உனக்கு எப்படி தெரியும்?
0: அந்த பையனோட பேசும்போது நான் கேட்டேன்.
2: இவளின் மனம் முழுவதும் அவன் வசம். எப்பொழுதும் காதலன் தான் காதலியை பற்றி கூற வேண்டும் என்பதில்லையே. இந்த காதலி தன்னவனை பற்றி என்ன கூறுகிறாள், தன்னுடைய மன உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துகிறாள் என்பதை பாடல் மூலம் அறிய போகிறோம். பாடல் வருகிறது உங்களுக்காக பரதேசி திரைப்படத்திலிருந்து.

0: விரும்பும் இந்த மதிய நேரத்திலும் மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை வேதிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2008 வெளியான சக்கரக்கட்டி திரைப்படத்துல நாயகனுடைய தோழியாகவும் அவனை ஒருதலையாக காதலிக்கும் ரீமா கேரக்டர்ல தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை வேதிகா. தருண் கோபி அவர்களுடைய இயக்கத்துல வெளியான காலை படத்துல பிருந்தா கேரக்டர்ல மருத்துவம் பயிலும் மாணவியாக தோன்றியிருப்பாங்க. தனக்கு தொல்லை கொடுப்பவனை பற்றி நாயகனிடம் கூற வருபவள் அவன் மேல் காதல் கொண்டு அவனுடன் அவனுடைய ஊருக்கு போறாங்க. முடிவில் தப்பு செய்த தன் தந்தை மடிவதை பார்க்கும் பிருந்தா கேரக்டர்ல வெகு பொருத்தமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை வேதிகா அவர்கள் காலை திரைப்படத்துல. இந்த படத்துல வரும் குட்டி பிசாசே எப்போ நீ போன்ற பாடல்களை பற்றி சொல்லவும் வேண்டுமா, பலருடைய ஃபேவரட் பாடல்கள் அல்லவா. இப்பொழுது உங்களுக்காக இந்த படத்துல இருந்து ஒரு காட்சி வருது.
1: அந்த ஜீவாவை முட்டாளாக்கிட்டீங்களே, அத நினைச்சுதான்.
2: உங்க அப்பா ஜீவாவியா?
1: அந்த ரோம் ஜீவாவை சொன்னேன்.
2: ஓ,
1: உங்களை மாதிரி ஒரு புத்திசாலியே நான் பார்த்ததே இல்ல.
2: கன்ஃபார்ம் லூஸ் தான். எப்படி எப்படி
1: என்ன, நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஜீப் எடுத்தீங்களா? சரி, நம்ம ஜீப்ல தான் ஊருக்கு போக போறோம் நினைச்சேன். ஆனா நீங்க ஏர்போர்ட்ல ஜீப் நிறுத்திட்டு டிக்கெட் போட்டீங்க. ஓகே, நம்ம ஃப்ளைட்ல தான் போக போறோம்னு நினைச்சா நீங்க ஜீப்பை ஏர்போர்ட்ல விட்டுட்டு ஃப்ளைட்லயும் போகாம என்ன அந்த வண்டியில ஏற சொன்னப்போ எதுக்குடா உங்களுக்கு இவ்ளோ கன்ஃபியூஷன் நினைச்சேன். இப்பதான் புரியுது.
2: என்னன்னு,
1: அந்த ஜீவா நம்மள ஃபாலோ பண்ணிட கூடாதுன்னு
2: தானே? ஐயோ, என்ன ஒரு கெஸ்ஸிங், வெரி இன்டெலிஜென்ட்.
0: காதல் உணர்வுகள் உள்ளே வந்துவிட்டால் அது கொடுக்கும் தொல்லைகளை பற்றி விவரிக்க வேண்டியதே இல்லை. அதுவும் ஒருதலையாக என்றால் எவ்விதம் சொல்வது. பாடல் வருகின்றது சக்கரக்கட்டி திரைப்படத்திலிருந்து.

0: படத்துல நடிகர் அர்ஜுன் விஜய் அவர்களுக்கு ஜோடியாக அஞ்சலி என்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க நடிகை வேதிகா. ஊருக்கு வரும் அஞ்சலி நாயகன் மேல் காதல் கொண்டு பின்பு சென்னைக்கு போறாங்க. ஆர்ஜேவாக பணிபுரியும் அஞ்சலியை தேடி வந்த நாயகன் அவன் மேல் காதல் கொண்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறாங்க. முடிவில் இருவரும் திருமணம் செய்து கொண்டு வரும் பொழுது வில்லனால ஆபத்தான சூழ்நிலைக்கு செல்லும் அஞ்சலி பின்பு நாயகனால காப்பாற்றப்படுறாங்க. இந்த படத்துல வரும் பூ பறிக்க பாடல் ரசிகர்களுடைய மனம் கவர்ந்த பாடல்களுக்குள் அடங்கும். இப்பொழுது உங்களுக்காக அஞ்சலி பேசும் ஒரு சீன் வருது.
1: அடிப்படையில நல்ல மனசு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த சண்டித்தனம்? அவனை தான் திட்டான்னு புரியுது அவனுக்கு?
2: புரியுது.
0: எவ்வளவு காதல் கொண்டிருந்தாலும் அத்தனையும் அழகாக கூறிவிட காதலனால் முடியும், காதலியால் முடியுமா? பாடல் வருகின்றது நம்ம நிகழ்ச்சியில மலை மலை திரைப்படத்திலிருந்து.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभी।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: பசியுடன் இருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு உணவாக மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை வேதிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர, மாறுபட்ட நடிப்பையும் தன்னால வெளிப்படுத்த முடியும் என்று ரசிகர்களை இவர் எண்ண வைத்த படம் தான் பரதேசி. 2013 வெளியான இந்த படத்துல அங்கம்மா கேரக்டர்ல நடிகர் அதர்வா அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க நடிகை வேதிகா. தன்னவன் மேல் காதல் கொண்டு அவனுடைய குழந்தையை சுமக்கும் அங்கம்மா, தன்னவன் வருவான் வருவான் என்று காத்திருந்த முடிவில் நரகத்தில் உழலும் தன்னவனிடமே போறாங்க. வெட்கம், காதல், கண்ணீர், தவிப்பு, பிரிவு, வலி, கேலி என அனைத்தையுமே இந்த படத்துல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை வேதிகா அங்கம்மா கேரக்டர்ல. பரதேசி படத்துல அங்கம்மாவாக உயிரோட்டமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களுடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பார் நடிகை வேதிகா. இப்படத்துல வரும் அவத்து பையா பாடலில் இவருடைய நடிப்பையும் பாடலையும் ரசிகர்களால மறக்கவும் முடியுமா? இப்ப உங்களுக்காக பரதேசி படத்துல இருந்து ஒரு சீன் வருது.
4: பழங்கஞ்சி தேடி
1: நேசிக்கும் மங்கையை நேரில் கண்ட பிறகும் இவனால் அமைதியாக இருக்க முடியுமா? பாடல் பாடுகின்றான் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தி, என்ன பதில் கிடைத்தது? பாடல் வருகின்றது உங்களுக்காக முனி திரைப்படத்திலிருந்து.

வேலைகளுக்கு நடுவே இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை வேதிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2014 காவிய தலைவன் திரைப்படத்துல வடிவாம்பால் கேரக்டர்ல சிறப்பாக தன்னுடைய நடிப்பா வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை வேதிகா. நடிப்பின் மீது ஆர்வம் கொண்ட வடிவு அழகாக ஆடவும் பாடவும் தெரிந்தவள். நாடக குழுவில் இணைந்து நாயகனை ஒருதலையாகவும் காதலிக்கிறாங்க. தன்னை வேறொருவன் நேசித்தாலும் தன்னவனை மட்டுமே மனம் முழுவதும் நேசிக்கும் வடிவு அவனுக்காக உறுதுணையாக நாடகத்துல நடிக்கிறாங்க. முடிவில் அவனை இழந்தாலும் அவனுடைய குழந்தையை சுமக்கும் வடிவாக இவருடைய நடிப்பு இந்த படத்துல ரசிகர்களை ஈர்க்கும் வகையில் இருக்கும். காவிய தலைவன் திரைப்படத்துல வரும் யாருமில்லா தனியரங்கில் பாடல் பலருடைய மனதை வருடிய பாடலாகும். இப்படத்துல இவருடைய நடிப்பிற்காக நார்வே தமிழ் பிலிம் ஃபெஸ்டிவல் விருது வழங்கப்பட்டது. இப்பொழுது உங்களுக்காக வடிவு பாடும் ஒரு காட்சி தான் வருது காவிய தலைவன் திரைப்படத்துல இருந்து.

யாரும் இல்லாத இடம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் காதல் என்ற ஒரு உணர்வு உள்ளே வந்த பிறகு அது எத்தகைய பெரிய தனியிடமாக இருந்தாலும் அங்கு அவர்கள் நேசித்தவர்களுடைய ஓசை கேட்டுக்கொண்டுதானே இருக்கும். அப்படித்தான் இங்கொருத்தியின் நிலைமையும் இருக்கின்றது.

0: நம்ம நேயர்களுக்கு நடிகை வேதிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2019 வெளியான காஞ்சனா 3 படத்துல பிரியா கேரக்டர்ல நாயகனுடைய முறைப்பெண்ணாக தோன்றி இருப்பாங்க நடிகை வேதிகா. பேயை கண்டு பயப்படும் இடம், நாயகன் மேல் கொண்ட ஈர்ப்பை வெளிப்படுத்தும் சீன், அப்நார்மல் செயல்களை பார்த்து இவர் கொடுக்கும் எக்ஸ்பிரஷன், இந்த படத்துல தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை வேதிகா. இப்பொழுது உங்களுக்காக காஞ்சனா 3 திரைப்படத்துல இருந்து ஒரு காட்சி வருது.
1: நீ அங்க இல்ல புட்டி, புக் படிச்சுட்டு இருந்தேன், சோஃபாலே தூங்கிட்டேன்.
2: நீ எதையாவது பார்த்து பயந்தியா?
1: நானா? பயமா? ஹலோ,

0: 2024 ஆண்டு வெளியான பேட்டர் அப் திரைப்படத்துல ஜானகி கேரக்டர்ல நடிகர் பிரபுதேவா அவர்களுடன் நடிச்சிருப்பாங்க நடிகை வேதிகா. 2025 ஆண்டு வெளியான கஜானா திரைப்படத்துல ஹேமா என்கின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படமே தமிழ்ல இவருடைய நடிப்பில் நிறைவாக வெளியான படமாகும். இப்பொழுது உங்களுக்காக கஜானா திரைப்படத்துல இருந்து ஒரு உரையாடல் காட்சி வருது.
1: அப்ப ஏன் எழுதல, ஏன் பப்ளிஷ் பண்ணல?
2: I can tell you the reason.
1: I guess guilt makes you silent. லாஸ்ட் 30 இயர்ஸ் ஒரு புக்கும் பப்ளிஷ் பண்ணல, ஒன்னும் பெருசா ஆனும் பண்ணல, இவ்வளவு பெரிய பங்களால தனியா வசிக்கிறீங்க, உங்க டாட்டர் கூட உங்களை மீட் பண்ண வரல, ஏன்?
0: எப்பொழுதுதான் என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வாய்? நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் உன் மீது நான் நேசம் கொண்டு விட்டேன். என்றாவது ஒரு நாளாவது என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளேன் என்று எங்கொருத்தி மன்றாடுகின்றாள் தன்னவனிடம். அவளின் உணர்வுகள் உங்களுக்கு பாடலாக வருகின்றது காலை திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 1:52:30.
1: ৰাইজ সকল, KYC আপডেট সংক্রান্তীয় মেসেজক আহ্বান নকৰিব। ততালিকে KYC আপডেট কৰক। যদিহে পৰিচয় বা ঠিকনাৰ কোনো পৰিৱৰ্তন হোৱা নাই, তেন্তে আপোনাৰ বেংক বা ATM বা বিজনেছ কৰেসপণ্ডেণ্ট অর্থাৎ BC ওচৰলৈ যাব বা বেংকত পঞ্জীয়ন হৈ থকা ইমেইল বা মোবাইল নম্বৰ বা মোবাইল বেংকিং এপ বা চিঠিৰ জৰিয়তে ঘোষণা দিব। আৰু যদি কোনো পৰিৱৰ্তন ঘটিছে, তেন্তে পৰিচয় আৰু ঠিকনাৰ শেহতীয়া প্ৰমাণ দেখাব। একাউণ্ট সক্ৰিয় ৰাখি বেংকিং সেৱাৰ সুবিধা ল'ব। আপোনাৰ KYC আপডেট কৰাৰ বাবে আপোনাৰ ওচৰৰ গাঁও পঞ্চায়তৰ শিবিৰ বা বেংকৰ শাখালৈ যাওক।
2: RBIয়ে কয়,
3: জানি লওক, সতৰ্ক হৈ ৰওক।
4: மகளிர் நேரம் நிகழ்ச்சியுடைய நிறைவுத்தனத்துக்கு வந்தாச்சு. ரசிகர்களுடைய நினைவில் வலம் வரும் நடிகைகளில் ஒருவரான நடிகை வேதிகா அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தொடர் உழைப்பும் நேர்மறை எண்ணங்களும் உடன் இருந்தால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.
5: மாட்டிக்கு

வானிலை முன்னறிவிப்பு. இந்திய வானிலை ஆய்வுத்துறை சென்னை மண்டல வானிலை மையம் விடுத்துள்ள மீனவர்களுக்கான அறிவிப்பு. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலவிய குறைந்த காற்றழுத்த பகுதி தென்மேற்கு வங்காள விரிகுடாவின் பல பகுதிகளிலும், அதை ஒட்டிய தென்கிழக்கு, மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி, சில சமயங்களில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் திடீரென அதிகரிக்கும் பலத்த காற்றுடன் கூடிய சூறாவளி வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. இன்று அந்தமான் கடற்பரப்பில் கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளிலும், அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை வேகத்தில் வீசும் காற்று, சில சமயங்களில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை வேகத்தில் திடீரென அதிகரித்து பலத்த காற்றுடன் கூடிய சூறாவளி வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. இதே நிலை 17 தேதி வரை நிலவ வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

அன்னை இல்லம் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 2:23:35.

அனுபவி ராஜா அனுபவி படத்திலிருந்து பாடல் உழைக்க கேட்டீர்கள். நேரம்

0: ஒலித்த அந்த பாடலின் படம் அரசிளங்குமாரி. நேரம் 2:35:30.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:20

0: கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேரம் 2:37, 15 நொடி.

0: அவன்தான் மனிதன் படத்திற்காக ஒலித்த குரல்கள். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.
1: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனே?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி.

டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடியது பலே பாண்டியா படத்திற்காக. நேரம் 2:51. 35 நொடி.

தொடர்கிறது. நேரம் 2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை, கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை, ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. புதுச்சேரியில் 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 23.6 டிகிரி செல்சியஸ் மதுரை மற்றும் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை ராமநாதபுரம் மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2

0: 1.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, மதுரை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. கடலூர், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்து தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு பருவமழை வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள், அந்தமான் கடற்பரப்பு, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் 16ஆம் தேதி முதல் தொடங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. அத்துடன் தொடர்புடைய 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தேனி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை கோயம்புத்தூர், நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 16ஆம் தேதி அன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. 17ஆம் தேதி அன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு நிலவும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 34.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.6 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கி சாத் மே கனகலதா. ब्रिक्स देशों के विदेश मंत्रियों की 2 दिन की बैठक नई दिल्ली में चल रही है. इसकी अध्यक्षता विदेश मंत्री डॉ एस जयशंकर कर रहे हैं. बैठक में ब्रिक्स देशों के विदेश मंत्रियों के अलावा सदस्य और भागीदार देशों के शिष्टमंडल प्रमुख भी हिस्सा ले रहे हैं. इस अवसर पर विदेश मंत्री डॉ एस जयशंकर ने कहा कि ब्रिक्स चल रहे संघर्ष के दौरान सार्थक भूमिका निभा सकता है.
2: हम ऐसे समय में मिल रहे हैं जब दुनिया तेजी से बदल रही है. अंतर्राष्ट्रीय तनाव, संघर्ष, आर्थिक अनिश्चितता और व्यापार, तकनीक तथा जलवायु से जुड़ी चुनौतियां वैश्विक स्थिति को प्रभावित कर रही हैं. ऐसे समय में ब्रिक्स से सकारात्मक और स्थिर भूमिका निभाने की उम्मीद बढ़ी है. आज कई देश ऊर्जा, भोजन, उर्वरक, स्वास्थ्य सुरक्षा और वित्तीय सहायता जैसी चुनौतियों का सामना कर रहे हैं. ब्रिक्स उन्हें इन समस्याओं से बेहतर तरीके से निपटने में सहायता कर सकता है.
1: डॉक्टर जयशंकर ने कहा कि शांति और सुरक्षा वैश्विक व्यवस्था के केंद्र में है. उन्होंने भागीदार देशों को उनकी उपस्थिति तथा सहयोग मजबूत करने की प्रतिबद्धता के लिए धन्यवाद दिया. प्रधानमंत्री नरेंद्र मोदी ने आज ब्रिक्स देशों के विदेश मंत्रियों से मुलाकात की. भारत की अध्यक्षता में आयोजित इस वर्ष की बैठक का विषय है लचीलापन, नवाचार, सहयोग और सतत विकास के लिए निर्माण. ये विषय भारत प्रधानमंत्री नरेंद्र मोदी के मानवता प्रथम और जन केंद्रित दृष्टिकोण से प्रेरित है. प्रधानमंत्री नरेंद्र मोदी कल संयुक्त अरब अमीरात, नीदरलैंड, स्वीडन, नॉर्वे और इटली की 6 दिन की यात्रा पर रवाना होंगे। यात्रा के पहले चरण में प्रधानमंत्री नरेंद्र मोदी संयुक्त अरब अमीरात जाएंगे। इस दौरान प्रधानमंत्री मोदी अबूधाबी में यूएई के राष्ट्रपति शेख मोहम्मद बिन जायद अल नहयान से मुलाकात करेंगे। दोनों नेता भारत और संयुक्त अरब अमीरात की मजबूत साझेदारी को एक और नए स्तर पर ले जाने के लिए

குழுவினருடன் கலாபவன் மணி பாடியது கருமாடிக்குட்டன் படத்திற்காக. நேரம் 3:23.

கேட்ட பாடல் தேசாப் படத்திலிருந்து இடம்பெற்றது. நேயர்கள் இதுவரை கேட்டது பன்மொழி பாடல்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 KHz. நேரம் 3:30 20. சங்கீத சாரல் இன்றைய நிகழ்ச்சியில் மைசூர் எம் நாகராஜ் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக வந்தே நிசமகம் என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் கிருதி, ஹம்சத்வனி ராகம், ஆதிதாளம்.

அடுத்து லலிதே ஸ்ரீ எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பைரவிராகம், ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் நிறைவாக இந்த கண்ணானந்த மேமி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பிலகரி ராகம், ரூபகதாளம்.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது கவிதாலயாவின் வரவு நல்ல உறவு திரைப்பட ஒளிச்சித்திரம். இதிலடுத்தவர்கள் கிஷ்மு, இளவரசன், ராகவ், கோபி, குரு, பாலு, ரேகா, அன்னபூரணி, வித்யா, கல்யாண், கோகிலா, விசு மற்றும் பலர். இசை சங்கர் கணேஷ், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் விசு.
2: எனக்கு மேடையில் அவ்வளவா பேசி பழக்கம் இல்லை, இருந்தாலும் இன்னைக்கு நான் பேசித்தான் ஆகணும், அதனால பேசுறேன். நான் ரிட்டையர் ஆக போறேன்னு எனக்கு கடந்த 2 மாசமாவே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா நம்ம மேனேஜர் சார் இருக்காரு, அவர்கிட்ட நான் ரொம்ப நாளா, சார் எனக்கு ஏதாவது ப்ரமோஷன் கொடுங்க, ஏதாவது இன்க்ரிமெண்ட் கொடுங்க, ஏதாவது நல்ல ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவர் காதலியே போட்டுக்க மாட்டார். ஆனா கடந்த 2 மாசமா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா ஹெல்ப் பண்ணணுமா கேட்டுக்கிட்டே இருக்கார். ஏன்னா நான் ரிட்டையர் ஆகி போட போறேன். அதனால இப்போ ஆபீஸ் லெட்டர் அடிக்க சொன்னாலே நம்ம டைபிஸ்ட் சண்பகம் 1-30 தடவை கேட்டு 3 தடவை புடவையை பிடிச்சிட்டு ஓடினதுக்கு அப்புறம் சாயந்தரம் 5:30 மணிக்கு 10-15 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட அடிச்சு தருவா. ஆனா கடந்த 2 மாசமா என் பின்னாடியே ஓடி வந்து, சார் உங்களுக்கு ஏதாவது அபிஷியல் லெட்டர் அடிச்சு தரவா, பர்சனல் லெட்டர் அடிச்சு தரவா அப்படின்னு சொல்றா. ஏன்னா நான் ரிட்டையர் ஆக போறேன். அதனால உயிர் போறதா இருந்தா கூட 1.5 மணி நேரம் கழிச்சுதான் தண்ணி கொண்டு வந்து தருவா நம்ம பியூன் வின்சென்ட். ஆனா கடந்த 2 மாசமா சட்டிப்பானையும் கையுமா என் பின்னாடியே அலையறான், சார் தண்ணி வேணுமா தண்ணி வேணுமான்னு. ஏன்னா நான் ரிட்டையர் ஆகி போயிட போறேனே. அதனால ஒரு நிமிஷம், ஹலோ, ஏன் சார் மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க? உட்காருங்க, இன்னும் கொஞ்சம் பேசுறேனே. ரொம்ப பேசிட்டீங்க, போதும், உட்காருங்க. ஏன் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? உட்காருங்க. எல்லாருக்கும் வணக்கம். சாதாரணமா சிரிக்க சிரிக்க பேசுற அம்பலவானோட வார்த்தைகள் இன்னைக்கு எல்லாருடைய நெஞ்சிலையும் ஈட்டியா குத்துது. இந்த மாற்றத்தை நீங்க எல்லாம் இன்னைக்கு தான் பாக்குறீங்க. அவருடைய உயிர் தோழங்கிற முறையில சொல்றேன், 2-3 மாசமாவே அவருடைய பேச்சில் இந்த மாற்றத்தை நான் கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். அவர் மனசுக்குள்ள ஒரு விதமான காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அவர் மனசு எப்பவும் போல அதே வெள்ளதான். நாம யாரும் அவரை மிஸ்டேக் பண்ணிக்க கூடாது. இப்போ நாம அம்பலவாணரோட வாழ்க்கையை அவருடைய மனைவி திருமதி காமாட்சி அம்பலவாணர்கிட்ட

0: ஒப்படைக்கிறோம். கமாச்சி கமாச்சி
1: இனிமே இந்த வீட்டுக்கு நீங்க தான் ராஜா.
2: காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு முக்கிய காரணமே நீ அனாதைங்கிறது தான். கண்டிப்பா எங்க வீட்டில் நீ ரெண்டு நாளைக்கு மேல தங்க முடியாது. வீட்டை விட்டு ஓடி போயிடணும்னு நினைப்பேன். அப்ப ஓடி போறதுக்கு உனக்கு ஒரு உறவுக்காரங்க வீடும் இருக்கக்கூடாது. அதனாலதான் அனாதையான்னு உன்னை நான் காதலிச்சேன்.
3: ஏன் உங்க வீட்டில் இருக்கிறவங்க அவ்வளவு மோசமா?
2: எங்க வீட்டில் இந்த சொந்தம் பந்தம் பாசம் இதெல்லாம் மருந்துக்கு கூட கிடையாது. நான் எங்க அப்பா கிட்ட பேசியே கிட்டத்தட்ட 2 மாசம் இருக்கும். என் தம்பி முகத்தை பார்த்தே 2 வாரம் இருக்கும். ஆனா நாங்க எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். விதி ஏன்னு

0: அதான் எங்க அப்பா. அப்பா,
1: ம்,
0: இவளை நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ம்,
0: உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்.
1: எதுக்கு?
0: கல்யாணமானா அப்பா காலில் பையன் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது உலக வழக்கம்.
1: எனக்கு இந்த அப்பா பிள்ளை மருமக இந்த உறவு முறையெல்லாம் கிடையாதுன்னு உனக்கு தெரியுமே.
2: அப்பாவா ஆசீர்வாதம் பண்ணலைனாலும் ஒரு பெரியவருங்கிற முறையில் ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதா?
0: உள்ள போயிடலாமா?
1: ஒரு நிமிஷம், உன் பேர் என்ன? பேரை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இல்லை, இந்த வீட்லயே இருக்க போறேன், எப்பவாவது இருக்காவது கூப்பிட வேண்டி வந்தா என்ன பேரை வச்சு கூப்பிடணுங்கிறதுக்காக தான் கேட்டேன்.
2: நீங்க என்ன கூப்பிடவே வேண்டாம், அப்படியே கூப்பிடுறதா இருந்தாலும் மருமகளேன்னு தான் கூப்பிடணும். எனக்கு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கலையா?
0: சாரி, எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தெரியாது.
2: பரவாயில்ல. இது பாருங்க, உங்க அப்பா ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு? முதல்ல அதை பத்தி சொல்லுங்க, அப்புறம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்.
0: உமா, எல்லாரையும் போல பாசமுள்ள பொறுப்புள்ள குடும்பஸ்தரா தான் எங்க அப்பா இருந்தாரு. அப்ப எனக்கு 6 வயசு, என் தம்பிக்கு 2 வயசு, குடும்பத்தில் ஒரு சின்ன பணச்சிக்கல். எங்க அப்பா எங்க அம்மாவோட நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு மார்வாடி கடையில் அடகு வைக்க போனாரு. அங்க போன அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாம் கவரிங்.
1: எனக்கு கொஞ்சம் பணச்சிக்கல், அடமான வைக்க பீரோ இருந்த நகைகளை மார்வாடி கடைக்கு எடுத்துட்டு போனேன். அங்கதான் தெரிய வந்தது அது அத்தனையும் போலின்னு. கல்யாணமான புதுசுல இது நீங்க கிட்ட சொல்லியிருக்க வேணாம், அதை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல. நம்ம ரெண்டு பேருக்கும் 2 குழந்தைகள் பிறந்த அப்புறமும் நீ அதை சொல்லலன்னா நீ என்ன நம்பலன்னு அர்த்தம். ஐ எம் சாரி சரஸ்வதி, உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல, நீ என்ன ஏமாத்துக்க.
2: என்ன இருந்தாலும் உங்க அம்மா மேல தாங்க தப்பு. 2 குழந்தைங்க பிறக்கிற வரைக்கும் எவ்வளவு நாள் தனியா இருந்திருப்பாங்க? விஷயத்தை பக்குவமா உங்க அப்பா கிட்ட எடுத்து சொல்லிருக்கலாம்ல. உங்க அம்மா உங்க அப்பாவை ஏமாத்ததான் ஏமாத்திட்டாங்க.
0: எங்க அப்பா கூட அதை மறந்துட்டாரு, ஆனா எங்க பாட்டியால தான் தாங்கிக்க முடியல. ஒரு நாள் எங்க பாட்டி,
3: ஏதோ பெரித்தனத்துல இப்படி செஞ்சிட்டப்பா, என்ன காப்பாத்துப்பா, என்ன காப்பாத்துமா.
1: உனக்கு என் பொண்டாட்டிய விட கேவலம் அந்த 15 பவுன் நகை பெருசா போச்சு இல்ல, அதுக்காக அவளை உயிரோட எரிச்சிட்டே. சாரிம்மா, நீ என்ன ஏமாத்திட்ட. அத்தை, நடந்தது நடந்து போச்சு, நீங்க தான் எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்தணும்.
4: என்னையா சொன்னேன், என் பொண்ணை உயிரோட கொளுத்தினா உங்க அம்மாவை நான் காப்பாத்தணுமா? யோ, அவ தூக்கல தொங்கி வச்சாயா, என் பொண்ணுடைய ஆத்மா சாந்தி அடையும், அது வரைக்கும் சும்மா விட மாட்டேன்.
2: அவங்களும் உங்க அப்பா எதிர்பார்த்த மாதிரி நடந்துக்கல. அப்புறம் என்னாச்சு?
0: கேஸ் கோர்ட்டுக்கு

0: எங்க அம்மாவோட அப்பாவும் அம்மாவும் சட்டிப்பான வரைக்கும் அடகு வச்சு கேச நடத்தி எங்க அப்பாவோட அம்மாவுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த கேஸுக்கு முக்கிய சாட்சியே நான் தான். அன்னிலேந்து இன்னி வரைக்கும் எங்க அப்பாவுக்கு பந்தபாசம் கிடையாது, நல்ல நாள் பண்டிகை கிடையாது. அவரோட உலகமே அத்தனை கஷ்டத்திலையும் அவர் கூட இருந்த நண்பர் அம்பலவாணர் தான். பெத்த கடனுக்கு தினத்துக்கு எனக்கு 25 ரூபா பேட்டா கொடுப்பாரு, என் தம்பிக்கு 25 ரூபா பேட்டா. நாங்களே படித்தோம், நாங்களே வளர்ந்தோம். எனக்கு வேலை கிடைச்ச முதல் மாச சம்பளத்தை கூட அவர்கிட்ட கொடுத்தேன், அது கூட அவர் வாங்க மறுத்துட்டாரு. இதை நீயே வச்சுக்க, சொந்த காலில் நின்னுக்க, நாளையிலேருந்து அந்த 25 ரூபா பேட்டா கிடையாதுன்னுட்டாரு. உமா, இந்த வீடே இப்ப நரகமா இருக்கு, இதை நீ தான் சொர்க்கமா மாத்தணும்.
1: யாரது?
0: என் தம்பியா இருக்கும்.
1: நான் உங்க அண்ணி. மணி என்ன, இத்தனை நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா என்ன அர்த்தம்?
2: என்ன இதுவரைக்கும் யாரும் கேட்டதும் இல்ல, கேக்குறதும் அனுமதிக்கிறதும் இல்ல.
1: ஐயோ, நானும் அண்ணியா கேக்கல, கல்யாணமானவங்கிற முறையில சொல்றேன். இனிமே நானும் என் புருஷனும் பெட்ரூம் குள்ள போனதுக்கு அப்புறம் கதவை தட்டினா கதவை திறக்க மாட்டேன். அதே மாதிரி ஒரு வயசானவரை தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்றதையும் அனுமதிக்க மாட்டேன். இதுதான் கடைசி தடவை. இனிமே வீட்டுக்கு 8 மணிக்குள்ள வந்துடணும், இல்லனா ரோட்ல தான் படுக்கணும். கதவை சாத்திட்டு வா.
0: அப்பா, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நமஸ்காரம் பண்ணிடாதே, ஒரு நிமிஷம். நீ மாட்டிக்க இந்த மாதிரி நல்ல நாள் பண்டிகையில சின்னவங்க பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்றதுல பெரியவங்களுக்கு ஒரு சந்தோஷம், பெரியவங்க சின்னவங்களுக்கு இந்த மாதிரி பரிசு பொருள் வாங்கி கொடுக்கறதுல சின்னவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம சௌக்கியமா?
1: வெளியே போயிருக்காரு.
0: இதுக்கும்

0: ரிட்டையர் ஆயிட்டு வீட்டுல சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருக்கேன். போறதுலதான் சந்தேகம்னா என்கிட்ட கேக்குறது? ஒரு வயசு பையன் கிட்ட என்ன சந்தேகம்?
1: வேற ஏதோ ஒரு வயசு பையன் கிட்ட சந்தேகம் கேட்டேன். நீ பொறுக்கிறதுக்கு முன்னால இருந்தே சந்திரசேகர் மாமா இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அவர் பையன் கிட்ட தானே சந்தேகம் கேட்டேன். நான் என்ன திருட்டு தனமா வாழைத்தோப்புக்குள்ளையும் தென்னந்தோப்புக்குள்ளையும் சந்தேகம் கேட்டேன். எல்லாருக்கும் தெரியுற மாதிரி இதே ரோடு வழியா தான் நடந்து போனேன். அந்த வீட்டுல அவங்க அண்ணி கூட இருந்தாங்க. எல்லா சப்ஜெக்ட்லயும் 70-80 மார்க் வாங்கிட்டு கணக்குல மட்டும் கம்மியா மார்க் வாங்க எனக்கு வெக்கமா இருந்துச்சு. வேற யாருக்கிட்டயாவது டியூஷன் வச்சுக்கிட்டா மாசம் மாசம் பணம் நம்ம தானே கட்டி ஆகணும். பண்ணது எனக்கு தப்பா தெரியல. நீங்க தான் எதோ கற்பனை பண்றீங்க.
2: அப்பா வளர்மதி நல்ல பொண்ணு, அவளை நீங்களே தப்பா நினைச்சு அசிங்கப்படுத்துறீங்க போல இருக்கு.
3: ஏன்பா நீங்க எப்படி அவளுக்கு பாடத்துல சந்தேகம் சொல்லி தர முடியும்? அந்த காலத்து பிகாம் கூட இந்த காலத்துல ஒரு 7 கிளாஸ் கணக்கு போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சிலபஸ் எல்லாம் அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு கோஜிகேஷன் காலேஜ்ல ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட சந்தேகம் கேட்கறதோ இல்ல ஒரு பையன் பொண்ணு கிட்ட சந்தேகம் கேட்கறதோ சர்வசாதாரணமான விஷயம். இத போய் இவ்வளவு பெருசுப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டீங்க.
4: மாமா வளர்மதி புத்திசாலி, தப்பு நடந்துக்க மாட்டா. கொஞ்சம் உள்ள வரீங்களா? இது பாருங்க, பனமரத்தடியில பாலை குடிச்சா கூட கள்ளுன்னு நினைச்சது அந்த காலம். ஆனா கள்ளியே குடிச்சா கூட பாலா இருக்கலாம் இல்லையான்னு நினைக்கிறது இந்த காலம்.
3: அம்மா வளர்மதி, நீ சின்ன பொண்ண, ரெண்டும் கட்டா, தப்பு எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அப்பா பயந்துட்டேன். ஆனா இப்பதான் புரியுது, நீ ரெண்டும் கட்டா இல்ல நான் தான் ரெண்டும் கட்டா. என்ன மன்னிச்சிருமா?

0: அப்பா என்ன போய் இப்படி பேசுறீங்க?
1: இல்ல என்ன மன்னிச்சிருமானே.
2: மிஸ்டர் அம்பலவாணன், இதுல 140,000 ரூபாய்க்கு செக் இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெட் ஆபீஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி மேக்ஸிமம் எஸ்கிரேஷியா கிராஜுவேட் கிடைக்க ஏற்பாடு பண்ணிட்டேன்.
1: ரொம்ப நன்றி சார்.
2: மிஸ்டர் அம்பலவாணன், உங்களுக்கு தெரியாது இல்ல, இது கவர்மெண்ட் ஆபீஸ் இல்ல, பிரைவேட் கம்பெனி. இங்க மாசம் மாசம் பென்ஷன் அது இதெல்லாம் கிடையாது. இதுதான் நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிற கடைசி பணம். இதை கடைசி வரைக்கும் ஜாக்கிரதையா வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமா நடத்துங்க. வாழ்த்துக்கள்.
1: மிஸ்டர் அம்பலவாணன், என்னடா இப்படி சொல்றானேன்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்துல சொந்தம் பந்தம் பாசம் இதெல்லாம் சுத்த ஹம்பல். இந்த உலகமே சூரியனை சுத்தி வர்ற மாதிரி இந்த உலகத்துல இருக்க மனுஷங்கள்லாம் பணத்தை தான் சுத்தி சுத்தி வருவாங்க. உங்க பையில இருக்கிற இந்த 140,000 ரூபாய் பணம் எவ்வளவு நாளைக்கு உங்க பேர்ல உங்க பேங்க்ல உங்க அக்கவுண்ட்ல இருக்கோ அவ்வளவு நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு வீட்டுல ராஜ மரியாதை. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு மாடா உழைச்சிங்க பிரதிபலனா ஆயுசு ஃபுல்லா நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்துருக்காங்க. இதை கொண்டு போய் மார்கழி மாசத்துல கோயில்ல சுண்டல் விநியோகம் பண்ற மாதிரி பண்ணாதீங்க. பேங்க்ல பிக்சட் டெபாசிட்ல போட்டு வச்சு வர்ற வட்டியை மட்டும் செலவு பண்ணுங்க. அசல் அப்படியே இருக்கணும். புரிஞ்சுதா
3: சந்திரசேகர்? இதை பத்தி எனக்கு என்ன கவலை? என் வீட்டில் ஃபைனான்ஸ் மினிஸ்டரே என் பொண்டாட்டி தான். இந்த செக்கு கொண்டு போய் அப்படியே வகையில் கொடுத்துருவேன். அவன் ஏதாவது பிளான் போட்டு வச்சிருப்பா. நான் வரேன்.
1: வர்றேன்னு சொல்லாதீங்க, போறேன்னு சொல்லுங்க. நீங்கள் திரும்ப அடிக்கடி இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதையே இருக்காது. அதான் உலகம். ஏதோ அவன் அவன் அப்பா வீட்டு சுத்த நீங்கள் எடுத்துட்டு போயிடுற மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்கானுங்க. பிளாக்ஹார்ட்ஸ், போங்க போங்க.
4: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு வரவு நல்ல உறவு திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். வரவு நல்ல உறவு திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
3: இதுல திருநெல்வேலி அல்வா இருக்கு, குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு நீ சாப்பிடு. இதுல
5: என்ன மறக்கணும் சார், தனியா நின்னுட்டு
3: இருக்கீங்க.
5: விஷயத்தை சொல்லிட்டு கோச்சுக்கங்க. மறக்கணும்
3: மைனர் சார், அதுதான் கட்டவும் வரும். நான் வாழ்க்கையில கடைசியா சம்பாதிச்ச பணம் அதுல எவ்வளவு ஆசையா உனக்கு நான் திருநெல்வேலி அல்வா வாங்கி வந்தேன். அதுல ஒரு துண்டு எடுத்து வாயில போட்டுக்கிட்டே.
5: நீங்க திருநெல்வேலி அல்வா மட்டும்தான் வாங்கிட்டு வந்தீங்களா?
3: பூ கூட வாங்கி வந்தனே.
5: அது தலையில இருக்கே. அல்வாங்கிறது சுகங்க, அது குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன். பூங்கிறது உரிமை, அதை நான் தலையில வச்சுக்கிட்டேன்.
3: அது சரி, இருந்தாலும் அந்த திருநெல்வேலி அல்வாவில எவ்வளவு நெய்யை ஊத்தி எவ்வளவு நல்லா இருந்து தெரியுமா?
5: அதோட ருசியை நான் சாப்பிட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? குழந்தைங்க முகத்திலிருந்து தெரிஞ்சுக்க முடியாதா?
3: காளமாட்டுக்கு பசுமாடு மேல ஆசை, பசுமாட்டுக்கு கண்ணுக்குட்டி மேல ஆசை.
5: காளமாட்டை இங்கதான் இல்லாம எல்லா சமயத்திலையும் பசுவால ரசிக்க முடியாதுங்க. அதனாலதான் கண்ணுக்குட்டி மூலமா காளையை ரசிக்குது.
3: கொன்னுட்ட இதே வார்த்தையை 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். நடந்திருக்கிற விஷயமே வேற. கோயில் வாசல் இதெல்லாம் பேச வேண்டாம், வீட்டுக்கு போய் பேசலாமா?

0: பண்ணினேன்.
1: என்ன காமாட்சிதா சிங்கம், நமக்கு மட்டுமா பண்ணின?
0: ஏன் நமக்கு மட்டும் பண்ணினா என்ன தப்பு?
1: இத்தனை வயசுக்கு மேல நமக்கு மட்டும் நீ பண்ணிருக்க கூடாது, குழந்தைகளுக்கும் சேர்த்துதான் பண்ணிருக்கணும். ஏன் காமாட்சி அழற?
0: இப்படி சொல்லுவீங்க என்னதான் எதிர்பார்த்தேன். அதான் ஆனந்த கண்ணீர்.
1: என்ன காமாட்சி சொல்ற?
0: குழந்தைங்க உங்களுக்கு வந்திருக்கிற பணத்துல கொஞ்சம் திட்டம் போட்டிருக்காங்க, ஆனா அந்த பணத்துக்கு நீங்க என்ன திட்டம் போட்டிருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அப்பாவுக்கு தனக்குன்னு தனியா எதுவுமே கிடையாது, பிடிக்கவும் பிடிக்காது. உங்களையும் உங்க எதிர்காலத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான்டா ஏதாவது திட்டம் போட்டிருப்பாருன்னு நான் சொன்னேன். பாத்தீங்களா, இந்த அல்வாவை கூட தனியா சாப்பிட உங்களுக்கு பிடிக்கல. உங்களை நான் நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கேன்ல?
1: இல்ல, அந்த பணத்துக்கு நான் ஒரு திட்டம் போட்டிருப்பேன் எப்படி எதிர்பார்த்தேன்? 222 ரூபாய் சம்பளக்காரனா உன் கையை பிடிச்சேன். அன்னில இருந்து இனி வரைக்கும் நான் இங்க திட்டம் போட்டிருக்கேன். குழந்தைகளை பெத்தது நீ, படிக்க வச்சது நீ, வளர்த்தது நீ, ஆளாக்கினது நீ, கரை சேர்த்தது நீ, கல்யாணம் காட்சி பண்ணி வச்சது நீ. இப்ப நான் சோடாமா அதை குடிக்க போறது குழந்தைகள், ஆனா ஓப்பனர் நீ ஏச்சே. சோடா எப்படி தனியா திட்டம் போடும்?
0: இல்ல, தொகை பெருசா இருக்கேன்னு பார்த்தேன்.
1: ஆனா செலவழிக்க போறது அதே பழைய பொண்டாட்டி தானே. பணம் பெருசா வந்த உடனே உன் புருஷன் பால் மாறிடுவான்னு நினைச்சேன். இந்த பாரு, நீ வேணா சொல்லு, நாளைக்கே அந்த பணத்தை ஃபுல்லா டிரா பண்ணி கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துறேன். நீ என்ன வேணா செய், எனக்கு பொறுப்பு விட்டுதுப்பா. காமாட்சி, மாப்பிள வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு 40,000 ரூபாய் பணம் கொடுக்கணும்னு சரி, நம்ம தமிழரச பாண்டிச்சேரியில வீடு கட்டுறதுக்கு 1,00,000 ரூபாய் பணம் கொடுக்கணும்னு சரி, எனக்கு சம்மதம் தான். அதே மாதிரி இளங்கோ இந்த திண்டிவனத்துல வீடு கட்டுறதுக்கு இந்த மரக்கான வீட்டை விற்கிறதுலயும் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா
0: ஆனா என்னங்க,
1: கல்யாணம் பண்ணி வைக்க வீட்டில் வயசு வந்த பொண்ணு ஒருத்தி இருக்கா, வளர்மதி, மறந்துட்டியா?
0: அவளும் என் வயிற்றுல பிறந்தவ தானே, மறப்பேனா? கேட்டேன், அதுக்கு குழந்தைங்க என்ன சொன்னாங்க தெரியுமா?
2: ஏமா, அப்பா பணத்தில் மட்டும்தான் வளர்மதிக்கு கல்யாணம் பண்ண முடியும் நீ நினைக்கிறியா?
3: நாங்கள் ரெண்டு பேரும் அவ கூட பிறந்த அண்ணங்கன்றதையும் மறந்துட்டியா?
2: இதை பாருமா, அப்பாவுக்கு வந்து இருக்கிற பணத்தில் காலெலாம் எங்களுக்கு வேணாம், போதுமா?
3: அந்த பணத்தை ஏதாவது அநாத ஆசிரமத்துக்கு வச்சிட சொல்லு.
4: அப்பவும் வளர்மதி கல்யாணத்தை நாங்க மூணு பேரும் எப்படி ஜாம் ஜாம் நடத்துறோம் பாரு.
1: சரி சரி சரி,

இந்த குடும்பத்துக்கு முக்கிய முதல்ல மாப்பிள்ள. மாப்பிள்ள வாங்க, கலைச்செல்வி வாமா. நீங்க ஆரம்பிக்க போற பிசினஸ் ஓஹோன்னு வந்து நீங்க ஒரு பெரிய ஜிடி நாயுடு மாதிரி வரணும்னு வாழ்த்துறேன். தமிழர்சா வா வா வா வா. மாமாதேவி, அப்பாவோட வீட்டுல பையன் இருக்கிறத விட பையன் கட்ட போற வீட்டுல இருந்த அப்பா அம்மா இருக்கிறதுலதான் இந்த அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம். சீக்கிரம் வீடு கட்டணும், நாம சந்தோஷமா கிரகப்பிரவேசம் பண்றோம். குடுமா, இளங்கோ வாப்பா, மரகதம் வாமா வாமா. இந்த கவர்ல இந்த வீட்டோட எல்லா ஒரிஜினல் பத்திரமும் இருக்கு. இந்த வீட்டை நீங்க யாருக்கு வேணும்னாலும் வித்துக்கலாம். அந்த பணத்தை ஃபுல்லா நீங்களே எடுத்துக்கலாம். அதை வச்சுக்கிட்டு திண்டிவனத்துல ஒரு பெருசா வீடு கட்டிக்கலாம். எங்க கையெழுத்து போட சொன்னாலும் போட நான் தயாரா இருக்கேன். இந்தாங்க. இந்த பையனுமே எனக்கு தேவையில்லையே, அதை யாருக்கு கொடுக்கலாம்? இருப்பா இருப்பா இருப்பா.

0: வெரி குட், நம்ம ரூம் செட்டில் ஆயிடுச்சு. தேவி, இந்த ரேஷன் கார்டு பால் கார்டு எல்லாம் எங்க வைக்கிறது?
1: உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. எங்கேயாவது வச்சுட்டு அப்புறம் எங்களை திட்டுவீங்க. மாமா கிட்ட கொடுங்க, அவர் பத்திரமா வச்சுப்பார்.
2: எங்கிட்ட குடுறா, எங்கிட்ட குடுறா. நான் தான் பொறுப்பானவனா? மருமகளே சர்டிபிகேட் கொடுத்துட்டா.
1: ஏன்னா இனிமே அவர் தானே ரேஷன் பால் எல்லாம் வாங்கணும். மாமா, இந்த ஊர்ல பால் வண்டி நாளே முக்கம் மணிக்கெல்லாம் வந்துருமா, மறந்துடாதீங்க.
2: தாத்தாவே ஆடி போய் உட்காந்துருக்கிறேன். நீ உங்க அப்பா ரூமுக்கு போமா?
0: அப்புறம் தேவி, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா?
1: ஒண்ணு செய்யுங்க, அந்த ரெண்டு பேரும் எடுத்துட்டு போய் நம்ம ரூம்ல போட்டுருங்க.
0: நம்ம ரூம்லயா?

0: பேரும் இன்னொன்னு உங்க குழந்தைங்க பேரும் பக்கத்து வீட்ல போட முடியும்.
1: நீ ரோட்ல போடுவியோ இல்ல சமுத்திரத்துல தான் போடுவியோ, இதெல்லாம் யார் ரூமுக்குள்ள வரக்கூடாது.
0: இப்படி சொன்னா எப்படி என்ன உனக்கு தொந்தரவா இருக்குன்னா வேற எங்க போடுறது?
1: ஏ இந்த ரூம்ல போடுறது?
0: இந்த ரூம்ல ஏற்கனவே ரெண்டு கட்டில், என்னோட டேபிள் சேர், அப்பா அம்மாவோட பீரோ பெட்டி, இதை தவிர அண்ணியோட பீரோவும் குழந்தைங்களோட பீரோவும் போட்டா அப்பாவுக்கு தொந்தரவா இருக்காதா?
1: என்னடி பேசுற, அதுக்காக நான் மைசூர் மகாராஜா பேலஸ் வாங்க முடியும்?
2: ஐயே இதுக்கு எதுக்கு நான் சண்டை? உங்க அப்பாவும் நானும் கட்டிலேயே பிறந்து கட்டிலேயேவா வளர்ந்தோம். நான் சொல்றது கேளு, கட்டில பிரிச்சு பரண் மேல போடு. தேவி உன் பீரோவையும் குழந்தைங்க பீரோவையும் இந்த ரூம்ல போடு. நானும் உங்க அப்பாவும் சந்தோஷமா தரையிலேயே படுத்துக்கிறோம். எங்களுக்கு எதுக்குடா கட்டில்? இப்ப எங்களுக்கு உன் சௌரியம் தான் முக்கியம். நீதான் ஓடி ஆடி சம்பாதிக்கிறவன், உன் இஷ்டப்படி செய்.
1: இப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா மரக்காணத்திலேயே யாருக்காவது வித்துட்டு வந்திருக்கலாம்.
3: என்னடி ஆச்சரியமா இருக்கு, அந்த வீட்டுல எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் நான் சொல்வேன், நீ வேணாம்ப. இந்த வீட்டுல நான் தனியா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ற, நீ சேர்ந்து சாப்பிடலாங்கிற?
2: மாமாவும் சேர்ந்து சாப்பிடட்டும்னு மருமகளே சொல்லிட்டா.
3: சாதாரணமா அந்த வீட்டுல முடிவெல்லாம் நீ தான் எடுப்ப?
2: அது நம்ம வீடுங்க, இது பையன் வீடு, இங்க நாம முடிவெடுக்க கூடாது.
3: ஓஹோ, இப்ப எனக்கு சாப்பாடு வேணாங்கிற முடிவையாத எடுக்கலாமா இல்லையா?
2: என்னச்சு உங்களுக்கு? எனக்கு தெரியும் கட்டில் போயிடுச்சேன்னு கோவம். அடுத்த வாரம் இளங்க வீட்டுக்கு போக போறோம், அங்க நமக்கு கட்டில் இருக்கா?
3: காமாட்சி, அண்ணா வீட்டுல அப்பா அம்மாவுக்கு கட்டில் இருக்கு, நம்ம வீட்டுல இல்லையே, அப்பா அம்மாவுக்கு புதுசா கட்டில் வாங்கணும் அப்படின்னு இளங்கோ நினைப்பான் அப்படின்னு நான் நினைச்சேன். இளங்கோ வீட்டுலதான் கட்டில் இல்லையே, இந்த வீட்டுல கட்டில் எதுக்கு, புறன் மேலேயே கிடக்கட்டும் அப்படின்னு நீ நினைச்சிட்டியா? அப்பா அம்மாவை விஐபி மாதிரி பாத்துக்கிறதா பையங்களுடைய கடமைன்னு நான் நினைச்சேன். ஆனா அகதிங்க மாதிரி இருக்கிறதா அப்பா அம்மா தலை எடுத்துன்னு நீ நினைச்சுட்ட. எனக்கு அதுக்கெல்லாம் கூட கோவம் இல்ல காமாட்சி.
2: வேற எதுக்குங்க கோவம்?
3: இந்த ரேஷன் கார்டை பாத்தியா, இத்தனை நாளா குடும்ப தலைவன் என் பேரு தானே டாப்ல போட்டிருக்கும். இப்ப இந்த ரேஷன் கார்டுல பையனுடைய பேரு டாப்ல போட்டிருக்கு. அடுத்தது அவன் பொண்டாட்டி, அதுக்கு அடுத்தது அவன் பையன், அதுக்கு அடுத்தது அவன் பொண்ணு, என் பேரு அஞ்சாவது இடத்துக்கு போயிடுச்சு. ஆபீஸ்ல என்ன ரிட்டையர் பண்ணினாங்களா, பையன் பதவி இறக்கம் பண்ணிட்டான், பேரம் பேத்தி எல்லாம் டாப்ல போயிட்டாங்க. ஆனா ஒரு சின்ன சந்தோஷம் காமாட்சி, இந்த ரேஷன் கார்டுலயும் என் பேருக்கு பின்னாடிதான் நீ வர பாரு.

0: இளங்கோ இளங்கோ மரகதா
1: வாங்க மாமா வாங்க அத்தை வாங்க ஒரு வாரம் அங்கேயும் ஒரு வாரம் இங்கேயும் தங்குறதா தானே ஒப்பந்தம் அப்படி பார்த்தா இன்னைக்கு காலையில 6 மணிக்கே எல்லாம் இங்க வந்திருக்கணும் ஏன் வரல 4 மணி நேரம் லேட்
0: அதனால என்னம்மா இந்த வாரம் இங்க கூட 4 மணி நேரம் தங்குறேன் அடுத்த வாரம் 4 மணி நேரம் அங்க கட் பண்றேன்
1: வளர்மதி எங்க
2: காலேஜுக்கு போயிருக்கா சங்கால நேரே இங்க வந்துருவா
3: வாங்க நீங்க முத முதல்ல என் வீட்டுக்கு வரும்போது நான் வீட்ல இருக்கணும்ங்கிறதுக்காக ஆபீஸ்க்கு கூட போகாம லீவ் போட்டு உட்கார்ந்திருக்கேன் ஏன் லேட்
2: நாங்க கிளம்ப லேட் ஆயிடுச்சு கண்ணா
0: அதென்ன நாங்க கிளம்ப லேட் ஆயிடுச்சு இவ கிளம்ப லேட் ஆயிடுச்சுரா காலையில இருந்து குளிச்சுக்கிட்டே இருக்கா நான் நேத்தி சாயந்தரமே குளிச்சு ரெடி ஆயிட்டேன் குழந்தைகளுக்கு இந்த வாழைப்பழத்து கொடு இந்தா பொழுது போலியா நேத்தி காலையிலேயே இந்த பேயம் பழத்தை வாங்கிட்டேன் அதான் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு இந்தா குழந்தைக்கு இந்த பூவை கொடு
2: இந்தாமா
0: அது நான் பாண்டிச்சேரியில இருந்து பஸ்ல வந்ததுல உடம்பெல்லாம் ஒரே குழுக்களா இருக்கு நான் என் ரூம்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்
2: சமந்தி வந்திருக்காரு
4: வாங்க சமந்தி சௌக்கியமா
0: சௌக்கியம்
4: அப்பா மரகதத்தோட அப்பா அம்மாக்கு வேற யாரும் கிடையாது அவங்க நம்ம கூடவே வந்து தங்கிட்டுமேன்னு மரகதம் சொன்னா வயசான காலம் உடம்பு வேற சரியில்லை ஓயாம இருமிக்கிட்டு இருக்காரு இந்த ஸ்டேஜ்ல மாப்பிள்ளை கை விட்டுட்டாருன்னு எனக்கு கெட்ட பேர் வந்தா அது நம்ம குடும்பத்தை தானே இப்ப பாதிக்கும் நீங்க நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க எதையுமே தப்பா எடுத்துக்க மாட்டீங்க என்ன இருந்தாலும் அவங்க வேத்து மனுஷங்க இல்லையா அவங்க நம்மள தப்பா நினைக்க கூடாதுல்ல
0: பார்த்தேன்
4: சரி நம்ம கூட தங்கிக்கிட்டோம் சொல்லிட்டேன் ஆனா ஒரு விஷயத்த கண்டிஷனா சொல்லிட்டேன் அவங்க அவங்க ரூம்லயே தான் இருக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் ஹாலுக்கு வந்து உங்களையோ அம்மாவையோ தொந்தரவு பண்ணக்கூடாது எங்க ரெண்டு பேரும் இவ்வளவு பெரிய ஹால்ல ஃப்ரீயா ஜாலியா தாராளமா இருக்கலாம் இல்லையா
0: ஒரே
1: வருஷம்

0: பட்சத்துல உங்களை விட நான் மாமாவை எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் பாத்தீங்களா?
1: இனிமே உனக்காச்சு உங்க மாமாவுக்காச்சு.
0: மாமா ரேஷன் கடைக்கு போயிட்டு வரணும், சாப்பிட்டு போறீங்களா இல்ல போயிட்டு வந்து சாப்பிடுறீங்களா?
2: நான் காலையில தான் பாண்டிச்சேரியில டிஃபன் சாப்பிட்டேன், பசிக்கல எனக்கு. நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தே சாப்பிடுறேன். நீ ரேஷன் கடைக்கு பையன் எடுத்துட்டு வாமா போ.
0: சரி மாமா.
2: ராமேஸ்வரம் போனாலும் ரேஷன் கடை விடாது போல இருக்கேடி.
3: இனிமே
2: இந்த வீடே பத்தி எரிஞ்சாலும் நான் வயத்திறந்து பேச மாட்டேனே.
4: புது புது இடத்துக்கு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா

0: சொன்னது தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க, பேசாமலே இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப பதில் சொல்ல போறீங்களா இல்லையா?
1: நான் யாரு உன் விஷயத்துல தலையிட? காசுக்கு சாப்பாடு போடுற சமையல்காரி அவ்வளவுதான். பரவாயில்ல, அண்ணன் சாப்பாட்டை சாப்பிட்டுட்டேன், அதுவும் அண்ணி கையாலேயே சாப்பிட்டுட்டேன். இனிமே உன்ன கேள்வி கேட்க எனக்கு உரிமை இருக்கு. இங்க வா. அவளை சின்சியரா நீ லவ் பண்றியா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை கண் கலங்காம காப்பாத்தணும். உங்க அண்ணன மாதிரி காப்பாத்துவியா?
0: காப்பாத்து.
1: சத்தியம் பண்ணு.
0: சத்தியமா? நீ
2: என்ன சத்தியம் பண்ண? அவன்
1: அண்ணிக்கும் குழந்தைக்கும் நடுவுல 1000 இருக்கும். அது ஏன் சார் உங்களுக்கு? காசு கொடுத்துட்டீங்களே, சாப்பிட்டுட்டீங்களே, சாப்பாட்டுல குத்தம் குறை எதுவும் இல்லையே. அடுத்த வேளை சாப்பாடு கரெக்ட் டைத்துக்கு ரெடியா இருக்கும்.
3: இடைவெளிக்கு பிறகு நேர்கள் கேட்கலாம் வரவு நல்ல உறவு திரைப்பட ஒளிச்சித்திரம்.
4: நேரம் 4:30.
3: தொடர்வது வரவு நல்ல உறவு திரைப்பட ஒளிச்சித்திரம்.
5: என்ன கமாச்சி வீடு பூட்டி இருக்கு?
6: நானும் உங்க கூட தானே வரேன்.
5: ஆமா,
6: என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? வாங்க பக்கத்து வீட்டுல போய் விசாரிக்கலாம்.
1: இந்தாங்க
6: மருமக எங்க போயிருக்கு?
1: வேலைக்கு போயிருக்கு.
5: ஐயா, எங்க பையன் எங்க போயிருக்கான்னு கேக்கல, மருமக எங்க போயிருக்கான்னு
1: கேட்டோம். உங்க மருமகளும் தான் வேலைக்கு போயிருக்கு. இந்த புதன்கிழமையில இருந்து வேலைக்கு போதே, உங்களுக்கு தெரியாதா? என்னங்க குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து 3:30 வருவாங்களா? மாவு இருக்குதான், தோசை சுட்டு கொடுக்க சொன்னாங்க.
7: மரக்காலத்துல இருந்தப்ப கூட்டு குடும்பம், செலவு கம்மி. ஆனா இங்க தண்ணி கொடுத்தனும், செலவு ஜாஸ்தி. காஸ்ட் ஆஃப் லிவிங் எக்கச்சக்கமா ஏறி போச்சு. இந்த ரிச்சா ஸ்கூல் ஃபீஸ் அது இதுன்னு மாசம் 320 ரூபா ஆகுதுமா. தாக்கே பிடிக்க முடியல, மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டோம். இந்த படிச்ச பொண்ணா கல்யாணம் பண்ணது ரொம்ப வசதியா போச்சு. ஒரு இடத்துல வேலை காலி இருக்கேன்னா நைட்டோட நைட்டா பேசி முடிவு எடுத்துட்டேன், அவளை வேலைக்கு அமிச்சிட்டேன். அம்மா அப்பா கிட்ட இந்த வீடு கட்ட கடன் வாங்கியிருந்தல, அதை மாசம் மாசம் 500 ரூபாயா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தல, அதை இப்ப கொடுக்க முடியாது போல இருக்குமா. நான் ஒன்று செய்கிறேன், இந்த ஆஃபீஸ் கடன் முடிஞ்ச உடனே அப்பா கடனை கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். அது என்னம்மா, ஒரு 6 வருஷத்தில் முடிஞ்சிடும்.
5: என்னப்பா சாப்பிட்டாச்சா?
7: ம்,
5: கையா கழுவியாச்சா?
7: ம்,
5: சந்தோஷம். கமாச்சி காலையிலேருந்து உன் பையன் ரூமுக்கு போனியா? எப்படி போக முடியும்? பையன் ரூமை பூட்டி சாவி ஆஃபீஸுக்குள்ள எடுத்துட்டு போயிருந்தான். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த கிச்சனும் ஹாலும் போதும்னு அவன் முடிவெடுத்துட்டான். உன் பையன் ரூம்ல ஒரு புது டிவி இருக்கு காமாச்சி, கலர் டிவி, சாலிட் ஏர் டிவி, 3 ரூபா டிஃபன் காசு.

0: மிச்சம் பிடிக்கிறவன் 12-14,000 ரூபாய் கொடுத்து ஒரு டிவி வாங்கியிருக்கான். நீயும் தண்ணியை கொடுத்து கொடுத்து நானும் குடிச்சு குடிச்சு கடைசியில் எனக்கு நீரிழிவு நோய் தான் வரப்போறது. இப்போ சிரிச்சா என்ன அர்த்தம்? மாசம் 500 ரூபா பணம் கொடுத்துட்டு தான் மறுவேலை அப்படின்னு உன் பையன் சொன்னா இல்லையா? 500 ரூபா வேணாம், ஒரு 50 ரூபா கொடுக்கட்டுமே. மனசு சரியில்லை, கோயிலுக்கு போலவா?
1: காலேஜ்லேருந்து வளர்மதி வருவா, ஆஃபீஸ்லேருந்து மருமக வருவா, அவங்களுக்கு டிஃபன் பண்ணணும், எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம மருமக என்ன சொன்னா கேட்டிங்களா?
0: என்ன சொன்னா?
2: அத்தை, நான் மனசு திறந்து சொல்றேன், நீங்க மாசத்துக்கு 2 வாரம் இங்க தங்கறதுக்கு பதிலா மாசம் ஃபுல்லா இங்கே தங்கிட்டீங்கன்னா எவ்வளவு சௌகரியமா இருக்கும்.
1: நீங்க தான் எல்லாரையும் தப்பா நினைக்கிறீங்க.
0: கமாட்சி, நீ உன் மருமகளுக்கு அத்தையா மட்டும் இருந்திருந்தா மாசத்துக்கு 2 வாரம் தான் இங்க தங்க சொல்லியிருப்பா, அதுவும் கடனேன் விதியேன். இப்போ 2 பேரும் வேலைக்கு போறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சமயக்காரி தேவை, சம்பளம் இல்லாம என்ன மாதிரி வாட்ட சாட்டமான கூர்க்கா தேவை, அதான் மாசம் ஃபுல்லா இங்க தங்குங்கன்னு சொல்லியிருக்க.
1: போதும், தூங்குங்க.
0: நான் தூங்குறேன் கம்மாச்சி, ஆனா நீ எப்ப முழிச்சுக்க போற? என்ன கமாட்சி, காலையில இருந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மாதிரி எக்கச்சக்கமான ப்ரோக்ராம் போன இருக்கு, உன்னை கண்ணாலேயே பார்க்க முடியல?
1: காலையில 9 மணிக்குள்ள 5 டிக்கெட்டுங்களை வெளியில அனுப்புறதுன்னா சும்மாவா? நீங்க என்ன குளிக்கல, சாப்பிட வேண்டாம்?
0: காலையில இருந்து எனக்கு இன்னும் காஃபியே கொடுக்கலையே காமாட்சி.
1: என்னங்க இது அக்கிரமம்?
0: எதை சொல்ற நீ?
1: விளையாடுறீங்களா? இப்ப நம்ம கண்ணு முன்னாடி நடந்ததை அதைத்தான் சொல்றேன்
0: காமாட்சி. அந்த வேலைக்காரிக்கு பெருக்கிறதுல கூட்டுறதுல ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டிருந்திருக்கும். எப்படி பெருக்கிறது எப்படி கூட்டுறது அப்படின்னு நம்ம சம்மதி கிட்ட சந்தேகம் கேட்டிருந்திருப்பா, அவரும் சொல்லி கொடுத்துருப்பாரு கட்டி பிடிச்சுக்கிட்டே. அதை நீ ஏன் காமால கண்ணோட பாக்குற?
1: என்னங்க நீங்க சொல்றது?
0: பனைமரத்தடியில பாலை குடிச்சாலும் அது கள்ளுதான்னு சொன்னது அந்த காலம். ஆனா கள்ளையே குடிச்சாலும் அது பாலா கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு வாதாடுறது இந்த காலம்மா.
3: மா, வளர்மதிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. இந்தியன் பேங்க் சீனியர் கிளர்க். அண்ணனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னேன், நீ என்ன பண்ணினாலும் ஓகேடானு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. முக்கியமா பையனுக்கு காரணம் வரதட்சணை வேணாமா, நாம சம்மதிச்சா அடுத்த வாரமே கோயில வச்சு தாலி கட்ட தயாரா.
0: பையனுக்கு வயசு ஆகுது
3: 38.
0: செகண்ட் இன்னிங்ஸா தேர்ட் இன்னிங்ஸா?
3: மா, இந்த நக்கல் பேச்சு தான் வேணாங்கிறது. இஷ்டம் இருந்தா சரின்னு சொல்லட்டும், இல்லைன்னா வேணாம்னு சொல்லட்டும். இந்த காலத்துல சில பேருக்கு 40 வயசு தான் முதல் கல்யாணமே நடக்குது.
1: என்னடா சொல்ற?
3: 2ஆம் தரம் தான், 2 பசங்க இருக்கு, மூத்ததுக்கு 12, 2ஆவதுக்கு 10. இஷ்டம்லாம் சரின்னு சொல்லுங்க, இல்லைன்னா வேற இடம் பாக்குறேன்.
1: என்ன உங்களுக்கு தூங்கலையா?
0: வளர்மதிக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு காமாட்சி.
1: ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க?
0: உன்னுடைய மூத்த பையன் வாங்கின பணத்தை 6 வருஷம் கழிச்சு தான் திருப்பி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டான். உன்னுடைய மாப்பிள்ள வியாபாரம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னாரு, இன்னும் வியாபாரமே ஆரம்பிக்கல. உன்னுடைய 2ஆவது பையன் மாசம் 1ஆம் தேதி பேங்க்ல பணத்தை கட்டிட்டு தான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னான். நானும் ஒவ்வொரு மாசமும் பேங்க்குக்கு போய் பாஸ்புக்கை காட்டி ஏதாவது பணம் வந்திருக்கா பணம் வந்திருக்கான்னு கேட்கறேன். பணம் வந்த பாடல்ல இந்த நிலைமையில வளர்மதிக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் நீ சொல்லு. எனக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சிடுச்சு, ஒரு 2 பசங்களும் சேர்ந்து என் குழந்தைக்கு என்னை விட கிழமனா ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட போறாங்க. குழந்தை பிறந்த நாளைக்கு பேட்டும் பாலும் வாங்கி வச்சிருக்கான் அவன், அதை என்ன விட்டு தானே கொடுக்க சொல்லுவான். நான் தான் கொடுக்கணும். ஹாப்பி பர்த்டேடா கண்ணா.
4: வெறும் மொத்தம் தானா? அம்மா பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுத்தாங்க, அப்பா வந்து பேட்டும் பாலும் வாங்கி கொடுத்தாரு, நீ ஏன் ஒண்ணு வாங்கி கொடுக்கல?
0: தாத்தா கையில பணமே இல்லையடா கண்ணா. தாத்தா கையில இப்பதான்டா காசு இல்ல, ஆரம்ப காலத்துல தாத்தா கையில நிறைய காசு இருந்தது. உங்க அப்பா இருக்கானே, அவன் பிறக்கும் போதே ஆயுத கேஸ்ல பிறந்தவன், அதுல கொஞ்சம் பணம் செலவெஞ்சுதா? அது மட்டும் இல்லடா கண்ணா, உங்க அப்பனை பலத்து ஆளாக்கி தடுமாடு மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தேன் பாரு, அதுல கொஞ்சம் பணம் செலவெஞ்சிருத்தா? அவனை ஒரு பட்டப்படிப்பு படிக்க வச்சேன் பாரு, அதுல கொஞ்சம் பணம் செலவெஞ்சிருச்சு. அவனை வேலைக்கு சேர்க்கறதுக்கு நாய் மாதிரி அலைஞ்சேன் பாரு, அதுல கொஞ்சம் பணம் செலவெஞ்சிருச்சு. அப்புறம் அவனுக்கும் உங்க அம்மாவுக்கும் அதான் பென் செட்டு கொடுத்தாலே உங்க அம்மா அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுல கொஞ்சம் பணம் செலவெஞ்சிருச்சு. அப்புறம் உங்க அப்பா இருக்கானே, அவன் ஆபீஸுக்கு போறதுக்கு மோட்டார் சைக்கிள் வேணும்னு கட்டண்டா, இந்த மோட்டார்

0: வாங்கி கொடுத்தேன்டா, அதுல கொஞ்சம் பணம் செலவு வந்துருச்சாக்கண்ணா. இப்ப கூட இந்த வீட்டை கட்டுறதுக்கு உன் தாத்தா உங்க அப்பனுக்கு 100,000 ரூபாய் பணம் கொடுத்தேன்டா. என்ன முழிக்கிற, உன் முன்னாடி தானே கொடுத்தேன். அதனால உன் தாத்தா இன்னைக்கு பாப்பர். பாப்பர்னா தெரியுமா, பாண்டி. உங்க அப்ப, உன் சித்தப்ப, உன் அத்தை, சின்னத்த இல்ல பெரியத்த, எல்லாரும் சேர்ந்து எனக்கு மொட்டை அடிச்சு மிளகா தடவி விட்டாங்க. இப்போ ஒரு கமரகட் மிட்டாய் வாங்குறதுக்கு கூட எங்க கையில காசு இல்லடா. ஏண்டா கண்ணா, எனக்கு அடுத்த பிறந்த நாள் ஒரு வேளை வந்தா நீ ஏதாவது எனக்கு பிரசன்ட் பண்றியா?
1: அப்பா வயசாயிடுச்சுடா, புத்தி கூட முழங்கிடும். குழந்தைங்க என்ன பேசுறது
0: கிடையாது. குழந்தையோட பிறந்த நாளைக்கு பேட்டும் பாலும் நீ வாங்கி இருக்கிற, உன் பொண்டாட்டி பென்சட் வாங்கியிருக்கா, அது ரெண்டுல எதையாவது ஒன்னையாவது என்கிட்ட கொடுத்து குழந்தை கிட்ட கொடுக்க சொல்லணும்னு உனக்காவது தோணுச்சா, இல்ல உன் பொண்டாட்டிக்காவது தோணுச்சா? என்ன கைய கால கட்டி தூக்கிட்டு வந்து உட்கார வச்சது யார் தெரியுமா? உன் பாட்டிடா கண்ணா. மானம் மரியாதையே தாத்தாவுக்கு போயாச்சு, அப்புறம் மேலங்க வஸ்திரம் எதுக்கு? இதுதான் உனக்கு என் பிறந்த நாள் பரிசு. அம்மாங்கம்மா உன்னதம்மா கேக்குற. அம்மாங்க
2: எனக்கு என்னப்பா தெரியும், நான் காலையிலே காலேஜுக்கு போயிட்டேன். நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அண்ணி சொன்னதை வச்சுதான் இங்க பூகம்பமே வெடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும்.
0: அண்ணி என்ன சொன்னாங்க?
2: அவருக்கும் பொட்டு நீயும் சாப்பிடு. உங்களுக்கும் சண்டே அப்பா, அம்மாவை நீங்க அடிச்சிட்டீங்களாப்பா. நீங்க அடிச்சிருந்தா கூட அம்மா உங்ககிட்ட கோச்சுக்கிட்டு சொல்லாமலாம் போக மாட்டாங்கப்பா. இதுல ஏதோ சதி இருக்கு. அம்மாவை நீங்க மிஸ்டேக் பண்ணிக்காதீங்கப்பா. ஏன்ப்பா பேசாம இருக்கீங்க?
1: பாண்டிச்சேரி அடுத்த வாரம் அம்மா பாண்டிச்சேரி, நீங்க திண்டிவனம். இந்த ஏற்பாட்டை நானும் இளங்கவும் பேசி முடிவெடுத்துட்டோம். அட்லீஸ்ட் நீங்க 1 வருஷம் அம்மாவை பிரிஞ்சிருந்தா தான் அம்மாவோட அருமை உங்களுக்கு புரியும், எங்களோட பெருமையும் உங்க கண்ணுக்கு தெரியும்.
0: சோ என்னையும் என் பொண்டாட்டியும் 1 வருஷம் பிரிச்சு வைக்கிறதா நீயும் உன் தம்பி அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா? இதெல்லாம் மரோச்சரித்திரா அக்ரிமெண்டா? நான் கமலஹாசன், உங்க அம்மா சரிதாவா? எங்க அன்பு நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்களா? நாங்க ரெண்டு பேரும் தேரே மேரே பீச்சுமேனு பண்ணுமா? என் பொண்டாட்டிய நான் பார்க்க கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு எந்த நாய்க்கும் அதிகாரம் கிடையாது.
3: இப்ப நீங்க இங்க வந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியுமா, இல்ல ரகசியமா வந்தீங்களா?
0: பையன் கதாண்ட அப்பா அம்மாவுக்கு தெரியாம பார்க்கலையும் பீச்சிலையும் படகடிலையும் திருட்டுத்தனமா சந்திக்கணும். நான் என் பொண்டாட்டிய சந்திக்கிறதுக்கு எந்த திருட்டுத்தனமும் தேவையில்லை. காமாட்சி, தாலி கட்டின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய நேரில் கூட நீ தாண்டினது இல்லை, இனிமேல நீ தாண்ட மாட்டே அப்படின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நம்பிக்கிட்டேன். ஏன் எங்கிட்ட சொல்லாம வந்த? சொல்லுமா, ஏன் எங்கிட்ட சொல்லாம வந்த? இப்ப சொல்ல போறியா இல்லையா?
3: நான் சொல்றேன், நான் தான் நீங்க இங்க இருக்கிறதா பொய்ய சொல்லி அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்தேன்.
0: காரணம்,
3: எனக்கு உங்களையும் அம்மாவையும் பிரிக்கணும்.
0: பிரிச்சா
3: அப்பதான் அந்த கவலையில அனாவசியமா மத்த விஷயத்த நோண்ட மாட்டீங்க.
0: சோ இந்த உலகத்துல எனக்கு உங்க அம்மா தான் முக்கியங்கிற.
3: எஸ்.

0: ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் கூட அவளோட தனியா பேச முடியாததுனாலதான் நான் பிரச்சனைகள் எல்லாம் கலப்புறேங்கிறேன். இந்த வயசுலயும் உங்க அப்பாவுக்கு ஒரு சுகம் தேவைப்படுதுங்கிற வாயை திறந்து பதில் சொல்லுண்டா. மனசுல இருக்கிறத ஓப்பனா தைரியமா சொல்லு.
1: எனக்கே பயம். எஸ் எஸ் எஸ் மீச நினைச்சாலும் உங்களுக்கு ஆசை நினைக்கல, அதனால தான் இவ்வளவு பிரச்சனை.
0: என்னை விட ஒன்பது வயசு பெரியவர் மாமனார், அவருக்கே இன்னும் ஆசை நிறைக்காததுனாலதான் தாலி கட்டின பொண்டாட்டியும் பொண்ணும் வெளியில போயிருக்கிற சமயம் ஒன்றரை படி அரிசியை கொடுத்து வீட்டுல வேலைக்காரிய செட்டப் பண்ணின. எந்த அரிசியை கொடுத்து செட்டப் பண்ணினார் தெரியுமா? இந்த வீட்டுக்குள்ள நான் நுழைஞ்ச உடனே உன் பொண்டாட்டி என் கையில ரேஷன் கார்டை கொடுத்து ரேஷன் கடைக்கு அனுப்பிச்சாள. அந்த வெயில்ல கால் கெடுக்க ரெண்டு மணி நேரம் நின்னு ரேஷன் அரிசி வாங்கி வந்தனே, அந்த ரேஷன் அரிசியை கொடுத்து செட்டப் பண்ணினார். அப்பேற்பட்ட இந்த கேவலமான கழவனுக்கு தனி ரூம் கொடுத்து தலையில தாங்குற, வேளா வேளைக்கு காசு செலவழிச்சு ராஜவத்தியம் பாக்குற என்னுடைய இரண்டாவது பையனை செத்துட்டான்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வரவு நல்ல உறவு திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. முதன்மை அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வரவு நல்ல உறவு திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
0: ராஜினாமா பண்ணிட்டு வியாபாரம் ஆரம்பிக்க போறதா என்கிட்ட 40,000 ரூபாய் பணம் வாங்கினீங்களே, வியாபாரம் ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: அது மாமா, மாமா மரத்துல தொங்குற பலாக்காய காட்டலாம் நிலத்துல கிடக்குற கலாக்கா போதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். வியாபாரமும் ஆரம்பிக்க போறதில்ல, அனாவசியமா வேலையும் ராஜினாமா பண்ண போறதில்ல.
0: அப்ப நான் கொடுத்த 40,000 ரூபாய் பணம் என்னாச்சு?
1: அது குடும்பத்துக்கு செலவு போச்சு மாமா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன், உள்ள வாங்களேன்.
0: சோ திட்டம் தீட்டி சதி பண்ணி எல்லாருமா சேர்ந்து ஒரு கடவன் கிட்ட இருந்து கொள்ள அடிச்சிருக்கீங்கல்ல. சந்திரசேகர், நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். இந்த நடு ராத்திரியில பொண்டாட்டி பொண்ணு பொட்டி எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்க உறவுகளும் புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. போட்டோம், நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? அம்பலவாணன், நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் மொத்த பணத்தையும் பேங்க்ல உங்க பேர்ல போட்டு வைங்கன்னு. அது எப்படி மொத்த பைசா பாக்கி இல்லாம மொத்தத்தையும் விநியோகம் பண்ணிட்டீங்க?
3: ராணி எவ்வழி ராஜா எவ்வழி.
0: ஏமா, நீங்க அட்லீஸ்ட் ஒரு 20,000 ரூபாய உங்க பேர்ல போட்டு வச்சிருக்கலாமே, அது எப்படி உங்களுக்கு தோணா போச்சு?
3: யாரு என் பொண்டாட்டியா? நல்ல ஆளத்தான் பாத்தீங்களே, இவ 140,000 ரூபாய் பணத்தை மட்டுமா விநியோகம் பண்ணினா? அது கூட வாங்கிட்டு வந்தேன் திருநெல்வேலி அல்வா, அதையும் மொத்தத்தையும் விநியோகம் பண்ணி டப்பாவை கவுத்துட்டா. கர்ண பரம்பரை சீதக்காதி வாரிசு.
0: அம்மா அழாதீங்க அழாதீங்க, இந்த காலத்துல தாயா இருந்தாலும் சரி, தாரமா இருந்தாலும் சரி, அப்பனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, துட்டு இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை.
3: கேட்டியா கேக்காத?
0: அம்மா எல்லாரையும் வச்சுக்கிட்டே தான் சொல்றேன், என்னோட இந்த வீடும் என் பேர்ல ஒரு 40,000 ரூபாய் பணம் மட்டும் பேங்க்ல இல்லைன்னா நான் செத்தா கூட தூக்கு இந்த வீட்டுல நாதி இருக்காது. அதாம்மா உலகம். இதுல 1,000 ரூபாய் பணம் இருக்கு, செலவுக்கு வச்சுங்க, நான் அப்புறம் வந்து பாக்குறேன்.
3: சந்திரசேகர், இந்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு இருங்க, என்னால இந்த கடனை திருப்பி கொடுக்கவே முடியாது.
0: என் பொண்டாட்டி அம்மா மாமனார் மாமியார் அத்தனை பேர் என்னை கைவிட்டுட்ட பொழுது நீங்க மட்டும் என் கூடவே இருந்தீங்களே, அந்த நன்றி கடனை மட்டும் என்னால் திருப்பி கொடுத்துட முடியுமா? என்ன அர்த்தமா?
4: சேர்த்து வச்ச நாளா இவரை நான் மாமான்னு கூப்பிட அனுமதிக்கிறதில்ல. என்கிட்டயே மருமகளையும் இவர் அன்பு செலுத்துறதில்ல. உண்மையா இல்லையான்னு கேளுங்க. இவரை சின்ன வயசுல உறவுக்காரங்க ஏமாத்திரதுனால, அறியாத வயசுல தெரியாம என் புருஷன் சாட்சி சொன்னதுனால, என் புருஷன் கிட்டே இவர் மகங்கிற பாசத்தை இது நாள் வரைக்கும் காட்டினதில்ல. உண்மையா இல்லையான்னு கேளுங்க. இந்த வீட்டுல காஃபில இருந்து சாப்பாடு வரைக்கும் ஒவ்வொன்றதுக்கும் சில்லறை எடுத்து வச்சு கிட்டத்தட்ட இந்த வீட்டை ஒரு ஹோட்டல் ஆக்கிட்டாரு. உண்மையா இல்லையான்னு கேளுங்க. இதெல்லாம் கூட நாங்க பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டோம். ஆனா நேத்திக்கு இவர் நண்பர்கிட்ட, நாங்க இங்க இருக்கிறதே இவரோட சொத்துக்காகத்தான், நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு அதுக்காகத்தான் நாங்க சுத்தி சுத்தி வரோம்னு சொன்னாரு. உண்மையா இல்லையான்னு கேளுங்க. இந்த வெத்து பத்திரத்துல நானும் என் புருஷனும் கையெழுத்து போட்டிருக்கோம். இதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். இவரோட சொத்துல ஒரு நயா பைசா கூட எங்களுக்கு வேண்டாம். நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம். எனக்கு வேற வழி தெரியல. அப்பாவுக்கு அந்த மொத்த பணத்தையும் ஏன் கண்ணு முன்னாடியே நீங்க அத்தனை பேருக்கும் விநியோகம் பண்ண போது? அம்மா, என் பங்க, என் கல்யாண பணத்தை என் பேர்லயே பேங்க்ல போட்டுடுங்கன்னு சொல்ல அன்னைக்கு எனக்கு புத்திசாலித்தனை பத்தல, மக்கா இருந்துட்டேன். ஏன்னு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா உங்க சொந்த வீட்டுல இருப்பீங்க. அப்பா அம்மா மட்டும் ஒரு வாரம் இங்கேயும் ஒரு வாரம் அங்கேயும் இருக்கணுமா? நான் மட்டும் ஒரு வாரம் இந்த ஊர்ல இருந்தோ ஒரு வாரம் அந்த ஊர்ல இருந்து காலேஜுக்கு போகணுமா அப்படின்னு என் கண்ணன்களை கேட்க அன்னைக்கு எனக்கு புத்திசாலித்தனம் பத்தல, மக்கா இருந்துட்டு. உங்க ரெண்டு பேருக்கும் சின்ன பண்ண பார்த்துதானே அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாரு. நான் மட்டும் என்ன 38 வயசு கிழவனுக்கு ரெண்டாம் தாரமா ரெண்டு குழந்தைகளுக்கு தாயா போகணும் அப்படின்னு கேட்க அன்னைக்கு எனக்கு புத்திசாலித்தனம் பத்தல, மக்கா இருந்துட்டு. ஒவ்வொரு நாளும் நீங்க அழும்போது அழாதீங்கன்னு சொல்ல கூட எனக்கு தோணல. தூங்குற மாதிரி நடிக்கத்தான் தெரிஞ்சது. அன்னைக்கு எனக்கு புத்திசாலித்தனம் பத்தல, மக்கா இருந்துட்டு. இந்த சமயத்துலதான் இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க முன் வந்தாரு. இப்ப கூட நான் புத்திசாலித்தனமா நடந்துக்கலனா வாழ்நாள் ஃபுல்லா மக்கா இருக்க வேண்டியதுதான். கழுத்து நீட்டுட்ட.
5: வாக்காமாச்சே வாக்காமாச்சே, குழந்தைகள் ஆசீர்வாதம் பண்ணலாவா? கல்ல விழுங்க. கடைசி வரைக்கும் குழந்தை குட்டிகளே பத்துக்காம சந்தோஷமா இருங்க. இது பாருமா, அப்பாவையும் அம்மாவையும் உன் கூட வச்சு காப்பாத்தணும்னு உனக்கு தோணிச்சு பாரு, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆனா மாப்பிள்ளை வீட்டுல வந்து தங்கறதுக்கு எனக்கு தன்மான இடம் கொடுக்கல, இந்த வீட்லயே தங்குங்கன்னு சொல்றதுக்கு வருமான இடம் கொடுக்கல. நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது சந்தோஷமா தனியா இருந்தா அதுவே எனக்கு போதுமா.
0: உங்க மூணு பேரையும் இங்க ஒரு முக்கியமான பஞ்சாயத்துக்காக கூப்பிட்டுருக்கேன். ஒரு பொண்ணு பஞ்சாயத்தை கூட்டி என்னோட சொத்து சுகம் ஆஸ்தி பாஸ்தி எதுவுமே வேண்டான்னு வாக்குறுதி அளிச்சு வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா. ஆனா என்னன்னு போட்டு கொடுத்துருக்கா? உமா ராஜசேகர். அந்த உமா ராஜசேகர்ங்கிற பேர்ல முதல்ல வர ரெண்டு எழுத்து உமா மட்டும்தானே அவளுக்கு சொந்தம். பின்னாடி வர அஞ்சு எழுத்து ராஜசேகர் என்னோட சொத்து. அவ எனக்குத்தான் சொந்தம். அவ என்னோட ஆஸ்தி. அவ என்னோட ரத்தம். அவ என் மக. அது மட்டும் வேணுமா? அந்த ராஜசேகரும் அவளுக்கு வேண்டான்னு சொல்லி இந்த வெத்து பத்திரத்துல எழுதிக்கலாமா? கேட்டு சொல்லுங்க.
4: சொந்தம் பந்தம் பாசம் எதுவுமே கிடையாதுன்னு சொன்ன மிஸ்டர் சந்திரசேகர், மிஸ்டர் ராஜசேகர் தன்னோட சொந்த மகன் ஒத்துக்கிறார்னா, கடந்த பல வருஷங்களா தந்தையோட பாசமே கிடைக்காத என் புருஷனுக்கும் என்னோட குழந்தனுக்கும் அது கிடைக்க போகுதுன்னா, அந்த சந்தோஷத்துக்காக மிஸ்டர் ராஜசேகரோட மனைவிங்கிற ஸ்தானத்தை விட்டு கொடுக்க நான் தயார்.
5: உங்களை
6: மாதிரி எத்தனையோ அப்பாக்கள நான் வாழ்க்கையில பாக்குறேன். இப்படித்தான் குழந்தைங்க மேல கேஸ் போடுன்னு சொல்லுவீங்க, பின்னாடியே வந்து கேஸ வித்ட்ரா பண்ணு காலில் விழுந்து கெஞ்சுவீங்க.
5: அப்படி சொன்னா அதே காலில் இருக்கிறத கட்டிட்டு நீங்க நடிக்கலாம். ஒரு நடுராத்திரியில பொண்டாட்டி பொண்ணோட ஒரு ஃப்ரெண்டு வீட்டு வாசல சோத்துக்கு போய் நிக்க வச்சுட்டாங்க சார். என்னால அதை மறக்கவே முடியாது.

0: சார் நானாவது அவருக்கு ஃப்ரெண்டு, என் பொண்டாட்டி. அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். கேஸை போட்டுருங்க சார்.
1: காமாட்சி, பாண்டிச்சேரி, திண்டிவனம், வில்லியனூர், இந்த மூணு ஊர்ல இருந்து ஒரு பெரிய கொள்ள கூட்டமே வந்துட்டு போற போல இருக்கு.
2: அவங்க பேர்ல கேஸ் போட்டிருக்கீங்களா?
1: ஆமா.
2: எங்கிட்ட கூட சொல்லல.
1: வாழ்க்கையில சில விஷயங்களை பொம்பளைங்க கிட்ட விடாம ஆம்பளைங்களே முடிவெடுக்கணும் அப்படிங்கறது ரொம்ப லேட்டா கத்துக்கிட்டேன் காமாட்சி.
2: யாரு கேட்டு கேஸ் போட்டீங்க?
1: நான் யார கேட்கணும்? நம்மளை நிர்கதியா கொண்டு வந்து நிறுத்தின அவங்களை நடு ரோட்டுக்கு கொண்டு வந்து நான் நிறுத்தணும். வாழ்க்கையில

0: என்னோட குழந்தைங்களுக்கு கூண்டுல ஏத்த ஒரு நாள் நான் சம்மதிக்க மாட்டேன். அதுவும் அப்பாவே குழந்தைங்க மேல கேஸ் போடுறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். முதல்ல வக்கீல பார்த்து கேஸ வாபஸ் வாங்கிடுவாங்க. காமாட்சி, நான் சொன்னதை செஞ்சுட்டு அப்புறம் வந்து என்கிட்ட பேசுங்க.
1: நீ சொல்றத பார்த்தா நான் கேச வாபஸ் வாங்கலன்னா அப்புறம் நீ என்கிட்ட பேசவே மாட்டியா?
0: என்னங்க, அவங்களை கூண்டுல ஏத்ததான் போறீங்களா? அவங்க கையில விளங்க மாட்டதா அவங்க ஆசையா? போங்க போங்க, கேச வாபஸ் வாங்கலன்னா சாயந்தரம் எப்பொழுதுதான் பாப்பீங்க?
2: என்ன சார், முட்டை திருப்பதியா?
1: இல்ல, மறக்கான அன்பு முடி திருத்தகம்.
2: அதற்கிட்ட கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம்
1: வரணும். அது விஷயமா தான் நான் உங்ககிட்ட பேச வந்தேன். நீங்க கேஸ கொஞ்சம் வாபஸ் வாங்கிறீங்களா? என் பொண்டாட்டி ரொம்ப திட்டுறா சார். காமாட்சி, கேஸ வாபஸ் வாங்கிட்டேன். என்கிட்ட பேசு காமாட்சி. அது எப்படி காமாட்சி, சாயந்தரம் வந்தா நீங்க என் பொண்ணத்தை தான் பாப்பீங்கன்னு சொல்லலாமே? என்ன பாரு காமாட்சி, இப்ப நீ இல்லன்னா இந்த உலகத்துல எனக்கு வேற யார் இருக்கா? இப்ப எங்கிட்ட பேச போறியா இல்லையா? நீ என்கிட்ட பேசல, நான் உங்ககிட்ட பேச உள்ள வருவேன். நான் கேச வாபஸ் வாங்கிட்டேங்க. காமாட்சி, காமாட்சி, போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஓவர். பாடி எடுக்க ஏற்பாடு பண்ணலாம். அம்பலவாணன், வாயை திறந்து பதில் சொல்லாம சைகை காமிச்சா என்ன அர்த்தம்? அங்கே பணமா கிடைக்கிறது வேற யாரும் இல்லை அம்பலவாணன், உங்க பொண்டாட்டி. அங்க பணமா படுத்திருக்கிறது என் பொண்டாட்டி இல்லை சந்திரசேகர், சில பிள்ளைங்களோட அம்மா. என்னைக்கு பிரசவ வலி எடுத்தவ மூத்த பிள்ளைய பத்தாளோ அன்னைக்கே என் பொண்டாட்டி செத்துருக்கிற. எனக்கு தான் இத்தனை நாளா தெரியல. இப்ப செத்துருக்கிறது சில பிள்ளைங்களோட அம்மா. என் பையங்க என்ன நடுத்தரவுல நிறுத்தின போது அவளுக்கு ஒரு ஜலதோஷம் கூட வரல. ஆனா அவ பிள்ளைங்க குண்டுல நின்றுடுவாங்களோ அப்படிங்கிற கற்பனையில அரளி வித வரைக்கும் போயிருக்கா. அவளை இன்னும் என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு சொன்னா அது பைத்தியக்காரத்தம் இல்லையா? அவ சில பிள்ளைங்களோட அம்மா.
3: நீங்க ஆயிரம் சொன்னாலும் நீங்க வந்து பாக்கல என்ன, அவ ஆத்மா சாந்தி அடையாது.
1: சரி சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் சுடுகாட்டுக்கு வரேன். ஆனா அந்த சுடுகாட்டுல அவன் ஆத்மா அலைஞ்சுகிட்டு இருக்குமே. என் மூத்த புள்ள வந்தாச்சா, என் ரெண்டாவது புள்ள வந்தாச்சா, என் பொண்ணுங்க வந்தாச்சா, என் மாப்பிள்ளைங்க வந்தாச்சா, பேரன் பேத்தி எங்க? அப்ப இந்த கலெக்டர் ஆத்மா வெந்துருமே சார். எங்க கல்யாணத்தின் போது முதலும் கடைசியுமா அந்த அம்மியில அவ காலை பிடிச்சு தூக்கி வச்சு என் வாழ்க்கைய அவகிட்ட ஒப்படைச்சேன். அந்த அம்மியை பார்த்த போது அவளுக்கு அரளிவத ஞாபகம் தான் வந்திருக்கு. ஆனா அவ செத்ததுக்கு அப்புறம் இந்த கனவு இந்த உலகத்துல தனியா என்ன பண்ணுவான் என் ஞாபகம் வரவே இல்லையே சார். அவ பிள்ளைங்களை அவன் பாடி எடுக்க சொல்லுங்க, எனக்கு வீட்டுக்குள்ள ஒரு அவசரம் வேலை இருக்கு.
3: இதுதான் உங்க முடிவா?
1: முடிவு இல்லை, ஆரம்பம். ஒரு 30 வருஷம் ஒரு பொம்பளைய நம்பி வெளி உலகத்தையே தெரிஞ்சுக்காம இன்னைக்கு அனாதையா தன்னந்தனியா நிக்கிற ஒரு 59 வயசு கடவுளுடைய அஸ்தமான வாழ்க்கை இனிமே தான் ஆரம்பம்.
3: உங்க கம்பெனியில மறுபடியும் எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுக்க சார்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது கவிதாலயாவின் வரவு நல்ல உறவு திரைப்பட ஒளிச்சித்திரம்.

இதில் எடுத்தவர்கள் கிஷ்மு, இளவரசன், ராகவ், கோபி, குரு, பாலு, ரேகா, அன்னபூரணி, வித்யா, கல்யாண், கோகிலா, விசு மற்றும் பலர். இசை சங்கர் கணேஷ், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் விசு.

நேர்கள் அனைவருக்கும் ஒரு அழகான மாலை வணக்கம். நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களை தான் கேட்க போகிறீங்க. இன்னைக்கு தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகன். மகன் அப்படின்ற தலைப்பில், அதாவது மகன்ன்ற தீம்லேருந்து தான் இன்றைக்கி நீங்கள் பாடல் கேட்க போகிறீங்க. எல்லா பெற்றோர்களுக்குமே வந்து மகள் மகன் அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் அவர்கள் மேலே பாசம் வைத்து தான் வளர்க்குறோம். ஆனால் மகன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு பெருமிதம், ஒரு கர்வம் இருக்கு தானே செய்யுது. அது என்னமோ அப்படி சொல்லிட்ட அப்படின்னு தானே சொல்கிறீங்க. உண்மையை தான் சொல்கிறேன். நிறைய அம்மாக்களுக்கு வந்து மகன்கள் எப்பொழுதுமே ஒரு அப்பா ஸ்தானத்தை நிரப்புகிறாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அம்மாக்களுக்கு எப்போவுமே வந்து மகன்கள் வந்து ஒரு செல்ல பிள்ளையாக இருக்கிறாங்க. சூப்பராக இன்றைக்கி ஒரு சூப்பரான சாங்கு தான் வந்து முதல் முதலாக நீங்கள் கேட்க போகிறீங்க. மகன் ரிலேட்டடாக

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 5:05. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அழகான மகன் அப்படின்ற தீம்லேருந்து தான் சூப்பரான பாடல்களை நான் உங்களுக்கு வழங்கிட்டுருக்கேன். மகன் அப்படின்றதுனாலே எல்லாருக்கும் ஒரு கர்வம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அதை மாதிரி தான் மகன் வந்து நம்ம ஒரு குட்டியாக இருக்கும் போது நம்மளுக்கு அது ஒரு குழந்தையாகவும், ஒரு நம்மளுக்கு ஒரு நம்ம தோளுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனா நம்மளுக்கு ஒரு தோழனாகவும், அதுக்கு மேலே அவங்க ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி பிரமிக்க வைக்கக்கூடிய சில விஷயங்களை அவங்க சாதிக்கும் பொழுது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பாட்டை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. பாடல் கேட்கலாமா?

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 5:12:04. நேரில் சூப்பராக அழகாக கேட்டு ரசிச்சிட்ருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மகன் தீம் அப்படின்ற அதில் தான் நீங்கள் பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. மகன் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா, அவங்க நமக்கு ஒரு ஏஜ் கேப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டாகவே மாறிடுவாங்க. நம்மக்கிட்ட வந்து சில விஷயங்களை சொல்கிறதா இருக்கட்டும், நம்ம அவங்கக்கிட்ட க்ளோஸாக இருக்கிறதா இருக்கட்டும், பார்த்திங்கன்னா அவங்களே நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறவங்களாக கூட மாறிடுவாங்க. அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நம்மளே வந்து பிரமிக்கிற அளவுக்கு இருப்பாங்க இல்லைங்களா. அதுவும் வந்து அவங்க நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டாக தோஸ்த் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பாட்டை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. பாடல் கேட்கலாமா? ஜில்லா திரைப்படத்துலேருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 5:17. நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மகன் தீம்லேருந்து தான் நீங்கள் எல்லாருமே சூப்பரான பாடல்களை தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் பையனுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு பெஸ்ட்டான ரிலேஷன்ஷிப்பாக தான் எல்லா அம்மாவும் சொல்லுவாங்க. மகளை விட மகன் வந்து ஒரு படி மேலே தான் அவங்க கூட ரொம்ப பாசமாகவும் இருப்பாங்க, க்ளோஸாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப பிணைப்பாக ரொம்ப அழகான பாசத்தை சொல்லக்கூடிய பாடல் தான் உங்களுக்காக வரப்போகுது டாடா திரைப்படத்திலேருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 5:21 12 நேர்கள் சூப்பரா அழகா கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில இன்னைக்கு மகன் அப்படின்ற தீம் ரிலேட்டடான பாடல்களை தான் நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது பாத்தீங்கன்னா தன்னுடைய மகனை இந்த உலகத்துல யாரை யாரெல்லாம் கம்பேர் பண்ணி ஒரு தாய் புகழ முடியுமோ அந்த அளவுக்கு புகழாங்க இந்த பாட்டில். அது பாட்டில் மட்டும் இல்லை, உண்மையாகவே வந்து எல்லா அம்மாவும் அந்த மகனுடைய திறமைகளை வந்து எல்லா விஷயத்துலையும் கம்பேர் பண்ணி என் மகன் இதுக்கெல்லாம் ஈடே இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. முப்பொழுது முன் கற்பனைகள் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 5:27, 37 பொன்மாளி பொழுது நிகழ்ச்சியில் நிறைவா பாடல் கேட்க போறீங்க. ஒரு அம்மாவுக்கும் மகனுக்கும் இடையான அழகான உறவை பத்தின பாடல்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 5:30. நேர்களின் கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: हरी हरी घास खिलाओ तो मैं दूध दूँ।
1: कमली और सोमारू चले घास लेने।

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6 மணி. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியில் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். இட்லி கடை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:14. திரைசை நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். அமரன் திரைப்படத்திலிருந்து

நேர்களே, மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. தொண்டமாநத்தம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் வெள்ளிக்கிழமை, அதாவது நாளை காலை 10 மணியிலிருந்து பகல் 3 மணி வரை குறிப்பிடப்படும் பகுதிகளில் அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. துத்திப்பட்டு ஒரு பகுதி, உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள்.

நேர்களே, இன்றிரவு 7:30 மணிக்கு கறவை மாடு வளர்ப்பு குறித்து கடலூர் மாவட்டம் வீணங்கேணி எஸ் செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். அமைதியும் பாதுகாப்புமே உலக ஒழுங்கிற்கு அடிப்படை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் குறைந்த காலத்திலேயே நாட்டு மக்களிடம் முழு நம்பிக்கை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டியுள்ளார். நாட்டின் தேசிய இலக்குகளை எட்டுவதில் சுகாதாரத்துறையினர் ஒவ்வொருவருக்கும் முக்கிய பங்கு இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் 16ஆம் தேதி வாக்கில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். அமைதியும் பாதுகாப்புமே உலக ஒழுங்கிற்கு அடிப்படை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் 2 நாள் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் தற்போது நிலவும் பிணக்குகள் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக முயற்சிகளின் முக்கியத்துவத்தையே வலியுறுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். சமத்துவ அடிப்படையில் உலக அளவில் நீடித்த வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அதே வேளை பொறுப்புகளை அந்தந்த நாடுகளின் சக்திக்கு ஏற்ப பகிர்ந்து கொள்ளுதல் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியால் உலகின் தோற்றமே மாறிவரும் நிலையில் புதிய தொழில்நுட்பங்களை நல்லாட்சி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகளிடையே ஒத்துழைப்பு வலுப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சர்வதேச பிணக்குகள், நிச்சயமற்ற பொருளாதார சூழல், பருவநிலை மாற்றம் மற்றும் வர்த்தக சவால்களை சமாளிப்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஆக்கப்பூர்வ பங்காற்றும் என்ற நம்பிக்கை உலக அளவில் மேம்பட்டு வருவதையும் வெளியுறவு அமைச்சர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மாரோ வீரா, ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்கி லாவ் ரோவ், ஈரானிய வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி, மலேசிய வெளியுறவு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது பின் ஹாஜி ஹசன், தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்டு லமோலா உள்ளிட்டோர் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் இன்று இவர்கள் சந்திக்கின்றனர். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 20 ஆண்டுகள் என்னும் குறைந்த காலத்திலேயே 140 கோடி இந்தியர்களிடம் முழு நம்பிக்கை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்புப் படைக்கு குடியரசுத் தலைவரின் வர்ண விருது வழங்க காசியாபாத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் அவர் பேசுகையில், பேரிடர் சம்பவங்கள் எங்கு நிகழ்ந்தாலும் NDRF வந்து சேர்ந்தால்தான் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதாக கூறினார். உள்துறை அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: 220,000 தன்னார்வ தொண்டர்கள், 10,000 குடிமை பாதுகாப்பு படையினர் மற்றும் 10,500 கடலோடிகளுக்கும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பயிற்சி அளித்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார். பேரிடர்களை தாங்கும் வகையிலான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கும் துறையில் இந்தியா பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் உலகிற்கே வழிகாட்டி வருவதாக உள்துறை அமைச்சர் கூறினார். இதற்கென இந்தியா உருவாக்கிய CDRI சர்வதேச கூட்டணியில் இதுவரை 48 நாடுகள் இணைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். பேரிடர் மேலாண்மை துறையில் இந்தியா தற்போது உலகின் தலைமை நாடாக மேம்பட்டு இருப்பதில் சந்தேகமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்.
0: நவீன இந்தியாவில் சைபர் தாக்குதல், விண்வெளி தாக்குதல் போன்ற புதிய அபாயங்களிலிருந்து தேசிய நலன்களை பாதுகாக்க அறிவியல் சிறப்பும் இராணுவ பலமும் சேர்ந்து பயன்படுத்தப்படுவதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்து இராணுவ நடவடிக்கையின் சிறப்பான வெற்றியே இதற்கு சான்றாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறைக்கு புதுமை படைப்புகளை உருவாக்குவது குறித்து கலாம் அண்ட் கவச் என்ற தலைப்பில் புதுடெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3வது பேச்சுவார்த்தை மாநாட்டை இன்று அவர் தொடக்கி வைத்து பேசினார். நவீன யுகத்தில் பாரம்பரிய இராணுவ பலத்திற்கு அப்பாற்பட்டு தொழில்நுட்பம் மற்றும் சுயசார்பு மூலமாகவே நிஜமான பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் என்று அவர் மேலும் கூறினார். நாட்டில் கச்சா எண்ணெய், LPG மற்றும் இயற்கை எரிவாயு போதிய அளவில் கிடைப்பதை உறுதிப்படுத்த திறம்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக

0: மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவின் அண்மை நிலவரங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட பல்வேறு அமைச்சகங்கள் இணைந்து இன்று புதுடெல்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் மத்திய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா இதை தெரிவித்தார். நாடு முழுவதும் எந்த ஒரு எல்பிஜி ஏஜென்சியிலும் கையிருப்பு காலியாகவில்லை என்றும் அனைத்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் முழு திறனுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் சுமார் 1,40,00,000 எல்பிஜி சிலிண்டர்களுக்கு புக்கிங் தரப்பட்ட நிலையில் 1,39,00,000 சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டு விட்டதாக அவர் கூறினார். இம்மாதம் 1ஆம் தேதி முதல் இதுவரை சுமார் 83,500 டன் வர்த்தக எல்பிஜி விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சுமார் 90,000 டன் எல்பிஜி ஏற்றிய 2 கப்பல்கள் நேற்றிரவு ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்திருப்பதாகவும் வரும் 16ஆம் தேதி இக்கப்பல்கள் இந்தியா வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் துறை செயலர் திரு முகேஷ் மங்கள் கூறினார். இந்தியாவின் எம்எஸ்சி ஆர்ஜி அலி வர்த்தக கப்பல் ஓமன் கடற்பகுதியில் நேற்று அதிகாலை தீப்பிடித்து மூழ்கிய போதிலும் அதிலிருந்து 14 இந்திய மாலுமிகள் ஓமன் கடலோர பாதுகாப்பு படையினரால் பத்திரமாக மீட்கப்பட்டு கரை சேர்ந்திருப்பதாக அவர் மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduvai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் ஜிப்மர் செவிலியர் பயிற்சி கல்லூரியில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவாத்சவா தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். நாட்டின் தேசிய இலக்குகளை எட்டுவதில் சுகாதாரத்துறையினர் ஒவ்வொருவருக்கும் முக்கிய பங்கு இருப்பதாக அவர் தமது உரையில் கூறினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: முன்னேறிய இந்தியாவை உருவாக்க ஆரோக்கியமான இந்தியாதான் அடிப்படை என்று மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணிய சலீலா ஸ்ரீவத்சவா கூறினார். 2017ஆம் ஆண்டு தேசிய கொள்கையில் நோய் வருமுன் காக்கும் அணுகுமுறைக்கும் சிகிச்சை வலி நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் பொது சுகாதாரத்தை மேம்படுத்த இக்கொள்கைக்கு ஏற்ப அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் எடுத்துக் கூறினார். நாட்டில் 64,000-க்கும் மேற்பட்ட பொது சுகாதார அமைப்புகள் தேசிய அளவில் தர உறுதிப்பாட்டு சான்றிதழ் பெற்றுள்ளதாக திருமதி ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். செவிலியர் பயிற்சி மற்றும் இணை மருத்துவத்துறைகளை வலுப்படுத்த கொள்கை அளவில் பல்வேறு முன்முயற்சிகளை அரசு மேற்கொண்டுள்ளதாகவும், தேசிய செவிலியர் ஆணைய சட்டம், இணை மருத்துவ பணியாளர்களுக்கான தேசிய ஆணைய சட்டம் ஆகியன இதில் அடங்கும் என்று அவர் மேலும் கூறினார்.
0: ஜிப்மர் செவிலியர் பயிற்சி கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் புதுச்சேரி அரசின் தலைமை செயலர் திரு சரத் சவுகான், ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி, பொறுப்பு தலைவர் திரு நிதின் நகார்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செவிலியர் பயிற்சி மற்றும் பல்வேறு இணை மருத்துவத் துறைகளில் படிப்பு முடித்த 320 மாணவர்களுக்கு இவ்விழாவின் போது பட்டங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகள், இளநிலை கலை அறிவியல் படிப்புகள் மற்றும் நுண்கலை படிப்புகளில் மொத்தம் 10,810 இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை நடைமுறைகள் இன்று முதல் தொடங்கியுள்ளன. இன்று மாலை 4 மணி முதல் வரும் 29ஆம் தேதி மாலை 5 மணி வரை சென்டாக் இணையதளம் மூலம் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாணவர் சேர்க்கைக்கான சென்டாக் விளக்க குறிப்பேட்டை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று வெளியிட்டார். வளர்ச்சித்துறை ஆணையர் திரு கிருஷ்ணமோகன் உப்பு, கல்வித்துறை செயலர் திரு முகமது ஹாசன் அபீத் மற்றும் சென்டாக் அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லோக் நிவாஸில் நேற்று நடைபெற்ற புதிய அரசின் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து இறுதியாக பாடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் உரிமை இயக்கத்தினர் இன்று கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. லோக் நிவாஸ் நோக்கி ஊர்வலமாக வந்த இவர்களை போலீசார் பாதியிலேயே தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். காரைக்கால் என்ஐடி உயர்கல்வி நிறுவனத்தில் இத்தாலியின் பொலிடெக்னிகோ டி டொலினோ தொழில்நுட்பக் கழகத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள IC3DCM 2026 என்னும் சர்வதேச மாநாடு இன்று தொடங்கியுள்ளது. மத்திய அரசின் அனுசந்தான் தேசிய அறக்கட்டளை அமைப்பின் நிதி ஆதரவுடன் கூடிய இந்த 3 நாள் மாநாட்டில் ஜெர்மனி, இங்கிலாந்து, இத்தாலி உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் 100க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வல்லுநர்கள் பங்கேற்றுள்ளனர். கணினி வழி இயந்திரவியல் மற்றும் தரவுசார் தொழில்நுட்பங்களில் உருவாகி வரும் அண்மைக்கால முன்னேற்றங்கள் குறித்து 50க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளும் 70க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி சுருக்கங்களும் இம்மாநாட்டில் சமர்ப்பிக்கப்படுகின்றன. மாநாட்டின் தொடக்க விழாவில் என்ஐடி இயக்குநர் டாக்டர் மக்ரந்த் மாதவ் காங்கிரேக்கர் மற்றும் முக்கிய விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு

பருவமழை தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதியில் நீடிக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து தெற்கு மத்திய மகாராஷ்டிரா வரை வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வரும் 20ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைதியும் பாதுகாப்புமே உலக ஒழுங்கிற்கு அடிப்படை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் குறைந்த காலத்திலேயே நாட்டு மக்களிடம் முழு நம்பிக்கை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டியுள்ளார். நாட்டின் தேசிய இலக்குகளை எட்டுவதில் சுகாதாரத்துறையினர் ஒவ்வொருவருக்கும் முக்கிய பங்கு இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் 16ஆம் தேதி வாக்கில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:20. பக்தியை இசையாக கொடுக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கவிருக்கும் பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:34. பக்தியை இசை வழியாக உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் எஸ் சௌமியா அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:41. மனோரஞ்சனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ அவர்கள் பாடியது.

நேர்களே, 1818 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், கறவை மாடு வளர்ப்பு குறித்து கடலூர் மாவட்டம் வீணங்கேணி எஸ் செல்வி அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள், நாட்டுப்புற பாடல், அதனைத் தொடர்ந்து பண்ணை செய்தி இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 நாடக மலரில் கண்ணுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள், நாடகம் எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அமைப்பு என் ஜி ராஜப்பா அவர்கள், படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 10 மணிக்கு தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், இரவு 8:58 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

நேலே நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸில் இன்று இரவு 2 மணி முதல் 7:15 மணி வரையிலும், 7:25 மணி முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 மணி முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போவில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

நேர்களே, நாளை 1217 நேர்களே, 1217 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க தமிழிசை மரபுகள் வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். வெள்ளாடு வளர்ப்புக்கான கொட்டகை அமைத்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். சூழல் பாதிப்புகளின் மதிப்பீடுகள் வாசிப்பவர் டாக்டர் எஸ். சுடலை அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் குறித்து விளக்கமளிக்கின்றார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:02 8:30 தகவல் தளம்.

45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் சென்னை அஞ்சல். 9 மணிக்கு அரங்கிசை எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாதஸ்வர இசை கேட்கலாம். மேல் சனக்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம். ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாயும் சிறப்பு விருந்தினர் முனைவர் ச முத்துமாரி அவர்களுடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 11:02 வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி புதுச்சேரி வானொலி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 11 அன்று நேயர்கள் முன்னிலையில் நடைபெற்ற கார் எஸ் கனகராஜ் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள். 12:30 பன்னிசை மாலை காஞ்சிபுரம் ஏ விநாயக முதலியார் அவர்கள் பாடிய சுந்தரர் தேவாரம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். எழுத்தாளர் திருமதி வாசுகி ராஜாராம் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே

வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள். 12:30 பன்னிசை மாலை காஞ்சிபுரம் ஏ விநாயக முதலியார் அவர்கள் பாடிய சுந்தரர் தேவாரம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள். புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். எழுத்தாளர் திருமதி வாசுகி ராஜாராம் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே பவானி. 2:15 என்றும் இனியவை. 2:35 சேந்திசை பாடற் பயிற்சி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பராமரிப்பு பணிகள் காரணமாக 3:10 முதல் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் தற்காலிகமாக நிறுத்தப்படும். மீண்டும் மாலை 5 மணிக்கு இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் தொடங்கும். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது ரோஜா என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். சிறுதானியங்கள் மற்றும் மரபு வகை அரிசிகளில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்த சின்ன சேலம் மூங்கில்பாடி உழவர் ஜி பார்வேல் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8 மணி முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசைகள் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சைபாலி நின்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ நேரடி நிகழ்ச்சி. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி புதுச்சேரி வானொலி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 11 தேதி அன்று நேர்கள் முன்னிலையில் நடைபெற்ற கார் எஸ் கனகராஜ் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள். 12:30 திரை இசை. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள். புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. எழுத்தாளர் திருமதி வாசுகி ராஜாராம் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே பவானி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர். தேசிய டெங்கு தினம் குறித்து புதுச்சேரி முருங்கப்பாக்கம் சுகாதார நலவாழ்வு மையத்தின் மருத்துவர் டாக்டர் கே மேனகா அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணி முதல் 6:10 வரை அலையோடு விளையாட நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அந்துவான். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 மெகாஹெர்ட்ஸில் எஃப்எம் ரெயின்போ புதுவை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:00 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள். காலை 7:00 முதல் பகல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும் இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியில் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7:04. திரைசி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். டாக்டர் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7:35. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் எந்த நிகழ்ச்சி திரியிசை. திரியிசை நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கவிருக்கும் பாடல் காலா திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, வானிலை முன்னறிவிப்பு. இந்திய வானிலை ஆய்வுத்துறை சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள மீனவர்களுக்கான அறிவிப்பு. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலவிய குறைந்த காற்றழுத்த பகுதி தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் பல பகுதிகளிலும், அதை ஒட்டிய தென்கிழக்கு, மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி, சில சமயங்களில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் திடீரென அதிகரிக்கும் பலத்த காற்றுடன் கூடிய சூறாவளி வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. இன்று அந்தமான் கடற்பரப்பில் கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளிலும், அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று சில சமயங்களில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை வேகத்தில் திடீரென அதிகரித்து பலத்த காற்றுடன் கூடிய சூறாவளி வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. இதே நிலை 17 வரை நிலவ வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்

0: ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். நடப்பாண்டில் 14 கரீஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்கி லாவ்ரோவ், ஈரான் அமைச்சர் திரு அப்பாஸ் அரகச்சி, தென்னாப்பிரிக்க அமைச்சர் திரு ரொனால்ட் லமோலா, பிரேசில் அமைச்சர் மௌரா வியரா ஆகியோர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசினர். பிரிக்ஸ் மாநாட்டையொட்டி உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இக்கூட்டத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், உலகளாவிய அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு அமைதியும் பாதுகாப்பும் அவசியம் என கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற மோதல்கள் பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவத்தையும் அரசியல் ரீதியான அணுகுமுறையையும் நமக்கு உணர்த்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு நாட்டிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழில்நுட்ப மேம்பாடு அதன் பரிமாணத்தை மாற்றியமைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிறந்த அரசு நிர்வாகம் மற்றும் உள்ளார்ந்த வளர்ச்சியை உறுதி செய்வதன் மூலம் தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு ஜெய்சங்கர் கூறினார். உலகில் தற்போது நிலவி வரும் மோதல்கள், பொருளாதார பிரச்சினைகள், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப சவால்கள், பருவநிலை மாற்றங்கள் உள்ளிட்டவை உலகில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணிகளாக அமைந்துள்ளதாகவும் இதனை சமநிலைப்படுத்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நடப்பு ஆண்டில் 14 கரீஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 2,369 ரூபாயிலிருந்து 2,441 ரூபாயாக உயர்த்தியுள்ளதை குறிப்பிட்டார். சோளம் குவிண்டாலுக்கு 4,023 ரூபாயாகவும், கம்பு 2,900 ரூபாயாகவும், மக்காச்சோளத்திற்கு 2,410 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். துவரம் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8,450 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். பருத்திக்கான ஆதரவு விலையும் 8,267 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையேயான தீவிரவாத தடுப்புக்கான 2வது ஆலோசனைக் கூட்டம் இன்று மணிலாவில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் டாக்டர் வினோத் வகடேவும் பிலிப்பைன்ஸ் வெளியுறவுத்துறை உதவிச் செயலர் மார்ஷல் லூயிஸ் அல்ஃபரேஸும் கலந்து கொண்டனர். தீவிரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதனை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்டல அளவிலும் உலக அளவிலும் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக பிலிப்பைன்ஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் 3வது கட்டம் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன்

0: பிரதேசங்களில் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஹரியானா, ஜார்க்கண்ட், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒடிசா, பஞ்சாப், சிக்கிம், திரிபுரா, தெலங்கானா, உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும், தில்லி மற்றும் புறநகர் பகுதிகள், சண்டிகர், தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ யூனியன் பிரதேசங்களிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெறவுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியுடன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வர்த்தக கப்பல்கள் மற்றும் பயணியர் கப்பல்களை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடைபெறுவதாகவும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். இந்த கப்பலில் இருந்த அனைத்து மாலுமிகளும் பாதுகாப்பாக உள்ளதாகவும், அவர்களை மீட்ட ஓமன் நாட்டு அதிகாரிகளுக்கு இந்தியா நன்றி தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜே சி டி பிரபாகருக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் சட்டப்பேரவையில் ஜனநாயக மாண்புகள் வலுப்பெற்று பேரவையின் மரபுகள் காக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையம் இன்று விழுப்புரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதிதாக விண்ணப்பிப்போருக்கு ஆதார் அட்டைகள் விரைந்து கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: விழுப்புரத்தில் 6வது இடமாக இன்று ஆதார் சேவை மையம் விழுப்புரம் நகர பகுதியில் துவக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் இதனை குத்துவிளக்கேற்று துவக்கி வைத்தார். 15 நாட்களுக்குள் நேரடியாக வீடுகளுக்கு ஆதார் அட்டை வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5 வயது முதல் 7 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு இலவசமாக ஆதார் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் 12 வயது முதல் 15 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் இலவசமாக பயோமெட்ரிக் முறையில் ஆதார் அட்டை திருத்தப்படுகிறது. மற்ற அனைவருக்கும் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், வயது, பிறந்த தேதி உள்ளிட்டவை மாற்றங்களுக்கு 75 ரூபாய் கட்டணமாகவும், பயோமெட்ரிக் முறையில் கண்கள் மற்றும் விரல் கைரேகைகள் பதிவு செய்வதற்கு 125 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகிறது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: சிக்கிம் மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் 50% பேர் வீட்டிலிருந்தே பணியாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து துறைகளுக்கும் அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் உத்தரவிட்டுள்ளார். தலைநகர் கேங்டாக்கில் உயரதிகாரிகளுடன் நடத்திய கூட்டத்திற்கு பின் இந்த சிக்கன நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதிகாரிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள ஓராண்டுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். சனி ஞாயிற்றுக்கிழமைகள் முழு விடுமுறை நாளாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒற்றை இலக்க மற்றும் இரட்டை இலக்க வாகனங்களை தினசரி மாற்றி அமைதி அனுமதிக்கும் நடைமுறையை அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசு வாகனங்களை பயன்படுத்தி ஒரு மாவட்டத்தில் இருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு வெளி மாநிலங்களுக்கு செல்லவோ அதிகாரிகளுக்கு அனுமதி இல்லை என்றும் சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமான் கூறியிருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா 7 தங்கம், 2 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஆடவர் பிரிவில் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்று 3வது இடத்தை பிடித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தரம்சலாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 23-21 என்ற செட்கணக்கில் தைவானின் யுவாங் சி லியோவை வென்றார். இப்போட்டியில் துஷார் சுவீர், அஷ்மிதா சாலியா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். நடப்பாண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 7:25 நேர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றைய உழவர்களுக்கான அறிவிப்பில் திரவ உயிர் உரங்களினால் ஏற்படும் நன்மைகள். மண்ணில் கட்டுண்டு கிடக்கும் சாம்பல் சத்தினை கரைத்து எளிதில் பயிர்களுக்கு கிடைக்க உதவுகிறது. பயிர் வளர்ச்சியினை தூண்டும் வளர்ச்சி ஊக்கிகள் உயிர் உரங்கள் மூலம் கிடைக்கின்றன. உயிர் உரங்கள் மகசூலை சரியாக 10-20% வரை அதிகரிக்கின்றன. உயிர் உரங்கள் சாகுபடி செலவை குறைப்பதோடு இரசாயன உரங்களின் பயன்பாட்டினையும் குறைக்கிறது. பூச்சி மற்றும் நோய் தாக்குதலினால் இருந்து பாதுகாப்புகின்றது. பயிர்களின் வேர்ப்பகுதியில் பிற நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் பெருக்கத்தினை ஊக்குவிக்கிறது. மண்ணில் மக்கின் அளவை சீராக பராமரிப்பதால் மண்ணின் நயம் மற்றும் மண் வளத்தை பாதுகாக்கின்றன. இயற்கையுடன் ஒன்றி வாழக்கூடிய அதலால் சுற்றுப்புற மாசுபாட்டை கட்டுப்படுத்த உதவுகின்றன.

திரவ உயிர் உரங்களை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டியவை. பூச்சி மற்றும் பூஞ்சாணக்கொல்லி பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை 24 மணி நேரம் கழித்து உயிர் உரத்தை கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். கலனை திறந்த உடனே முழுமையாக பயன்படுத்த வேண்டும். உயிர் உரங்களை ரசாயன உரங்களுடனோ அல்லது வேறு மருந்துகளுடனோ கலந்து உபயோகிக்க கூடாது. உயிர் உரங்களை பயன்படுத்தும் வரை ஈரம் மற்றும் வெளிச்சம் இல்லாத இடத்தில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். உயிர் உரங்களை காலாவதி தேதிக்கு முன்னர் பயன்படுத்திட வேண்டும். 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சேமிப்பது நல்லது.

பசுந்தழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இயக்குனர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளரிசிடியாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரிசிடியாவில் கிளரிசிடியா செபியம், கிளரிசிடியா மெக்கலேட்டா என இரண்டு வகைகள் உண்டு. இதில் இரண்டாம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும் போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டேர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டிவிடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும் போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளரிசிடியா மெக்கலேட்டா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்குலைகள் வெட்டி வேலி பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளம் உள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: உழவர் உலகம்
1: கண்மணி வல்லுமணி நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பு கேட்கிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.

0: முதலில் கறவை மாடு வளர்ப்பு குறித்து கடலூர் மாவட்டம் வீணங்கேணி எஸ் செல்வி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கம்மா.
2: வணக்கம் சார்.
1: உங்களை பற்றி அறிமுகப்படுத்தீங்களா?
2: நான் வந்து வீணங்கேணி கடலூர் மாவட்டம். என் பேர் செல்வி.
1: கறவை மாடு வளர்க்குறீங்க?
2: வளர்க்குறேன் சார்.
1: எத்தனை மாடு வளர்க்குறீங்க?
2: மூணு மாடு இருக்கு.
1: என்ன ரகம்?
2: கிராஸ், சிந்து. ஒரு மாடு நாட்டு மாடு மேலே இருக்கும் பாக்கிறதுக்கு, ஆனா பால் கறக்கும்.
1: ஒவ்வொரு மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்கும்?
2: வந்து 8 லிட்டர் கறக்கும். ஒரு மாடு 10 லிட்டர் கறக்கும். ஒரு மாடு வந்து 7 லிட்டர் கறக்கும்.
1: காலையிலயும் மாலையிலயும் பால் கறப்போம்.
2: ரெண்டு வேளையும் கறப்போம். வீட்டுக்கே வந்து பால் எடுப்பாங்க. டவுன்ல தான் வந்து பால் எடுத்துட்டு வந்து வியாபாரம் பண்றாங்க. அவங்க வீட்டுக்கு வீடு வந்து பால் நம்ம கறந்து வச்சிடணும். அவங்க வந்து அப்படியே அளந்து எடுத்துப்பாங்க.
1: இப்ப அது மாட்டு கொட்டை வந்து எவ்வளவு அளவு முறை போட்டுக்கிறீங்க? என்ன ஷீட்டு போட்டுக்கிறீங்க? மழை காலம், குளிர்காலம், வெயில் காலம் இதெல்லாம் தாங்கணும் இல்லீங்களா?
2: தாங்கணும்னா கூரை கொட்டாதான். ஷீட்டு எல்லாம் போட்டா இந்த வெயில் காலம்லாம் தாங்காது மாட்டுக்கு. எல்லா மாட்டுக்கும் தாங்காது. நாட்டு மாடுனா அது ஒத்துக்கும். கிராஸ், சிந்து, இதே போல மாடு எல்லாம் வந்து வெயில் காலம் தாங்காது. அதெல்லாம் இறைக்கும். என்னதான் பேன் போட்டாலும் தாங்காது.
1: நீங்க மாடு எப்படி, மாடா வாங்கி வந்தீங்களா இல்ல கண்ணுக்குட்டியா வாங்கி வந்தீங்களா வளர்க்கறதுக்கு?
2: மாடாதான் வாங்கிட்டு வந்தோம். இடம் பார்த்தா குறையறனால கண்ணுக்குட்டியை அதை வளர்க்கறது இல்ல. மாடாதான் வாங்கிட்டு வந்து சேன மாடாவும் வாங்கிட்டு வருவோம். கண்ணு போட்டும் வாங்கிட்டு வருவோம்.
1: எந்த ஊருக்கு வாங்கிட்டு வந்தீங்க? எவ்வளவு வாங்கிட்டு வந்தீங்க?
2: ஃபர்ஸ்ட் மாடு வந்து குறிஞ்சிப்பாடியில் தான் வாங்கிட்டு வந்தோம். 13,000 வாங்கிட்டு வந்தோம். அது வந்து 20 வருஷம் வச்சிருந்தான் அந்த மாட்டை. நானும்
1: 20 வருஷம்
2: வச்சிருந்தான். வருஷத்துக்கு ஒரு முறை கண்ணு போட்டுரும். அது வந்து 9 மாசம் வரைக்கும் பால் கறந்துகிட்டே இருப்பான். சட்டுன்னு நிக்காது பால். வேலைக்கு 10 லிட்டர் பால் கறக்கும்.
1: பரவாயில்லையா.
2: நல்ல முறையா பில்லு போடுவான். அதுக்கு முறையா தீவனங்கள் வைப்பான். புண்ணாக்கெல்லாம் வாங்கி வந்து போடுவான்.
1: மேய்ச்சல் போட்டு போவீங்களா?
2: மேய்ச்சலுக்கு ஓட்டி போவோம்.
1: வீட்டோட தான்.
2: வீட்டோட நல்ல முறையில பால் கறக்கும்.
1: என்னென்ன தீவனங்கள் கொடுத்தீங்க?
2: குச்சி தீவனம் கொடுப்போம். கோதுமை, கம்பு இதெல்லாம் வாங்கி உளுத்தம் போட்டு எல்லாம் நான் உளுந்து வாங்கி வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ற உளுத்தம் போட்ட அந்த மாட்டுக்கே போடுவோம். அதெல்லாம் போட்டா நல்லா பால் கறக்கும்.
1: எவ்வளவு அளவு கொடுப்பீங்க?
2: மொத்தமா எல்லாம் சேர்ந்து ஒரு வேலைக்கு ஒரு படி வைக்கணும். வச்சாக்கா அது வந்து காலையில தண்ணியில கொட்டிடணும். நல்லா ஊறணும். ஒரு கருக்கா வச்சு வாங்கி அந்த தவிடு வாங்கி வந்து வச்சுட்டு அது ஒரு வேலைக்கு ஒரு படி போட்டு ஒரு படி தவிடு ஒரு படி குச்சி தீவனம் அதை அள்ளி போட்டோம்னா நல்லா ஊறிடும். நல்லா தண்ணி ஊத்தி கரைச்சி விட்டோம்னா குடிச்சிடும். பெரிய காலத்துல தண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் மாட்டுக்கு. 3 முறை 4 முறை நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை முறை குடிக்கிறோம். அதுக்கு வந்து வெயில் காலத்துல தண்ணி ஃபுல்லா தண்ணி வைக்கணும். வைக்கல் போடணும், பில்லு போடணும். குழம்பு இல்லாத எப்படி சாதம் சாப்பிடுறோம்? அதே போலதான் மாட்டுக்கும். அதுக்கும் கொஞ்சம் பச்சை கலந்து கொடுத்தாதான் அது பால் சுரக்கும்.
1: பொதுவா உங்களை போல மாடு வாங்கி வளர்க்கறவங்களுக்கு ஒரு புதுசா ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சுன்னா அவர் எப்படி மாட்டை பார்த்து வாங்கணும்? மடி பார்த்து வாங்கணுமா? எப்படி பல்ல பார்த்து வாங்கணும் சொல்லுவாங்க?
2: மாட்டை வந்து புதுசா வாங்க போனாலும் பழைய அனுபவம் உள்ளவங்க வாங்க போனாலும் அந்த மாட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து மடிய பார்த்துதான் மாடு வாங்கணும். பின்மடி இருக்கா, மின்மடி இருக்கா, நொறமடி இருக்கா, இல்ல பால் சுரக்கிற தன்மை மடி இருக்கா, என்னன்னு அதை பார்த்துதான் வாங்கணும். மாடி பெருசா இருக்கு, காம்பு பெருசா இருக்குன்னு மாடு வாங்கக்கூடாது. சில மாடுகள் வந்து

0: எத்தி பால் கறந்தாலுமே அப்படியே இருக்கும் மடி, அது சரியா பால் கறக்காது. நம்ம எதிர்பார்க்கற அளவுக்கு பால் கறக்காது, அந்த மடியே சுருங்காது. நம்ம மாடு வந்து பாலை கறந்தோம்னா மடி வந்து அப்படியே அப்பயே சுருங்கணும், அப்புறம் சொரக்க சொரக்க மடி வந்து விரிவாகணும், அதுதான் பால் கறக்கும். அந்த நரம்புகள் வந்து நல்லா முறுக்கா நல்லா தட்டுசலா இருக்கணும். அந்த மாடு தான் நல்லா பால் கரைச்ச வரைக்கும் விடாத பால் கறக்கும்.
1: இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்,
0: இதெல்லாம் எனக்கு அனுபவம்.
1: யாரையும் இந்த புரோக்கர் எல்லாம் கூட்டு போகணும்?
0: நானும் எங்க வீட்டுக்காரன் தான் மாடு வாங்க போவோம், நாங்க ரெண்டு பேரும் தான் போயிட்டு வரணும். இங்க வந்து காட்டுமன்னார்குடி சைடு முட்டத்துல போய் ஒரு மாடு வாங்கிட்டு வந்தாரு, அது வந்து 45,000 வாங்கிட்டு வந்தாரு. அவங்க வந்து 4 தான் கறக்கும்னு சொல்லி மாடு கொடுத்தாங்க. என்கிட்ட வந்து வேலைக்கு 7 லிட்டருக்கு மேல பால் கறந்தது அந்த மாடு. அதனால அது போல மாடு பார்த்து வாங்கறதுல இருக்கு. நம்ம பால் கறந்தோம்னா வீட்டுக்கும் பால் உதயோகப்படும், நமக்கு வயலுக்கும் தேவைப்படும். வயலுக்கு வந்து அந்த கோமியம் தேவைப்படும், சாணம் தேவைப்படும். இப்ப வெயில் காலம் வந்துச்சு, நம்ம தயிர் போட்டு கேக்குறவங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். டீ போறதுக்கு பால் போய் கடையில வாங்கணும், அதுக்கும் யூஸ் ஆகும். மாட்டுக்கு வயலுக்கு அடிக்க கோமியம் தேவைப்படும், அதுக்கும் யூஸ் ஆகும். மாடு வச்சிருக்கிறது நல்லதான் நம்மளுக்கு. ஒன்னு வாங்கணும், வெளியில ஆளு போயிருக்காங்க, நம்ம கிட்ட காசு இருந்தா ஓடி எதிர்பார்க்கணும், நம்ம ஓடி ஒன்னு வாங்கி வந்துடலாம்.
1: வீட்டுக்கு ஒரு கறவை மாடு இருக்கணும்ன்றீங்க?
0: ஆமா, வீட்டுக்கு ஒரு கறவை மாடு இருந்தா அது ஒரு குடும்பத்தை காந்து பண்ணும். அதுக்குதான் மாடு தேவைப்படணுங்கிறது. நம்ம மாடு வளர்க்கணும், கஷ்டத்தை பார்த்தா ஒரு காசு வேணும், 10 ரூபா வேணும்னா அடுத்தவங்களை போய் தானே கேட்கணும். அதுனா பால் விற்கும், தயிர் விற்கும், எப்படி வேணாலும் நம்ம கிட்ட காசு வரும். நம்ம எது வேணாலும் நினைச்சா வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா எப்ப வந்து வெளியில போயிருக்கிறவங்க ஒன்னு வாங்கி அந்த குடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.
1: இப்ப மாடு வாங்கணும்னா மாடு வளர்க்கறவங்க வீட்டுக்கு போய் வாங்கலாமா, மாட்டு சந்தையில பண்ணுவாங்களே அங்க போய் வாங்கலாமா?
0: சந்தையெல்லாம் மாடு வாங்க கூடாது. சந்தையில மாடு வாங்கணும்னா அங்க வந்து எல்லாம் அவங்க எல்லாம் வச்சிருந்து சரிபடாத, உடம்பு சரியில்லாத, ஒரு கிழமாடு கண்ணுட்டி சேத்த மாடு, இப்படிதான் மாடு வரும். நல்ல மாடு தேர்ந்தெடுக்கிற மாடு வராது சந்தையில மட்டும்.
1: நேரா வீட்டுக்கு போனா 4 பேர் விசாரிச்சு கூட வாங்கலாம்.
0: ஆமா, வீட்டுல வந்து கட்டி தரகருங்க வந்து வச்சு விப்பாங்க. அவங்க எல்லாம் வெளியில போய் மாடு புடிச்சாந்து வைக்கிறவங்க, அவங்க கிட்ட போனாதான் நம்ம நிறைய மாடு கட்டி கிடக்கும். அப்படியே தாமணி போட்டு அப்படின்னு வருசலா கொட்டா போட்டு வச்சுக்கிட்டு அவங்க புடிச்சாந்து கட்டி வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட போனாதான் நம்ம நினைக்கிறபடி பாத்து வாங்கலாம் மாடு. சில தரகருங்கெல்லாம் ஏமாத்தி கொடுப்பாங்க, அப்படி கறக்கும் இப்படி கறக்கும்னு. அவங்க பேச்செல்லாம் நம்பே கூடாது. அவங்க பால் கறக்கிறதுக்கு மிந்தி நம்ம அங்க போகணும், பாலை கறக்க சொல்லணும். அப்படி கறக்கலன்னா நம்ம உட்காந்து கறந்து பாக்கணும். அப்படி மாடு வாங்கினாதான் நம்மளுக்கு முதலுக்கு மோசம் வராது. அவங்க சொல்றத நம்பி அப்புறம் திரும்பி ஓட்டியாந்து அதுக்கு கண்டிப்பா போனா என்ன ஊர் ஏது ஊர் நம்ம இங்க தேடிட்டு போறோம்.
1: வீடுன்னா போய் கேக்கலாம்,
0: வீடுன்னா
1: மாடு சரியில்லைங்க, பால் கறக்கலங்க,
0: வேற மாடு மாத்திக்குது அப்படின்னு கேக்கலாம். ஆனா சந்தையில போய் கேட்க முடியாது இல்ல, அதனாலதான் வீட்டுள்ள பார்த்து மாடு வாங்கணும்.
1: இப்ப மாடு வந்து தண்ணி காட்டுறது ரொம்ப முக்கியம். மேச்சலுக்கு போனா வாக்கிய வரப்பிடிக்கும்.
0: அந்த காலத்துல வாக்கிய வரப்புலாம் தண்ணி காட்டு, இப்ப இந்த காலத்துல எந்த வாக்கிய வரப்பு வயலே தான் அதிகமா இல்லையே.
1: இப்ப மாடு வீட்டுல கட்டினா மானு கத்தும், தண்ணி கத்துன்னு சொல்லுவாங்க, தண்ணி காட்டு தண்ணி காட்டணும் அப்படி. அதுக்குதானே,
0: அதுக்குதான் பசி இருந்தா கத்தும். அது கத்துதுன்னா தீனிக்கு போட சொல்லி கத்தும், தண்ணி காட்ட சொல்லி கத்தும், கண்ணுடைய காணா கத்தும். சில மாடு பால் கறக்க டைம் மாறுச்சுன்னா அப்ப கத்தும். அந்த பால் விறுவிறுப்புக்கு பால் கறக்க சொல்லி மணி ஆச்சுன்னு ஏமகப்படுத்தும்.
1: அப்ப தண்ணி ரொம்ப முக்கியம் மாடுக்கு.
0: ஆமா, தண்ணி ரொம்ப முக்கியம், முக்கியம்.
1: அப்ப அந்த கொட்டைகள்ல தண்ணி இருக்கிற மாதிரி அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணுமா?
0: கொட்டி வச்சுக்கணும். இல்லனா கூட சில பேர் வந்து வீட்டுல பின்னாடி கிணறு வச்சிருக்காங்க, மோட்டர் வச்சிருக்காங்க, போட்டு வந்து வெயில் நேரத்துல கழுவி விட்டுலாம். ஒரு கூடையில தண்ணி வச்சு காட்டலாம். நம்ம சௌகரியத்துக்கு தகுந்த மாரி நம்ம செஞ்சுக்கலாம். எப்படி காட்டாலும் மாட்டுக்கு தண்ணி கட்டிதான்.
1: இப்போ நீங்க முக்கியமான ஒரு விசேஷத்துக்கு போறீங்க, கல்யாணத்துக்கு, இங்க இருந்து ஒரு தூத்துக்குடி போறீங்க, கன்னியாகுமரி போறீங்கன்னா இந்த மாட்டை யாரு பாத்துக்கிறது, என்ன பண்ணிட்டு
0: போறீங்க? ஆளு விட்டுட்டு தான் போகணும். நம்ம போற மேலி இருந்தா அதையும் அதுல இறங்க கூடாது, இருந்து மாட்டை பாத்துக்கணும்.
1: நம்ம சொந்தக்காரங்க என்ன ஒருத்தவங்களை கூட பாத்துக்கணும்னு சொல்லிட்டுதான் போக முடியும்.
0: ஆமா, அப்பதான் நம்ம வந்து மாட்டை வந்து அந்த முதல்ல எடுக்கணும். 4,000-3,000 மாடு பிடிச்சாங்க, இப்ப எங்க சார் பிடிக்க முடியுது? அது போல 50,000 தெரியா, 60,000 தெரியாங்கிறாங்க.
1: குறைவு இல்லாம இருக்கு.
0: அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த முதல்ல வந்து எடுக்கணுமா இல்லையா? நம்ம மாட்டை கவனிச்சாதான் நம்ம முதல்ல எடுக்கணும். கண்ணுட்டி பாக்கணும், மாட்டை பாக்கணும், அப்புறம் கட்டுத்தறைய சுத்தம் பண்ணணும், மாட்டுக்கு நோய் வராத பாக்கணும், கண்ணுடிக்கு நோய் வராத பாக்கணும். இதெல்லாம் கவனமா பார்த்தாதான். அப்புறம் செனை ஊசி அதெல்லாம் டாக்டர்கிட்ட போகணும். இதெல்லாம் பல விஷயம் இருக்கு.
1: நீங்க சொல்ற மாதிரி மாடு பராமரிப்புல வந்து ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம்.
0: ஆமா,
1: ஆரோக்கியம், அந்த கொட்டகை பராமரிக்கிறதெல்லாம்.
0: ஆமா,
1: அந்த கொட்டகை பராமரிப்புலாம் எப்படி பாத்துக்கிறீங்க?
0: கொட்டா பராமரிக்கணும்னா மாடு மாத்து கட்டணும் சார். ஒரே இடத்த மாடு கட்டிருக்க கூடாது. இப்ப நைட்டு வரைக்கும் ஒரு இடத்த கட்டிருக்குன்னா காலையில எந்திரிச்சு அந்த

0: சாணியை வட்டி கூட்டி பெருக்கி வட்டி வேற இடத்த மாத்தி கட்டணும். மாத்தி கட்டினாதான் அந்த இடத்துல சுத்தமா இருக்கும், தீனி போட
1: முடியும்.
0: ஆமா, சாணத்தை மேலே படுத்திருக்கோம், கண்ட்ரோல் போனா அது மேலே படுத்திருக்கோம். அதனால மாடு சுத்தமா இருக்காது, மடியெல்லாம் சுத்தமா இருக்காது, ஒரு மேல எல்லாம் ஏதாவது அழுக்கா இருக்கும். நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி
1: சுத்தமா வச்சிருக்கணும், நல்லா இருக்கும்.
0: அப்படிதான் சுத்தமா வச்சிருக்கோம்.
1: இப்ப தடுப்பூசி எல்லாம் போடுறீங்களா?
0: தடுப்பூசி எல்லாம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட்லயே வந்து போடுறாங்க. அத போல நம்ம அது போட நம்மளுக்கு தவறுனா கால்நடை டாக்டர் தான் வந்து
1: இருக்காரு. அங்க ஊர்ல
0: எங்க ஊர்ல கிடையாது, வடலூருக்கு தான் வரணும். நாங்க
1: வீணங்கண்ணில இருந்து வடலூருக்கு வரணும்.
0: ஆமா, நாங்க எப்பயும் இங்கதான் வருவோம்.
1: இல்ல போன் பண்ணீங்கன்னா டாக்டர் வருவாரா?
0: போன் பண்ணா வந்து காசு கொடுத்தாதான் வருவாங்க.
1: இல்ல ஓட்டிட்டு வரணுமா?
0: இல்லன்னா ஓட்டிட்டு தான், அவங்களாம் வந்து ஓட்டிட்டு போனாதான் நம்ம இலவசமா பாக்கலாம். நம்மள போன் பண்ணி வீட்டுக்கு வந்தாலும் அவங்களாம் காசு கொடுத்தாதான் வருவாங்க.
1: அப்படி ஏதாவது நோய் தாக்கி இருக்குதா உங்க மாட்டை?
0: எங்க மாட்டை நான் வளர்த்ததுல இருந்து எந்த நோயும் நான் தாக்க விட்டது கிடையாது. இது வரைக்கும் நோயின்ற
1: பாத்துக்கீங்க.
0: ஆமா, மாடை வந்து நம்ம சுத்த பத்தமா வச்சிருந்தா மாடு சோர்வா இருந்தா அந்த மாடு ஏன் சோர்வா இருக்கு, அது ஏன் தீனி திங்கல அப்படிங்கறது மாட்டை கவனிக்கணும். அது கவனிச்சாதான் தெரியும் அது வந்து சுரத்தால தீனி திங்கல இல்ல மாட்டுக்கு அடப்பம் வரும், பின்னடப்பான் மின்னடப்பானும் வரும். சொரம் அடிச்சுன்னா தீனி திங்காது, செரிமான கோளாறு, பல விஷயங்கள்ல இருக்கு மாட்டுக்கு. மனுஷால போலயேதான் அதுவும்.
1: சரி, மாட்டை எத்தனை முறை குளிப்பாட்டுவீங்க ஒரு நாளைக்கு?
0: ஒரு நாளைக்கு ஒரு முறை காலையில ஏஞ்சி குளிப்பாட்டலாம், அப்புறம் தண்ணி வசதி இருந்தா 2 முறை கூட குளிப்பாட்டலாம். சில பேருக்கு தண்ணி வசதி கிடையாது, தண்ணி வசதி இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்க குட்ட குளம் இருக்கா அங்கதான் ஒட்டி போவாங்க. அதனால ஒரு முறை குளிப்பாட்டுவாங்க சில பேரு. சில பேரு 3 வலையும் கூட தண்ணி ஊத்துவாங்க, அது சில மாட்டுக்கு ஒத்துக்காது. இந்த கிராசு சிந்து இதெல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் சும்மா சும்மா தண்ணி ஊத்தனா அந்த மாட்டுக்கு ஒத்துக்காது. அதெல்லாம் நுழையிலே கட்டிக்கிட்டு ஃபேனை போட்டுக்கிட்டு அப்படி வச்சிருந்தாதான் அது மாடு நல்லா இருக்கும். கண்டபடி ஓட்டி போவோ கண்டபடி மேய்க்கவோ சரி வராது.
1: விவசாயத்துல அதிக மகசூல் கிடைச்சா நல்ல லாபம்.
0: ஆமா,
1: நம்ம மாடுல வந்து பால் உற்பத்தி அதிகமா தான் உங்களுக்கு லாபம்.
0: ஆமா,
1: பால் பெருக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன பண்றீங்க?
0: குச்சி தீவனம் வைக்கலாம், கம்பு, கோதுமை, சோளம் இதெல்லாம் அரைச்சாந்து நம்ம வீட்டுல வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு குச்சி தீவனம் வாங்கிறோமே எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கிட்டோம்னா இதுல அப்படியே ஒருபடி அள்ளி நம்ம அதுக்குதான் காலையிலேயே தண்ணியில கொட்டணும். காலையில தண்ணி கொட்டணும்னா அது நல்லா ஊறி போடும் மொத மொதன்னு, அது வாசனையா இருக்கும். அதுக்கு தண்ணியை ஊத்தி அதுல காட்டணும்னா அது ஃபுல்லா தீனி தின்ட்டு அதை குடிச்சிரும். அதை குடிச்சாலே பால் ஆட்டோமேட்டிக்கா பால் கறக்கும். 1 லிட்டர் கறக்குற மாடு 2 லிட்டர் பால் கறக்கும். அதுக்குதான் குச்சி தீவனம்
1: போடுறது. என்னென்ன வழியெல்லாம்?
0: கண்ணு போட்டு 90 நாளையில அதுக்கு வந்து பருவம் தெரியும். தெரிஞ்சதுன்னா உடனே ஓட்டிட்டு போய் மொதனைக்கு ஒரு ஊசி போடணும், அப்புறம் மறுநாள் ஒரு ஊசி, தொடர்ந்து 2 ஊசி 3 ஊசி போட்டாதான் அது வந்து ஆமா கரு தெரிக்கும். இப்பெல்லாம் வந்து மாட்டை வந்து உயரத்துக்கு கட்ட சொல்றாங்க. இப்பெல்லாம் அப்படி செய்யக்கூடாதான். இப்பெல்லாம் குளிப்பாட்டி தண்ணி காட்டி தீனி போட சொல்றாங்க. உடனே நம்ம அங்க கால்நடைய போய் தான் செண ஊசி போடணும்னு இல்ல. சில பேர் ஓட்டி போக முடியாது சூழ்நிலையில டாக்டருக்கு போன் பண்ணி வீட்டுக்கே வந்து போடுறாங்க. காசு கொடுத்தா வந்து போட்டு போறாங்க செண ஊசி.
1: செண ஊசி போட்டீங்க, அது கருத்தரிச்சிருது. அப்ப அந்த சமயத்துல மாடுகள் நல்லா பாதுகாக்கணும் இல்லீங்களா?
0: ஆமா,
1: கன்று சமயத்துல அப்ப என்ன நடவடிக்கைகள் நீங்க பாக்குறீங்க?
0: நம்ம பால் கறக்குள்ள எப்படி பாதுகாப்பா பாத்துக்கிறோமோ அதே போல அது செனையாவக்குள்ளயும் வந்து அந்த 9 மாசத்துக்கு மேல அதுக்கு வந்து கறக்க கூடாது. 7 மாசம் முடிஞ்சாலே அதுக்கு வந்து 2 வேளையும் பால் கறக்க கூடாது, ஒரே வேலைதான் கறக்கணும் 7 மாசம் முடிஞ்சதுன்னா. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேல கறனம்னா கண்ணூட்டிக்கு அதுக்கு வந்து வளர்ச்சி இருக்காது, சத்து இருக்காது, அது நோய் அதிகமா அப்புறம் தாக்கும் கண்ணூட்டியே. அதனால வந்து முழுசா வந்து 7 மாசம் வரைக்கும் கறந்துக்கிட்டு அப்படியே நம்ம தீவனம் அதெல்லாம் வைக்க கூடாது. அதை வச்சா பால் சுரக்கும். அதெல்லாம் நிப்பாட்டிட்டு வெறும் தண்ணியை காட்ட வேண்டியதான், தீனி எடுத்து போட வேண்டியதான்.
1: இப்ப கண்ணு போட போது உங்களுக்கு தெரியுமா?
0: ஆ, தெரியுமே.
1: நம்ம பெண்களுக்கு எல்லாம் சொல்றாங்க டாக்டர் இத்தனை மாசம் அந்த தேதி எல்லாம் குறிச்சு குடுக்கறாங்க. அது மாதிரி மாடுகளுக்கு
0: ஏன் குறிச்சு வைக்கணும்? இத்தனை மாசம் நம்ம ஊசி போட்டோம், 3 மாசத்துலயே தெரியும் அந்த மாடு பருவடைஞ்சதுன்னா, செனை புடிச்சிருக்கு, அது வந்து மாற்றம் ஏற்படும், முடியில மாறும், கண்ணு அந்த பிருவத்துல அந்த முடி மாறும். அத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான் செனை புடிச்சிருக்கு.
1: கண்ணு போடுற அன்னைக்கு அப்ப எப்படி நீங்க?
0: அப்பனா மாட்டுக்கு வந்து ஈத்து அடிக்கும், சில மாடு ஈத்து அடிக்கும், தீனி சில மாடு திங்காது, படுத்து படுத்து ஏந்திருக்கும். சில மாடு வந்து அந்த வலியோட குத்தம் தீனி திங்கும், 2 விதத்துல இருக்கு. அப்பதான் கண்ணு போடுறது நம்மளுக்கு மாடு கண்ணு போட போகுது அப்படின்னு தெரியும்.
1: அப்ப டாக்டர் என்ன கூட கூப்பிடுங்களா நீங்க?
0: இல்ல இல்ல, போட முடியலன்னா நானே கையால எடுத்துருவோம் கண்ணுக்கு. 2-3 கண்ணு அதே போலதான் எடுத்துருக்கோம். வெள்கண்ணை தடைக்க வேண்டியதான், இதோட வெள்கண்ணை தடைக்கணும். ஒரு கைய உள்ள விட்டு அப்புறம் மறு கைய இருந்தாண்ட சைடுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரைக்கி அப்படியே இழுத்துருவோம்.
1: இறப்பு இல்லாம நல்லபடியா பாத்து கண்ணு போட்டுருச்சு.

0: கண்ணு குட்டி இருக்குது, அப்ப பால் எல்லாம் எப்படி கொடுக்கணும்?
1: பால் வந்து நம்ம ஒரு காம்ப விட்டுற வேண்டியதான், அது வந்து தீனி திங்கிற தீனி, அது பால் தானே அதுக்கு ஆகறோம். அதனால வந்து ஒரு காம்ப விட்டுணும், கையை வச்சு செத்த நாய் பேசிட்டு பாக்க பால் அதுக்கு தான் விட்டுணும்.
0: கண்ணுக்குட்டி எத்தனை நாள் சேர்ந்து பால் குடிக்கும்?
1: அது உடனே அரை மணி நேரத்திலேயே சில கண்ணுக்குட்டியே நம்ம எல்லாம் தெரியாம நைட்டு நேரத்துல கண்ணு போட்டுருக்கு, நம்ம ஏஞ்சி பாக்கிறது கட்டி அது பால் குடிச்சிட்டு அதுவாக படுத்து கிடக்குது. நம்ம பார்க்கக்கூடியதுல நம்ம என்ன செய்யணும், மடியெல்லாம் வெந்நீர் வச்சு சுத்தமா மடியை கழுவிட்டு கண்ணுக்குட்டிக்கு பால் விட்டடிக்கணும், சீம்பாலை விட்டடிக்கணும். விட்டடிச்சிட்டு போட்டு வந்தோம்னா உருப்பொடி போறதுன்னு வெயிட் பண்ணி இருந்துட்டு அப்புறம் உருப்பு கொடி போட்டதும் அதெல்லாம் வெந்நீர் வச்சு கழுவிட்டு அப்புறமா காயும் புள்ளியும் எட்டை சுத்தப்படுத்திட்டு எட்டை கொண்டாந்து கட்டிட வேண்டியதான். அதுபடியே அப்புறம் தான் ஆட்டோமேட்டிக்கே ஒரு 30 நாளைக்கே அது பால் தான் அதுக்கு ஆகாரம். அதுக்கு பேரதான் ஏதனாச்சும் அதுவா ஆகாரம் எடுத்து பச்சை ஒரு வைக்க கோரிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம கஞ்சி தண்ணியில உப்பை போட்டு வைக்கலாம். கொஞ்சம் தீனி திங்க ஆரம்பிச்சுன்னா நாலு தீவன எலி போட்டு அந்த கஞ்சி தண்ணில வச்சா அது குடிக்கும். அப்புறம் நம்ம பாலை கொஞ்சம் அப்புறம் கறந்துக்கலாம்.
0: கறவை மாடு இதுல பால் கறக்கும் போது அந்த கறக்குறதுல ஒரு நல்ல முறையில கறந்தா நிறைய பால் கிடைக்கும்னுவாங்க.
1: ஆமா,
0: அது மாதிரி அது எப்படி அந்த மெத்தட் சொல்லுங்களேன்.
1: அந்த மெத்தட் என்னன்னா ரெண்டு கையால சார் சார்னு கறக்கணும். ஒரே கையால பாத்திரத்தை ஒரு கையால புடிச்சுக்கிட்டு ஒரு கையால கறந்தோம்னா அப்புறம் அந்த சொரப்பு மாறிடும். அதனால ரெண்டு கையால பாத்திரத்தை கீழே வச்சுட்டு ரெண்டு கையாலையும் கறக்கணும்.
0: முட்டியில
1: முட்டியில வந்து தாங்க முடியாது. 1 லிட்டர் 2 லிட்டர் இருந்தா தாங்கலாம், 10 லிட்டர் பால் எப்படி முட்டியில தாங்க முடியாம நாய் கறப்பேன். கீழே வச்சுதான் பாத்திரத்தை கறக்கணும். சில மாடு உதைக்கிற மாட்டுக்கு கஷ்டம், செவனேன் நிக்கிற மாட்டுக்கு செத்த நாயில கறந்துட்டு வந்துடலாம்.
0: கறக்கும் போது சில டெக்னிக் என்ன இருக்கா?
1: நம்ம கையதான் டெக்னிக், அந்த கையதான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சில பேர் மிஷின் வாங்கி வந்து வச்சுட்டு கறக்குறாங்க, அந்த மிஷின் கறக்குறது மாட்டுக்கு சரி வராதுன்னு சொல்றாங்க, அது அததான் யூஸ் பண்றாங்க இப்ப நிறைய பேர். நம்ம எல்லாம் கையால தான் கறந்துருக்கோம்.
0: மடி நோய் எல்லாம் வருதுங்களா?
1: மடி நோய் எப்படி வரும்னா கட்டுத்தர சுத்தம் இல்லனா மடி நோய் வரும். பாலை கறந்துட்டு அப்படியே கொண்டாந்து விருமாட்டை கட்டிட்டு போயிடுறாங்க, அந்த மாடு அப்புறம் அப்படியே உடனே படுக்குது. அப்ப பால் கறந்தா அந்த காம்பு வந்து அப்படியே அந்த தொடர்ந்துருக்கும், அந்த கீழே இருக்கிற கிருமி எல்லாம் அந்த காம்பு வழியா உள்ள போச்சுன்னா மடி நோக்காடு வரும். அது வராத இருக்கிறதுக்கு மாட்டுக்கு உடனே கட்டி தீனி போடணும், அந்த மடி நோக்காடு மருந்து வாங்கி வந்து கழுவி விட்டுணும். கழுவி விட்டோம்னா மடி நோக்காடு வராது.
0: மாடு உட்கார்ந்து படுக்கிறதெல்லாம் இடங்கள்லாம் தரையெல்லாம் அழகா சுத்தம்
1: சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருந்தாதான் மாடு காயல வராது, மடி நோக்காடு வராது.
0: மாட்டுக்கு நம்மள போல ஜுரம் அடிக்குமா?
1: ஜுரம் அடிக்கும்.
0: ஜுரம் வருதுன்னு
1: ஜுரம் அடிக்குன்னா அது மூக்குல வந்து வேர்க்காது, இல்லன்னா சாதாரணமா இருந்தோம்னா நம்ம முத்து முத்தா வேர்க்கும். மாடு வந்து சோர்வா இருக்கும், நம்ம போய் காதுல கைய வச்சு பார்த்தோம்னா சொரம் அடிக்கும். அதான் சொரம் அடிக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், புடிச்சு பார்த்துட்டு சொரம் அடிக்குது அப்படிதான் தெரியும்.
0: என்ன வைத்தியம் கொடுக்குறீங்க?
1: அதுக்கு என்ன வைத்தியம்னா நம்ம டிராக்டர்கிட்ட வந்து பால் கறக்குற மாடா இருந்தா பால் குறைஞ்சிரும் ஊசி போட்டான்னு சொல்லுவாங்க. எதனா மாத்திரை வாங்கி வந்து போட வேண்டிதான், இல்லன்னா நாட்டு வைத்தியம் அந்த வேப்பம்பட்டை புளியம்பட்டை இத போல பொருள் எல்லாம் அது புகை கொடுத்தோம்னா சாம்பிராணி இதெல்லாம் போட்டு புகைச்ச கொடுத்தோம்னா அந்த நீர் எல்லாம் மூக்காலேயே வடிஞ்சிரும், அது வடிஞ்சதுன்னா அந்த சொரம் கொஞ்சம் குறையும். அப்படிதான் செய்யணும்.
0: சில டைம்ல மாட்டுல கண்ணுல கூட தண்ணி ஊத்துது,
1: அதுதான் சொரத்தோட குணம் தான், கண்ணுல தண்ணி ஊத்துறது அந்த கீட்டுப்பட்டது. மற்றபடி எல்லாம் வேற எதனா தண்ணி ஊத்துதுனாக்க தூசி போடுவோம், யாருன்னா கண்ணுல அடிச்சிருவாங்க, கண்ணுல ஏன்னா வேலி விரிவுல குத்திக்கும், அப்படி கூட தண்ணி வரும்.
0: சில மாடுகளுக்கு கழிச்சல் எல்லாம் வருது இல்ல, சாணம் கெட்டியா இருக்கும், சில கழிச்சல் இருக்கும்.
1: கழிச்சிட்டு வருதுன்னா வைக்க வந்து பூர்ணம் பக்க கூடாது, வைக்க பூர்ணம் பூத்துதுன்னா அதை வந்து அப்படியே வரி போட்டு வர்றாங்க. அந்த வைக்கல வந்து இது போல வெயிருச்சுன்னா அந்த வைக்கல வந்து வெயில்ல காயப்பட்டு ஒரு குச்சால தட்டிட்டு உதறிட்டு போட்டா அந்த மாட்டுக்கு வந்து இருக்காது. அதை போல அது அப்படியே போறதுனாலதான் அந்த மாட்டுக்கு அப்புறம் ஒத்துக்காத அதை கழிச்சு நம்ம கெட்டு போன பொருள் சாப்பிட்டா நம்மளுக்கு எப்படி இருக்கோ அதே போலதான் மாட்டுக்கும். அந்த கெட்டு போன வைக்கல தின்னுட்டு தான் அதை போல கழிச்சல் வருது.
0: வைக்கலும் சுத்தமாவும் இருக்கணும்.
1: ஆமா, வைக்கலும் சுத்தமா தான் இருக்கணும். அது அப்புறம் மழை நாள் எல்லாம் வைக்க வச்சிருக்காங்கன்னா அது தண்ணி போட்டு கலரா போயிடுது. அந்த சில பேர் அச்சுண்டுல என்ன பண்றாங்க, அதை வாரி அப்படியே போட்டு வர்றாங்க, நம்ம பசியோட கொண்டா அதை அப்படியே தின்னுடுது. அது ஒத்துக்காத அப்புறம் கழிச்சல் வருது, சண்டை பிடித்து அதி இறி வாரி வைக்கிறது அது கழிச்சல் வரும்.
0: சில வைக்கல பூசணும் மாதிரி இருக்கும்,
1: அதனாலதான் அது கழிச்சல் வரும்,
0: மல்லு வரும் வைக்கல,
1: அதனாலதான் வர்றது கழிச்சல் மாட்டுக்கு. நம்ம மாத்திரைக்கு எத்திரி வாங்கி அந்த போட்டுக்க வேண்டியதான், ஏன்னா வைத்தியம் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு முழுங்கில் தழை நாட்டு வைத்தியம் எவ்வளோ இருக்கு இல்ல, அது போல பண்ணிக்கலாம்.
0: இப்ப மாடு நீங்க வந்து 50,000 குறைவு இல்லாம வாங்கணும்ன்றீங்க,
1: ஆனா
0: ரொம்ப விலை மதிப்பு அதிகமா இருக்குது. இன்சூரன்ஸ் ஏதாவது பண்றீங்களா?
1: இன்சூரன்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம் நாங்க, பண்ணிருக்கோம். அவங்க வந்து மாட்டுக்கு ஏன்னா ரிப்பேர் ஆனா தானே வருவாங்க,
0: பாதிப்பு இருந்தா இல்லாத வரைக்கும் அதுல ஒண்ணு இல்ல.
1: பாதிப்பு இருந்தாதான் அவங்க வருவாங்க, பாதிப்பு இல்லாத நம்ம பாத்துக்கணும். இன்சூரன்ஸ்காரங்க நம்ம

0: காசி தருவாங்கன்னு நம்ம கடமைக்கு இருக்க முடியாது இல்ல. இப்பா 50,000 இப்ப 80,000 வச்சாதான் மாடியே வாங்க முடியுது.
1: சரி, பாலை வச்சு விற்பனை வாய்ப்புகள் அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: பால் வந்து இப்ப வந்து வீட்டுல வந்து பால் எடுக்கிறவங்க வந்து 30 ரூபான்னு எடுக்கிறாங்க, அவங்க விக்கிறது வந்து 40 ரூபா 50 ரூபான்னு விக்கிறாங்க.
1: சொசைட்டி எல்லாம் ஊத்துவாங்களே,
0: சொசைட்டி எல்லாம் அது வந்து தண்ணி படாத இருந்தா டிகிரி வரும், டிகிரி வந்தா நம்மளுக்கு நல்லா காசுமா. அது எப்படின்னா சில மாடுகள் வந்து கொழுப்பு சத்து கம்மியா இருந்ததுன்னா அந்த மாடு வந்து டிகிரி வராது பால். கொழுப்பு சத்துங்கள் அதிகமா இருந்ததுன்னா அது வந்து டிகிரி வரும்.
1: அதுக்கு ஒரு தனி ரேட்டு.
0: ஆமா, அதுக்கு ஒரு தனி ரேட்டு, இதுக்கு ஒரு தனி ரேட்டு.
1: அப்ப கொழுப்பு வர மாதிரி நம்ம பண்றது
0: அதுதான் வந்து இந்த கம்பு, கோதுமை, சோளம் இதெல்லாம் அரைச்சி போடுறது. இந்த கொழுப்பு சத்துக்கும் பால் வந்து டிகிரி வர்றதும் மாட்டுக்கும் சத்துக்கும் தான் இதை வைக்கிறது. மற்றபடி எல்லாம் வேற எதுக்கும் இல்ல. அதனாலதான் சோர்ல ஊத்தனா நல்ல ரேட்டு தான். அது இங்க இருந்து தூக்கிட்டு போகணும், அடுத்த ஊர்லதான் வச்சிருக்காங்க இந்த சோறு. வீட்டுல வந்து நம்ம அவங்கள வந்து எடுக்கிறதுனால 10 ரூபாய் பார்த்தா சரி வராது அப்படின்ட்டு நம்ம சோறுக்கு எடுத்துட்டு போறோம். அந்த ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாதான் சோறுக்கு எடுத்துட்டு போகணும். இங்க வந்து எடுக்கிறவங்க கிட்ட அப்படி கிடையாது. 10 லிட்டர் பாலுன்னா 1 லிட்டர் தண்ணி வச்சுதான் யாரா இருந்தாலும் கறப்பாங்க. வெறும் இதா கறக்க மாட்டாங்க. ஏன், உண்மையை தானே பேசுறேன். இப்ப யாரு இப்ப பாயிட்டு பண்ணி விக்கிறாங்க, அது சுயப்பாலாவை விக்கிறாங்க. நான் அதே வாங்கி அந்த காய்ச்சறேன். பாதி தண்ணி இருக்கு, பாதி தான் அது சுயப்பால்.
1: ஏன் தண்ணி ஊத்துறாங்க தப்பு இல்லையா?
0: அவங்களுக்கு தெரியல, வைக்கிறவங்க அதை வாங்கி இப்படி அதான் கியூல நிக்கிறாங்களா தனங்க. எல்லாருமா அத வந்து அப்படியே குடுக்கறாங்க? எல்லாரும் அப்படியே குடுக்க மாட்டாங்க. சில பேர் மனசாட்சி இருக்கிறவங்க தண்ணி வைக்க மாட்டாங்க.
1: தண்ணி ஊத்தாம 5 ரூபா 10 ரூபா கூட கூட வைக்கலாம். எதுக்கு தண்ணி ஊத்தி?
0: மக்கள் எப்படி அப்படி வாங்குது? கடையில கொண்டு குடுத்தா அவங்க சொல்ற ரேட்டா குடுத்துட்டு வருவாங்க. கிராமத்துல அப்படி வாங்க மாட்டாங்க. ஆமாண்டி, அவ 5 ரூபா சொல்றாடி கால் லிட்டர் வந்து போவாங்க. அப்படி இருக்குள்ள என்ன பண்ணுவாங்க சனங்க?
1: இப்ப நீங்க பால் வந்து விற்பனை வந்து உங்ககிட்ட வந்து வாங்கிக்கிறாங்களா?
0: எங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க.
1: இதுலதான் உங்களுக்கு லாபமே.
0: ஆமா.
1: ஒரு மாசத்துக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் உங்களுக்கு பால் விற்பனையில?
0: ஒரு மாசத்துக்கு வந்து பால் கறக்கத்தை பத்தி இருக்கு. ஒரு வேலைக்கு 10 லிட்டர்னா என்னாச்சு, ஒரு நாளைக்கு 20 லிட்டர் ஆச்சு. அப்ப 20 நாளைக்கே வந்து 30 ரூபாய்னாலே கணக்கு போடுங்க. லாபம் தான் சார்.
1: ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு 10,000 கிடைக்கும்.
0: 10,000 வாங்கிருக்கேன், 5,000
1: வாங்கிருக்கேன்.
0: வெயில் நல்ல இந்த அக்கின் நேசத்துல பால் குறையும்.
1: மாட்டுல இருந்து கறக்குற அளவு
0: அளவு குறையும்.
1: ஏன் அது மாதிரி?
0: அதான் இந்த வெய்ய தாக்கம் தாங்க முடியாத மாட்டுக்கு நீர் சத்து கம்மியாயிடும். அதனால வந்து நீங்க எவ்வளவுதான் தண்ணி வச்சாலும் பால் குறையும் தான். வெய்ய நாள் இல்ல, எல்லாருக்கும் குறையும். மாட்டுக்கு வந்து குறையாத இருக்காது. மழை நல்லா குறையாது. பால்
1: குறையாது. மழை காலங்களில் பால் அதிகரிக்கும்.
0: ஆமா, அதிகம்.
1: உங்களுக்கு லாபம் அதிகம் கிடைக்கும்.
0: ஆமா, அதிகம்.
1: சரிம்மா, இந்த நிகழ்ச்சியில கறவை மாடு வளர்ப்பு பத்தி அழகா தெளிவா சொன்னீங்க. கேட்ட உழவர் பெருமக்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதா அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்மா.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை கறவை மாடு வளர்ப்பு குறித்து கடலூர் மாவட்டம் வீணங்கேணி எஸ் செல்வி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

மீட்டர் வேகத்தில் திடீரென அதிகரிக்கும். பலத்த காற்றுடன் கூடிய சூறாவளி வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. இன்று அந்தமான் கடற்பரப்பில், கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளிலும், அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று சில சமயங்களில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை வேகத்தில் திடீரென அதிகரித்து பலத்த காற்றுடன் கூடிய சூறாவளி வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. இதே நிலை 17ஆம் தேதி வரை நிலவ வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கவிருக்கும் பாடல் கும்கி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8:07. நேர்கள் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், கர்ணன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8:14. திரைசி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். மாமன்னன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8:21:10. நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், காற்றின் மொழி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8:24 நொடி. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். நான் மகாநில திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8:30. திரீஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். ரம்மி திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 8:35:41. இறைசி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். மலைக்கோட்டை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8:45:22. மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு: நாளை காலை தொண்டமனத்து துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் காலை 10 மணியிலிருந்து பகல் 3 மணி வரை துத்திப்பட்டு ஒரு பகுதி, உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. திரைசி நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். கல்லூரி திரைப்படத்திலிருந்து

0: உக்கமும் கண்களை கழுவட்டுமே, அமைதி நெஞ்சில் நிலவட்டுமே.
1: தேன் போன்ற இனிய பாடல்கள்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8:52. திரை இசை நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்கள் இதுவரை கேட்டது திரையிசை நிகழ்ச்சி. நேர்களை கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய 5 நாடுகளுக்கு 6 நாள் பயணம் மேற்கொள்கிறார். பயணத்தின் முதற்கட்டமாக நாளை அபுதாபி சென்று சேரும் அவர் வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் கூட்டாண்மை உறவுகளை மேலும் விரிவாக்கம் செய்து கொள்வது குறித்து UAE தலைவர்களுடன் விவாதிக்கிறார். உரங்களின் சமச்சீர் பயன்பாடு உட்பட நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள 7 வேண்டுகோள்களின் அமலாக்கம் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் இன்று புதுடில்லியில் தமது பொறுப்பிலுள்ள அமைச்சகங்கள் மற்றும் துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பருத்தி மீதான 11% இறக்குமதி வரியை நீக்கக் கோரி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் தமிழக ஆளுநர் திரு RV அர்லேக்கரை சந்தித்து திரு SP வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக MLAக்கள் அணி மீது நடவடிக்கை கோரி மனு கொடுத்துள்ளார். புதுச்சேரியில் வீரதீர செயல், விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்கும் 5 முதல் 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மத்திய அரசின் தேசிய பால் புரஸ்கார் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என மாநில அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி காஞ்சி மாமுனிவர் முதுகலை படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் பசுமை பூங்கா அமைக்கும் வகையில் 1 செடி 1 உறுதிமொழி என்னும் புதிய முன்னெடுப்பை வணிக வரித்துறை ஆணையர் திரு சௌத்ரி முகமது யாசின் மரக்கன்று நட்டு தொடக்கி வைத்தார். IPL கிரிக்கெட்டில் இன்று நடைபெறும் போட்டியில் மும்பை அணிக்கு எதிராக முதலில் ஆடும் பஞ்சாப் அணி சற்று முன்வரை 16 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 140 ரன் எடுத்திருந்தது. மானிய விலையில் விதைகள், உரங்கள் மற்றும் பயிர் காப்பீடு உள்ளிட்ட மத்திய அரசின் உதவிகளை பெற தேவையான உழவர் அடையாள எண் பெற விவசாயிகள் பொது சேவை மையம் அல்லது மொபைல் செயலி மூலமாக விண்ணப்பிக்கலாம் என விழுப்புரம் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் திரு இரா ஸ்ரீனிவாசன் கேட்டுக்கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: Good evening. This is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi says under India's chairmanship this year BRICS to aim for multilateralism and more inclusive world order. Election Commission announces Special Intensive Revision Phase 3 to be conducted across 16 states and 3 union territories. In Keralam, Congress leader V.D. Satheesan meets governor to stake claim to form government. In Uttar Pradesh, over 70 people killed due to rain, storms and lightning in the last 24 hours. U.S. President Donald Trump and his Chinese counterpart Xi Jinping hold talks in Beijing, stress on opening of Strait of Hormuz. And in Asian Senior Weightlifting Championships, Ajit Narayan clinches double bronze in men's 71 kg at Gandhinagar, Gujarat.

0: நேரம் இப்போது 9:30.
1: கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம். எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நடிப்பு சுராஜ் தாமரை நஞ்சன், எஸ் ஏ தர்மநாதன், ஆர் கலாராணி, ரோஸ் ஜேம்ஸ், என் மீரா, எஸ் அப்துல் லத்தீப், ஆர் அனுசியா, சிறுமி பி ஆர்த்தி ஆகியோர். ஒலிப்பதிவு எஸ் மோகனாம்பாள் அவர்கள். அமைப்பு என் ஜி ராஜப்பா ஆயில்யன். கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம்.
2: பாட்டி பாட்டி ஸ்கூலுக்கு நான்

0: இதோ வந்துட்டேன் கீதா.
1: அவ தான் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றல்ல, என்ன அங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஓஹோ, அதான் பார்த்தேன். காலையிலேயே வயித்துக்கு கொட்டிக்கணுமா? மெதுவா சாப்பிட கூடாதா?
2: ஏன் மம்மி பாட்டிய கோச்சிக்கிறீங்க? பாட்டி சாப்பிட்டுட்டு வரட்டுமே.
1: ஏய், இங்க பாரு, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்க பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணாதேன்னு. உன்னை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு அப்புறம் தான் வந்து கொட்டிக்கிட்டுமே.
3: சரிம்மா, கீதா கண்ணு வாமா ஸ்கூலுக்கு போலாம்.
2: ஏன் பாட்டி சாப்பிடலையா?
3: இல்லம்மா, எனக்கு பசி எல்லாம் போயிடுச்சு.
2: பாட்டி உங்கள் வயசாயிடுச்சுல, ஸ்கூல் பேக் நான் தூக்கிக்கிறேன், கொடுங்க.
3: இல்ல கீதாமா, இது எனக்கு ஒரு சுகமான சொம, வாமா போலாம்.
1: அப்பா, இப்பவாவது போய் சேர்ந்தாங்களே.
4: கல்யாணி
1: என்னங்க?
4: ஆமா, எங்க அம்மா ரெண்டு இட்லி கூட முழுசா சாப்பிடல, அதுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்படுத்துற?
1: ஓ, அதுக்காக தான் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? காலையில இப்படி கொட்டிக்கிட்டா தரித்திரம்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, நான் இப்ப ஒரு முடிவுக்கு வந்தாச்சு.
4: என்னது?
1: உங்க தம்பி வீடும் பக்கத்துல தானே இருக்கு.
4: ஆமா.
1: உங்களுக்கு பொறுப்பு இருக்கிற மாதிரி உங்க தம்பிக்கும் அம்மா மேல அக்கறை இருக்கணுமா இல்லையா? அது ஏங்க உங்களுக்கு தெரியல?
4: இங்க பாருங்க, எனக்கு மாச சம்பளம் 5000 ரூபாய், அதுல பாதி கூட என் தம்பி வாங்கல. அது மட்டும் இல்ல, நமக்கு இருக்கிற வசதி அவனுக்கு இல்ல. கல்யாணி,
1: கீதாவோ பாட்டி மேல உயிரியே வச்சிருக்கா, இத நாமே வளர விட்டுற கூடாது.
4: என்னது என்ன கல்யாணி, நீயே பேசிக்கிற?
1: அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. உங்க அம்மா நம்ம வீட்டுல 6 மாசம், உங்க தம்பி வீட்டுல 6 மாசம் இருந்தே ஆகணும்.
4: கல்யாணி,
1: ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? தாயை காப்பாத்துற பொறுப்பு உங்க தம்பிக்கும் இருக்கட்டும்னு தான் சொல்றேன். இதுல என்னங்க தப்பு?
4: கல்யாணி,
1: இதுக்கு ஏன் இப்படி கோபப்படுறீங்க?
4: அவங்க மனசு புண்படும்படியா நடந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டுமா, நம்ம குடும்பத்துக்காக அவங்க உழைச்ச உழைப்ப அப்பப்பா இவ்வளவு சீக்கிரத்துல உன்னால எப்படி கல்யாணியும் மறக்க முடிஞ்சது? உன்னோட இந்த முடிவு எனக்கு பிடிக்கவே இல்லை.
1: உங்களுக்கு பிடிக்கலன்னா நானே உங்க அம்மாட்ட சொல்லிட்டு போறேன். இங்க பாருங்க, நாளைக்கு முதல் தேதி, நாளையில இருந்து உங்க அம்மா உங்க தம்பி வீட்டுக்கு போய்தான் ஆகணும்.
4: அதனால வர்றத நீ மட்டும் இல்ல கல்யாணி, நாம எல்லாருமா சேர்ந்து அனுபவிக்கத்தான் போறோம்.
1: பாப்பா அதையும் தான்.
5: வாமா வா. மலதி, யார் வந்திருக்கா பாரு? அம்மா வந்திருக்காங்க.
6: என்னம்மா,
5: ஓ ஆசை பேத்தி கீதாவை விட்டுட்டு திடுதிப்புன்னு புறப்பட்டு வந்துட்ட, என்ன விஷயம்? அம்மா ஏன் இப்ப அழுற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா?
3: சிவா
5: அம்மா,

0: தாங்கிக்க முடியும் சிவா, ஆனா பேத்தி கீதாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியலையப்பா.
1: அம்மா,
0: அவனாலே என்ன பிரிஞ்சு இருக்க முடியாது.
2: இந்த வயசான காலத்துல நீங்க நிம்மதியா இருக்கணும். 6 மாசம் என்ன, உங்க ஆயுசு பூராவும் நீங்க எங்க வீட்லயே இருக்கலாம். இது உங்க புள்ள வீடு அத்தை.
0: மாலதி, உன் நல்ல குணம் எனக்கு தெரியுமா? எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட நீங்க தாங்கிக்க மாட்டீங்க. ஆனா
1: என்னம்மா,
0: உன் அண்ணன் இன்னும் சின்ன புள்ள மாதிரி இருக்கானேடா. நம்ம குடும்பமான மரியாதை 4 சுபத்துக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் என் மேல பாசமா இருக்கிறது கல்யாணிக்கு பிடிக்கலையப்பா. அந்த பாசத்தை வேறோட கிள்ளி எறியறதுன்னு நினைக்கிறா கல்யாணி.
1: அப்படியா?
0: ஆமாண்டா, பேத்தி கீதாவுக்கு நான் ஊட்டி விட்டாதான் திருப்தியா சாப்பிடுவா. நான் என்னடா பண்ணுவேன் சிவா?
1: அம்மா, வயசான காலத்துல நீ நிம்மதியா இருக்கணும். எந்த பிரச்சனைய பத்தியும் நீ கவலைப்படவே கூடாது. ஏன்னா அது உன் உடம்ப பாதிக்கும். கால வித்தியாசத்துல வண்டி ஓடத்துல ஏறும், ஓடமும் ஒரு நாள் வண்டியில ஏறும்.
2: அத்த, இங்க 6 மாசம் அங்க 6 மாசங்கிற பிரச்சனையே வேண்டாம். நீங்க கடைசி வரைக்கும் எங்களோடயே இங்கேயே இருந்துடுங்க அத்த. ஏங்க, நீங்க என்ன சொல்றீங்க?
1: ஆமாம்மா, மாலதி சொன்ன மாதிரி நீ என்கிட்டயே இருந்துடு. அம்மாவோட அருமை அறியாதவன் யார் அருமையையும் அறிய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது.
2: ஆமா அத்த, வாங்க சாப்பிட போலாம்.
3: நீ இப்ப சாப்பிட போறியா இல்லையா?
4: மாட்டேன், பாட்டி தான் எனக்கு வேண்டும் சாப்பாடு.

0: பெருசா போயிடுச்சா? நானும் ரெண்டு நாளா கவனிச்சுக்கிட்டே வர்றேன். ஏடி பாட்டி பாட்டி உயிர வாங்குற, அடி வாங்காம சாப்பிடுறியா இல்லையா? இல்ல ஓலை உரிச்சு எடுத்துருவேன், ஜாக்கிரதையா. ஏண்டி உனக்கு அவ்வளவு திமிர உனக்கு?
1: ஐயோ அம்மா அடிக்கடிமா, வலிக்குதுமா அப்பா, அம்மா அடிக்கடி.
2: ஏய் கல்யாணி, உனக்கு என்ன ஆச்சு?
0: நீங்க பேசாம இருங்க.
2: கீதா கண்ணு, நீ வெளியே போய் விளையாடுமா? கல்யாணி, என்ன இருந்தாலும் நீ குழந்தைய அடிச்சது தப்புதான்.
0: இப்பவே இவ்வளவு பிடிவாதமா இருந்தால்னா பின்னால அவதிப்பட வேண்டியது நம்மதான். பாட்டி ஊட்டி விடணும். இவன சின்ன பிள்ளையா, 8 வயசு ஆக போகுது.
2: பிறந்ததுல இருந்து பாட்டி தான் குளிப்பாட்டுனா, சோறு ஊட்டுனா, பள்ளிக்கூடத்துக்கு அடிச்சிட்டு போனா. கல்யாணி, எங்க அம்மா சோத்த மட்டும் ஊட்டல கல்யாணி, பாசத்தையும் சேர்த்து ஊட்டி இருக்காங்க.
0: அதுக்காக பெத்த அம்மாவையும் மதிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா?
2: கல்யாணி, மதிக்கிறதும் மரியாதை கொடுக்கறதும் நாம நடந்துக்கிற முறையில தான் இருக்கு.
0: ஏதேது நீங்க பேசுறத பார்த்தா இவளுக்கு நீங்களே சொல்லி குடிப்பீங்க போல இருக்க.
1: அப்பா அப்பா, சித்தப்பா வந்துட்டாங்க.
2: அடடே சிவா, வாடா வா சிவா. அம்மா நல்லா இருக்காங்களா?
3: நல்லா இருக்காங்க அண்ணா.
1: ஏன் சித்தப்பா பாட்டி அழைச்சிட்டல்ல?
3: கீதா, சாட்டர்டே சண்டே லீவு தானே?
1: ஆமா சித்தப்பா.
3: உன்னை அழைச்சிக்கிட்டு போகத்தான் வந்திருக்கேன். பாட்டியும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க.
1: சரி, நான் சித்தப்பா கூட போய் பாட்டிய பார்த்துட்டு வந்துடுறேன் டாடி.
0: இதனால என்ன வந்தாலும் சரி, கீதாவை நாம அனுப்பவே கூடாது.
3: என்ன நீ யோசிக்கிறீங்க? ரெண்டு நாள் கீதா தான் என் வீட்டுல இருக்கட்டுமே.
0: ஆமாமா, இங்கேயே ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறா. பாட்டிய பார்த்துட்டானா கேட்கவே வேண்டியதில்ல. அதுவும் இல்லாம அடுத்த வாரம் வேற அவளுக்கு எக்ஸாம் வருது, அவ இங்கே இருந்துட்டு போட்டான்.
2: கல்யாணி, கீதா புத்திசாலி பொண்ணு, அவளுக்கு நீ ஒண்ணும் பாடம் சொல்லி தர தேவையில்லை.
0: அப்பா, அவளை பத்தி நான் கவலைப்பட வேணான்னு சொல்றீங்களா?
2: உன்னை யார் கவலைப்பட வேணான்னு சொல்றா? சித்தப்பாக்காரன் ஆசையா அழைச்சிட்டு போக வந்திருக்கான். கீதாவும் பாட்டிய பாக்கணும்னு ஆசைப்படுறா, போகட்டுமே.
0: ஆமா ஆமா, உங்க அம்மா கொடுத்த செல்லத்தினாலதான் இவ இப்படி பிடிவாத காரி ஆயிட்டா. நான் கண்டிஷனா சொல்றேன், கீதாவை நான் அனுப்பவே முடியாது.
2: கல்யாணி, சொந்தங்களை முறிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? எங்க அம்மா உழைச்ச உழப்ப மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிறியே, உனக்கே இது நல்லா இருக்கா?
0: என்ன சொல்றீங்க நீங்க?
2: கல்யாணி, நன்றி காட்டுறது ஒரு வகை மரியாதை. அந்த மரியாதை தான் நம்மள மனுஷனாக்கும்னு சொல்றேன்.
0: அவங்க கடமைய அவங்க செஞ்சாங்க, இதுக்கு ஏன் நாம நன்றி சொல்லணும்? என் பொண்ணு என் புருஷன், இதுதான் எனக்கு முக்கியம். மத்தவங்களை பத்தி எனக்கு ஒன்னும் கவலையே இல்ல.
3: அப்ப சரி, நான் வர்றேண்ணா. ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே, எங்க வீட்டுல 6 மாசம், உங்க வீட்டுல 6 மாசம்னு முடிவு பண்ணி அம்மாவை அனுப்பி வச்சிருக்கீங்க. அம்மா கடைசி வரைக்கும் என்கிட்ட தான் இருக்க போறாங்க. அப்ப நான் வரேன்.
1: சித்தப்பா, சித்தப்பா, நானும் வர சித்தப்பா, பாட்டிய பாக்கணும் சித்தப்பா.
0: நிகிதா, இப்ப வாய மூட போறியா இல்லையா?
1: மாட்டேன்னா, பாட்டிய பாக்கணும்.
0: என்னடி பாட்டி, பாட்டி பெரிய
1: பையோ, அம்மா அடிக்கடிமா.
2: ஏய் கல்யாணி, பக்கத்து வீட்டுக்காரங்க சிரிக்க போறாங்க.
3: அக்கம் பக்கத்துக்காரவங்க சிரிப்பாங்கங்கற பயத்தினால நீங்க கோளை ஆயிட்டீங்கன்னா.
2: சிவா,
3: கோளை ஆயிட்டீங்க.
0: இது எங்க குடும்ப பிரச்சனை.
2: அவனுக்கு இதுல தலையிட உரிமை இருக்குன்னு சொல்றேன்.
0: இல்ல இல்லன்னு தான் நான் சொல்றேன்.
3: அண்ணி, தான் ஆடாவிட்டாலும் தான் சதை ஆடுங்கிறத மறந்துட்டீங்களா? நீங்க கதவை அடைச்சீங்கன்னா கடவுள் ஜன்னலை திறந்துடுவாங்க. அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் வர்றேன்னா.
1: சித்தப்பா, சித்தப்பா.
2: அடாத கீதா, அடாத. நானே உன்னை உன் பாட்டி கிட்ட அடிச்சிட்டு போறேன்னா. என் தம்பி வராதவன் வந்திருக்கான், அவனுக்கு ஒரு காபி கூட கொடுக்காம ஏன் கல்யாணி இப்படி வஞ்சனையா நடந்துக்கிற?
0: இங்க பாருங்க, நான் உன்ன யார் வீட்டுக்கும் போய் ஒரு வாய் தண்ணி கூட குடிச்சது கிடையாது.
2: உங்க அப்பா பணக்காரரு, அந்த திமிர் உன்னை இப்படி பேச வைக்குது.
0: என்ன சொன்னீங்க?
2: கல்யாணி, நாக்க பொறுத்து தான் நன்மையும் தீமையும் அமையும், அதை மறந்துடாதேன்னு சொன்னேன். கீதா கண்ணு, வாமா நாம போலாம்.
4: குழந்தைங்களா, பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்த நீங்க குறும்புத்தனம் பண்ணக்கூடாது. ஏய் ரீட்டா, அங்க என்ன குறும்புத்தனம் பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் ஹோம்வொர்க், நோட் புக்ஸ் எல்லாம் டேபிள்ல வச்சிட்டீங்களா?
1: ஏண்டி
4: கீதா, நோட்டு மட்டும் வச்சிருக்க, நீ ஏன் ஹோம்வொர்க் பண்ணல? ஏன் பேசாம இருக்க?

0: வர வர படிப்புல நீ ரொம்ப டல்லா இருக்க. அது சரி, உங்க அம்மாவை என்ன வந்து பார்க்க சொன்னேனே, அம்மா கிட்ட சொன்னியா?
1: எஸ் மிஸ், அம்மா வருவாங்க மிஸ். அதோ அம்மா வந்துட்டாங்களே.
2: வணக்கம் டீச்சர்.
0: ஓ, இப்பதான் உங்களை பத்தி கேட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் இப்படி வரீங்களா?
2: சொல்லுங்க மிஸ்.
0: கீதா ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு, எப்போதும் எப்பவும் அவ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பா. ஆனா இப்ப வர வர ரொம்ப வீக்கா இருக்கா.
2: உண்மைதான் டீச்சர், இந்த மாச பரீட்சையில கூட ரொம்ப லோவா மார்க்ஸ் வாங்கியிருக்கா.
0: நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தவ ஏன் இப்படி ஆயிட்டா? கிளாஸ்ல எப்போதும் கலகலப்பா இருப்பா, கொஞ்ச நாளா டல்லா இருக்கா. நீங்க அவளை கொஞ்சம் கவனிக்கணும். இதை சொல்றதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். அவளுக்கு குறை என்னங்கறத கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்ணணும். அலட்சியமா இருந்துடாதீங்க.
2: நல்லது டீச்சர், நான் கவனிச்சுக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா?
0: சரிங்கம்மா.

0: அம்மா, ஏமா சரியா சாப்பிட மாட்டேங்கிற? அண்ணங்கிட்ட இருந்து வந்த பிறகு ரொம்ப தான் இழைச்சு போயிட்டேன்.
1: என்னங்க அத்தை, எப்ப பார்த்தாலும் பெரிய பிள்ளைய பத்தியும் கீதாவை பத்தியுமே கவலைப்பட்டு இருக்காங்க போல இருக்கு.
0: இதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? அண்ணங்கிட்ட இருக்கிறப்ப என்னை பத்தி கவலைப்படுவ, இங்க வந்த பிறகு அண்ணன் குடும்பத்தை பத்தி கவலைப்படுற. எனக்கு இது புரியுதுமா, ஆனா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு.
2: சிவா சிவா, நீயும் கோபியும் எனக்கு ரெண்டு கண்கள் மாதிரிப்பா. சின்ன வயசுலயே கோபி மத்த பிள்ளைங்க கிட்ட பம்பு சண்டைக்கு போக மாட்டான், அவனாவே பிடிச்சுக்கிட்டான். இன்னும் சொல்ல போனா யாரோட உதவியும் இல்லாம ஒரு நல்ல வேலையையும் தேடிக்கிட்டான். அடுத்தவங்களுக்கு தன்னால கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அவனுக்கு நேர் மாறா மனைவி வந்து வாய்ச்சிருக்காளே, அதை நினைச்சுதான்டா மனசுக்குள்ள தினமும் அழுதுகிட்டு இருக்கேன்.
0: அதுக்காக கவலைப்பட்டு என்னமா ஆக போகுது? அது உடம்பத்தான் பாதிக்கும்.
3: அம்மா அம்மா, எப்படிப்பா இருக்கீங்க?
2: கோபி, நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா இருக்கியாப்பா?
3: நான் நல்லா இருக்கேப்பா.
2: என்ன கோபி, ஏன் கண் கலங்குற?
0: என்னண்ணா சின்ன பிள்ளை மாதிரி?
3: ஒண்ணும் இல்லடா சிவா, ஒண்ணும் இல்ல. பிள்ளை வருத்தம் பெத்தவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அம்மா என் வீட்டுல இருந்த வரைக்கும் நான் நிம்மதியா இருந்தேன். இப்போ அந்த நிம்மதி எனக்கு இல்லாம போச்சுடா. கீதாவுக்கும் அந்த நிம்மதி இல்லடா. கீதா சதா பாட்டி நினைப்பாவே இருக்கா, படிப்பிலையும் டெல் ஆயிட்டா. ஸ்கூல் டீச்சர் கூட கல்யாணிய கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிருக்காங்க, ஆனாலும் கல்யாணி மனசு மாறலடா.
1: இங்க பாருங்க, டிஃபன் கொஞ்சம் சாப்பிடுங்க. அத்தை இங்க வந்ததுல இருந்து எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தியும் கீதாவை பத்தியும் கவலைப்பட்டுகிட்டே இருக்காங்க. இதுக்கும் ஒரு முடிவு உண்டு, தைரியமா இருங்க.
3: டே சிவா, மனைவி அமையிறது ஆண்டவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்கடா. மாலதி மாலதி பாரு, எவ்வளவு பிரியமா டிஃபனை கொடுத்து உபசரிக்கிறா. டே சிவா, இந்த பண்பாடு கல்யாணி கிட்ட அறவே இல்லாம போச்சுடா. அப்படியே யாராவது வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துட்டா வேண்டா வெறுப்பா நடக்கிறா. நான் என்னடா செய்யறது, நான் என்னம்மா செய்யறது?
2: கோபி, இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்றதில்லப்பா, அவன் வளர்க்கப்பட்ட முறை அப்படி. அது சரி கோபி, நீ வரும்போதே கீதாவே அழைச்சிட்டு வர்றதில்லையா?
3: வந்திருக்கலாம் தான்பா, ஆனா நான் இப்போ நேரா ஆபீஸ்ல இருந்து வர்றேம்மா.
0: ஏன்னா நீங்க இங்க வர்றது கூட அன்னைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இல்ல?
3: உண்மைதான் சிவா, உண்மைதான். எல்லாத்துக்கும் தப்பு அர்த்தம் கண்டுபிடிக்கிறவ ஓ அண்ணி, அதனால தான் நான் இப்படி நடந்துக்கிறேன். சிவா சிவா,
0: அண்ணா
3: இந்த இதை வச்சுக்கப்பா.
0: என்னண்ணா இது என்ன?
3: சிவா, இதில் 500 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுக்கப்பா.
0: ஏன்னா அம்மா என்கிட்ட இருக்கிறதுனால பணம் கொடுக்குறீங்களா?
3: அப்படி இல்லை சிவா, அப்படி இல்லை. உனக்கும் குறைஞ்ச வருமானம் தானே
2: கோபி? இது உன் மனைவிக்கு தெரியுமா?
3: இது என்னோட சொந்த பிரச்சனைமா, அவளுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அம்மா உடம்ப கவனமா பாத்துக்கிங்கம்மா. சரி, நான் வந்து ரொம்ப நேரமாச்சு, நான் வரட்டுமா? அம்மா
2: போயிட்டு வாப்பா. கோபி, கீதாவை ஒரு தடவை என் கண்ணுல காட்டுடா.
3: அதுக்குன்னு ஒரு நேரம் நிச்சயம் வருமா, கவலைப்படாதம்மா.

0: சிவா நான் வர்றேன்டா.
1: எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் போய் படுத்துக்கிறேன்.
0: போய் படுத்துக்கம்மா.
1: கீதா, பாட்டியை பார்க்க வந்தியாமா? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சுமா. அம்மாவுக்கு தான் என்ன பிடிக்கலன்னா உனக்கும் இந்த பாட்டியை பிடிக்கலையாமா. கீதா புறப்பட்டியா? கார் வருதுமா, பார்த்து போ. காரு காரு. ஐயோ கீதா, கார்ல அடிபட்டுட்டியே, நான் என்னமா பண்ணுவேன். கீதா கீதா.
0: அம்மா என்னது, பாதி தூக்கத்துல இருந்து உட்கார்ந்து இருக்க, கனவு எது கண்டியா?
2: அத்தை என்னாச்சு, ஏன் உங்க கையெல்லாம் நடுங்குது?
1: சிவா, கீதா கார்ல அடிபட்ட மாதிரி கனவு கண்டேன்டா, என் மனசு பதறுதே. சிவா
0: அம்மா,
1: இப்பவே கீதாவை பார்க்கணும் போல இருக்குடா.
0: இங்க பாருமா, சதா நீ கீதாவை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அது கனவா வந்திருக்கு. வேற ஒண்ணு பயப்படாதம்மா.
1: நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேட்கலடா சிவா, ஒரு தடவையாவது கீதா முகத்தை பார்க்கணும்.
2: சரி அத்தை, இப்ப நீங்க கவலைப்படாம படுங்க, நானே கீதாவை போய் கூட்டிட்டு வரேன்.
0: மாலதி, நீ அண்ணி வீட்டுக்கு போக வேணாம், பள்ளிக்கூடத்துக்கு போய் அம்மாவுக்கு கீதாவை காட்டிட்டு வா.
2: சரிங்க.

0: அங்க பாருங்க கீதா வரா.
1: கீதா, கீதா
2: பாட்டி, உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல பாட்டி. பாட்டி இப்படியே எங்க வீட்டுக்கு வந்துருங்க பாட்டி. உங்க மடியில படுத்து தூங்கணும் போல இருக்கு பாட்டி.
1: கீதா, என் கண்ணு உன் முகத்தை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? அதான் உன்னை தேடி பள்ளிக்கூடத்துக்கே வந்துட்டேன். நல்லா சாப்பிடு, அம்மா பேச்ச கேட்டு புத்திசாலியா நடந்துக்கம்மா. நான் இன்னும் எத்தனை நாளைக்குமா இருக்க போறேன்?
0: கீதா இங்க வாடிங்க.
2: பாட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்கம்மா.
0: எதுக்குடி அழைச்சிட்டு வரணும்? இந்த பாட்டி தொலைஞ்சாதான் எனக்கும் நிம்மதி உனக்கும் நிம்மதி.
2: ஏமா இப்படி பேசுறீங்க? எனக்கு பாட்டி தான் தெய்வம்.
0: என்ன சொன்ன? பெத்து வளர்த்தவள உனக்கு தெய்வமா தெரியலையா? இனிமே இப்படி சொல்லுவியாடி.
2: ஐயோ அம்மா அடிக்கடிமா வலிக்குதுமா.
0: அக்கா ஏன் இப்படி சின்ன பிள்ளைய கொடுமைப்படுத்துறீங்க? அத்தை கீதாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நான் தான் அத்தையை அழைச்சிட்டு வந்தேன். மாலதி, இது வரைக்கும் நீ என் குடும்ப விஷயத்துல தலையிடாம இருந்த, இப்ப நீயும் சேர்ந்துகிட்டியா? கீதா நீ அழாதம்மா. அக்கா நீங்க இவ்வளவு சின்ன மனசா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அன்பு அரக்க கூட தண்ணீர்ல கரைச்சிடுது, பாசம் கல்ல கூட எரிச்சு சாம்பலாக்கிடுது. கீதா தன்னோட பாட்டி மேல வச்சிருக்கிற பாசத்தை யாராலையும் அழிச்சிட முடியாது.
3: அப்படியா? பாப்போம் அதையும் தான்.
1: கல்யாணி, உன் புருஷனை பெத்தவனா? அவன் பெத்த பிள்ளைய நான் பார்க்க கூடாதுன்னு சொல்றியே, இது நியாயமா? உனக்கு நான் என்ன துரோகமா செஞ்சேன்?
3: பிள்ளைங்க பெத்தவங்க கிட்ட பாசமா தான் இருக்கும். அதை நாசமாக்க பாக்குறீங்க நீங்க. என்னால அதை தாங்கிக்க முடியாது. என்கிட்ட இருந்து என் மகளை பிரிக்க பாக்குறீங்க. இப்ப நான் சொல்றதுதான், இனிமே நீங்க அவளை சந்திக்க கூடாது. எகிதா என்ன பாட்டிய புடிச்சுக்கிட்டே நிக்கிற, வாடிங்க.
2: மாட்டேன், நான் பாட்டிய வீட்டு வர மாட்டேன்.
3: வர மாட்டியா? உனக்கு என்னடி அவ்வளவு நெஞ்சு அழுத்தம்?
2: ஐயோ அம்மா அடிக்கடிமா வலிக்குது.
1: கீதா, கீதா
0: அத்தை இன்னும் இங்க நின்னு என்ன ஆக போகுது? வாங்க வீட்டுக்கு போகலாம்.
2: பாட்டி, பாட்டி.
4: ஹலோ, நான் கோபி
5: பேசுறேன்.
4: உடனே வரேன்.
1: கீதா இப்ப எப்படி இருக்க?
6: வாங்க டாக்டர், வந்து உள்ள வந்து பாருங்க டாக்டர். கீதாவ
4: டாக்டர், பாட்டி பாட்டின்னு இதையே தான் பேசிக்கிட்டு இருக்கா டாக்டர்.
7: அப்போ பாட்டி இங்க இல்லையா?
4: எங்க அம்மா என் தம்பி வீட்டுல இருக்காங்க டாக்டர்.
7: எங்க? மூச்சு இழுத்து விடு. ஜுரமும் இல்லை.

0: மிஸ்டர் கோபி.
1: என்ன டாக்டர்?
0: கீதாவுக்கு எல்லாம் நார்மலா தான் இருக்கு. கீதாவுக்கு எந்த வியாதியும் இல்லை. அவளுக்கு பாட்டி பக்கத்துல இருந்தா எல்லாம் சரியா போயிடும். அவளுக்கு இப்ப இருக்கிறது மனவியாதி தான்.
1: டாக்டர்
0: என்ன யோசிக்கிறீங்க கோபி? இத வளர விட்டீங்கன்னா கடைசியில கோமா ஸ்டேஜுக்கு வந்துடும்.
1: டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க? டாக்டர்
0: அவ மனசுல இருக்கிற குறைய போக்கணும், அதுதான் இப்ப முக்கியம். நான் எழுதி கொடுக்கற மாத்திரையை வாங்கி கொடுங்க. ஏதாவது மேலும் பிரச்சனைனா எனக்கு போன் பண்ணுங்க, அப்போ நான் வரேன். கோபி சீக்கிரம் பாட்டி அழைச்சிட்டு வந்துருங்க.
1: என்ன கல்யாணி யோசிக்கிறேன்? உன் குடும்பத்துல பிறந்த ஒரே ஆண் வாரிசான உன் தம்பி கோமா ஸ்டேஜ்ல இறந்து போனத இப்போ உன் ஞாபகத்துக்கு வருதா? கல்யாணி இனி அழுது பிரயோஜனம் இல்லை. கீதா உயிரோட இருக்கிறது இல்லாதது இனிமே உன் கையில தான் இருக்கு கல்யாணி, உன் கையில தான் இருக்கு.
2: எங்க என் தம்பியை தான் பறி கொடுத்துட்டேன், இப்ப என் மகளையும் இழக்க நான் விரும்பலீங்க.
1: கல்யாணி பிஞ்சு மனசுல பாட்டியின் நினைவு ஆழமா பதிஞ்சு போச்சு. பாட்டி மேல அவ வச்சிருக்கிற பாசத்தை இனிமே யாராலும் மாத்தவே முடியாது.
2: என்ன மன்னிச்சிருங்க, சீக்கிரமா போய் அத்தைய அழைச்சிட்டு வாங்க. அவங்க கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. போங்க, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க அவங்கள.
1: இதோ போறேன் கல்யாணி, இதோ போறேன்.

0: புண்படும்படி பேசிட்டமா, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத மலதி.
1: இல்லக்கா, நான் அன்னைக்கே அதை மறந்துட்டேன்.
2: அண்ணி, மனசு துருப்பிடிக்காம இருக்கணும்னா நம்ம எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் வாழ்க்கையில சந்தோஷம் நீடிக்கும். பிள்ளைகளோட முன்னேற்றத்துக்காக பாடுபடும் பெத்தவங்களை நாம மறக்க கூடாது. அவங்களோட தியாகம் ஈடு இணையற்றது.
3: அது மட்டும் இல்லடா சிவா, பெத்தவங்களான அஸ்திவாரத்துலதான் நாம கோபுரமா உயர்ந்து நிக்கிறோம். கோபுரம் கண்களுக்கு தெரியும், ஆனா அஸ்திவாரம் கண்களுக்கு தெரியாதுடா. பெத்தவங்க கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள். என்ன கல்யாணி சொல்ற?
0: உண்மைதாங்க.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம். எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நடிப்பு கோபி சுராஜ், தாமரை நெஞ்சன், சிவா எஸ் ஏ தர்மநாதன், கல்யாணி ஆர் கலாராணி, பாட்டி ஆண்டாள் ரோஸ் ஜேம்ஸ், மாலதி என் மீரா, டீச்சர் ஆர் அனுசியா, டாக்டர் எஸ் அப்துல் லத்தீப், கீதா சிறுமி பி ஆர்த்தி. ஒலிப்பதிவு எஸ் மோகனாம்பாள் அவர்கள். அமைப்பு என் ஜி ராஜப்பா ஆயில்யன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேர்களே, மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. நாளை தொண்டமாநத்தம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் காலை 10 மணியிலிருந்து பகல் 3 மணி வரை துத்திப்பட்டு ஒரு பகுதி, உயர் மின் அழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது.

பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட. இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது

0: சமம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்.
1: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

நேர்களே, வானிலை முன்னறிவிப்பு. இந்திய வானிலை ஆய்வுத்துறை சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள மீனவர்களுக்கான அறிவிப்பு. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலவிய குறைந்த காற்றழுத்த பகுதி தென்மேற்கு வங்காள விரிகுடாவின் பல பகுதிகளிலும், அதையொட்டிய தென்கிழக்கு, மேற்கு, மத்திய மற்றும் கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி, சில சமயங்களில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் திடீரென அதிகரிக்கும் பலத்த காற்றுடன் கூடிய சூறாவளி வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. இன்று அந்தமான் கடற்பரப்பில் கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளில், அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று, சில சமயங்களில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை வேகத்தில் திடீரென அதிகரித்து பலத்த காற்றுடன் கூடிய சூறாவளி வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. இதே நிலை 17ஆம் தேதி வரை நிலவ வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 10 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன்மழை. தேன்மழை நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒலிக்கவிருக்கும் பாடல் தில்லானா மோகனாகால் திரைப்படத்திலிருந்து.
1: தகடதகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடத

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 10:05 42 நேரத்தில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். தேன்மலை நிகழ்ச்சியில் பாசமலர் திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 10:11, 9:00. தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 10:16. நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன்மழை. தேன்மழை நிகழ்ச்சியில் ரொம்ப அழகாக 60s வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. அடுத்ததான் உங்களுக்காக பாடல் வருது, பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 10:23:49. தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 10:32 8 தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா,

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 10:39. தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் பொன்மகள் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. நாளை தொண்டமனத்தம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் காலை 10 மணியிலிருந்து பகல் 3 மணி வரை துத்திப்பட்டு ஒரு பகுதி உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 10:48:13. தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் வெந்நீர் ஆடை திரைப்படத்திலிருந்து.

மலை பிரதேசம் வரலாறு சொல்லும் கோட்டைகள் கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சியில் தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 10:57. தேன்வழி நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். போலீஸ்காரன் மகன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11:06. நேற்றிலே 1818 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவருக்கு. காலை 6:10 இணையதானம் நல்லவை கேட்க தமிழ் இசை மரபுகள் வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி, திருநெல்வேலி, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். வெள்ளாடு வளர்ப்புக்கான கொட்டகை அமைத்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மேலெடுத்துரைத்த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழலறிவோம். சூழல் பாதிப்புகளின் மதிப்பீடுகள் வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாதஸ்வர இசை கேட்கலாம். மேல்சனக்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். 10:02 கேட்டாலே எனக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம். ஒப்பீட்டு நோக்கின் திருப்பாவியும் திருவம்பாவியும் சிறப்பு விருந்தினர் முனைவர் ச முத்துமாரி அவர்களின் உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 12:02 வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி புதுச்சேரி வானொலி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 11 அன்று நேயர்கள் முன்னிலையில் நடைபெற்ற காரை எஸ் கனகராஜ் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள். 12:30 பன்னிசை மாலை காஞ்சிபுரம் ஏ விநாயக முதலியார் அவர்களின் பாடிய சுந்தரர் தேவாரம். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம். எழுத்தாளர் திருமதி வாசுகி ராஜாராம் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே பவானி. 2:15 என்று மினியவை. 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பராமரிப்பு பணிகள் காரணமாக 3:10 மணி முதல்

முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் தற்காலிகமாக நிறுத்தப்படும். மீண்டும் மாலை 5 மணிக்கு இதே அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் தொடங்கும். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது ரோஜா என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரை திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், சிறுதானியங்கள் மற்றும் மரபு வகை அரிசிகளில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்து சின்ன சேலம் மூங்கில்பாடி உழவர் ஜி பாரவேல் அவர்களுடனான நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரையிசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:05 பிற்பகல் 2 மணி, 3:05, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: நேர்கள் கேட்கவிருப்பது வானிலை அறிக்கை. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 14/5/2026 முதல் 18/5/2026 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. 14/5/2026 முதல் 18/5/2026 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பையொட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28-29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நேர்களை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ரேணுகா. Prime Minister Narendra Modi has said that under India's chairmanship this year, BRICS will work together to strengthen multilateralism, promote sustainable development, enhance economic resilience, and build a more inclusive world order. Interacting with foreign ministers and heads of delegation of BRICS countries who called on Mr. Modi in New Delhi today, Mr. Modi said BRICS has emerged as an important platform for advancing cooperation among emerging economies and giving voice to the aspirations of the Global South. The meetings took place on the sidelines of the BRICS foreign ministers' meeting, which is being held in New Delhi. Earlier, in his opening remarks at the BRICS foreign ministers' meeting, External Affairs Minister Dr. S. Jaishankar said that peace and security remain central to the global order.
2: Our discussions must advance sustainable development while upholding principles of equity and common but differentiated responsibilities. Technological advancements are reshaping the global landscape. It can be leveraged for good governance and inclusive growth. Peace and security remain central to the global order. Recent conflicts only underline the importance of dialogue and diplomacy. There is also a deeply shared interest in strengthening cooperation against terrorism.
1: The theme of the event is Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability. It draws inspiration from Prime Minister Narendra Modi's Humanity First and People-Centric Vision for BRICS. In this session themed on BRICS at 20, External Affairs Minister Dr. S. Jaishankar highlighted that BRICS has expanded its agenda and membership in response to changing global realities while remaining focused on people-centric development and practical cooperation. The minister said BRICS is strong because it is independent and includes diverse countries. He said the group supports change and reforms, reflects a multipolar world, helps countries reduce the risks by expanding partnerships, and believes in mutual respect and equal rights for all nations. Prime Minister Narendra Modi will arrive in United Arab Emirates capital Abu Dhabi.